வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் வெற்றி பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு மதிப்பிடக்கூடாது. மாறாக அறிவும் ஒழுக்கமும் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்குவதையும் அது உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்குவில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தின் அம்சங்கள் உட்பட மாணவர்கள் தொடர்பான 7 பிரிவுகளுக்கு அச்சட்டத்தை ரத்து செய்யும் செயல்பாட்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் டத்துஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். ஜொஹூரில் 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் முழுவதும் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய 1529 காவல்துறையினர் 2026 ஆப்ஸ் அம்பாங் மர்டேகா நடவடிக்கையின் மூலம் பணிக்கமர்த்தப்பட உள்ளனர். அவர்கள் இன்று தொடங்கி செப்டம்பர் 1 வரை தேசிய நாள் கொண்டாட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வர் என்று மாநில காவற்படை தலைவர் டத்து அப்துல் ரஹமான் அர்சாத் தெரிவித்தார். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவ வெளிநாட்டு மீட்பு குழுக்கள் அந்நாட்டுக்கு செல்ல தொடங்கியுள்ளதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான இந்தியாவிலிருந்து வந்துள்ள சுரங்கப்பாதை மீட்புக்கான சிறப்பு நிபுண குழுவினர் பணிகளை தொடங்க தயார் நிலையில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனால் கத்மாண்டுவில் தெரிவித்தார். சீனாவின் மேற்கில் உள்ள யூனான் மாவட்டத்தில் பண்டார் முஹானில் கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக சின்ஹா தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கம் ஒன்றின் கரை உடையும் ஆபத்து எழுந்துள்ளதாக அது கூறியது. வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை இடைவிடாது 187.5 மில்லிமீட்டர் கனமழை பதிவானதாக அது கூறியது. விளையாட்டு பிரெஞ்ச் லீக் 1 காட்பந்து. ஸ்ட்ராஸ்பர்க் 2-1 என லென்ஸை வெற்றி கொண்டது. ஸ்ட்ராஸ்பர்க்கான 2 கோல்களை யாசின் 48th, 85th நிமிடத்தில் புகுத்திய வேளை லென்ஸுக்கான ஒற்றை கோலை 38th நிமிடத்தில் தவ்வின் அடித்தார். எக்ஸும் ஆங்கஸும் களமிறங்கிய ஆட்டம் 1-3 என ஆங்கஸுக்கு சாதகமாக முடிவுற்றது. பிரஸும் டூலுசும் 2-2 என ஆட்டத்தை சமநிலையில் முடித்துக் கொண்டன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

மின்னலின் தேசிய தின வாழ்த்து அனைவருக்கும். தேசிய தினத்தை முன்னிட்டு நிறைய சிறப்பு நிகழ்ச்சிகள் மின்னல்ல இருக்கு, கேட்க மறந்துடாதீங்க. இதற்கிடையில நாளைக்கு நாள் முழுக்க மின்னல்ல நம்ம ஊர் பாடல்கள் நாங்க ஒளிபரப்ப போறோம். இது வழக்கமாவே ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 31 தேசிய தின நாள்ல நாள் முழுக்க நம்ம வந்து மலேசிய பாடல்களை ஒளிபரப்பு செய்துகிட்டு இருக்கோம். நாளைக்கும் நாள் முழுக்க உங்களுக்காக ஒளிபரப்புல மலேசிய பாடல்கள் காத்துக்கிட்டு இருக்கு, கேட்க மறந்துடாதீங்க. இந்த பொய் சொல்லி மாட்டிக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்குங்க, சிலர் அப்படியே நழுவி தப்பிச்சிருவாங்க, சிலர் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா எப்படிங்க அந்த சூழலை சரிப்படுத்துவாங்க, நீங்க சொல்லுங்க. ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பற்றி சின்ன இடைவெளிக்கு அப்புறமா நம்ம பேசலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

ஒருத்தர் பொய் சொல்லி மாட்டிக்கிட்டாருங்க. இந்த கதை இருக்கு, கொஞ்ச நேரத்துல நாங்க பகிர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருந்தோம்ல. அமெரிக்கால இது நடந்திருக்கு. இவருக்கு 84 வயது. அவரோட மனைவி கிட்ட 62 ஆண்டுகளா அவருக்கு காது கேட்காது பேச முடியாதுன்னு சொல்லி நடிச்சிருக்காரு, பொய் சொல்லி இருக்காரு. பாருங்க, இவங்க திருமணம் பண்ண ஆரம்ப காலகட்டத்துல மனைவி ஏதாவது பேசும்போது இவர் எப்போதுமே கேட்காத மாதிரி அமைதியா தான் இருப்பாராம். அப்ப மனைவி என்ன பண்ணிருக்காங்க, கணவரோடு பேசுறதுக்கு செய்கை மொழி கத்துக்கிட்டாங்க. அதுக்கு 2 ஆண்டுகள் எடுத்துதான் மனைவிக்கு அதை முறையா கற்றுக்கிறதுக்கு. அப்புறம் மனைவி செய்கை மொழி கற்றுக்கிட்டாங்க தானே, திடீர்னு பார்த்தா இவருக்கு வந்து பார்வை குறைபாடும் வந்ததா அப்படின்னு சொல்லப்படுது. இதனால மனைவிக்கு ஒரு சந்தேகம், இவர் நடிக்கிறாரா இல்ல உண்மையை சொல்றாரா அப்படின்னு சொல்லி. இந்த ரகசியம் எப்ப வெளி வந்தது நீங்க சொல்லுங்க. ஒரு நாள் மனைவி வந்து யூடியூப்ல ஒரு காணொளிய பார்த்திருக்காங்க. அதுல அவருடைய கணவர் கராஓகி நிகழ்ச்சியில பாடி ஆடி மகிழ்ச்சியா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு வந்துச்சு ஒரு பேரதிர்ச்சி. இந்த மனுஷன் 62 ஒரு வார்த்தை கூட பேசல, ஆனா வெளியில போனா இவர் ஒரு பாடகரா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேரதிர்ச்சி வந்திருக்கு. அப்பதான் அவங்களுக்கு தெரிந்திருக்கு, நம்ம கணவர் இத்தனை ஆண்டுகளா நம்ம வந்து ஏமாத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி. இந்த தம்பதிக்கு 6 குழந்தைகளும் 13 பேர குழந்தைகளும் இருக்கிறாங்க. குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே நம்பி இருக்காங்க இவருக்கு காது கேட்காது அப்படின்னு சொல்லி. அடிப்படையில நம்ம அந்த இடத்துல இருந்தாலும் நம்புவோம் தானே. இப்ப கணவரோட வழக்கறிஞர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவங்க மனைவி வந்து எப்போதுமே ரொம்ப பேசிக்கிட்டே இருப்பாங்களாம், அதனாலதான் காது கேட்காத மாதிரி நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒருவேளை மனைவி சொல்றதெல்லாம் இவர் கேட்டிருந்தாருன்னா, ஒரு 2 ஆண்டுகள் கூட இவங்களோட திருமண வாழ்க்கை நீடித்திருக்காது அப்படின்னு வழக்கறிஞர் சொல்றாரு. பாருங்க, இந்த கதை உலகம் முழுக்க அப்படியே நகைச்சுவையா பரவி இருக்கு. இந்த கதையை கேட்டதுக்கு அப்புறமா உங்களுக்கு என்னங்க தோணுது, பொய் சொல்லலாம், ஆனா பொய் சொல்லி மாட்டிக்கிட்டா அந்த சூழலை நம்ம சரிப்படுத்தவே முடியாது. அதனால பொய் சொல்லாம அந்த இடத்துல உண்மையே நம்ம பேசிடுவோம். என்ன அடுத்த பாடலை நம்ம கேட்கலாம்?

0: யாராவது உங்க மனசை காயப்படுத்திட்டு மன்னிச்சிருங்கன்னு கேட்டாங்களா? அவங்க கேட்டது உண்மையா கூட இருக்கலாம்ல. மன்னிச்சு விட்டுருங்க. நம்ம இணைப்பது மின்னல் எஃப்எம்.
1: கிஷன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
2: ஓ, அதுவா? புதிய ஜாலர்கமி எல்லாம் வாங்கிட்டேன்ல, அதான். அதை எப்படி சமூக வலைதளங்கள்ல பதிவு செய்யலாம்னு பாத்துட்டு இருக்கேன்.
1: ஒரு நிமிஷம் கொடிய ஏத்திட்டீங்களா?
2: இல்ல, முதல்ல போஸ்ட் போடணும்ல, அதுதானே முக்கியம்.
1: அங்கதான் இருக்குது சிக்கல். தேசிய கொடிய சரியான முறையில ஏத்தணும் கிஷன். கொடி சுத்தமா இருக்கணும், கிழிஞ்சிருக்க கூடாது, தலைக்கீழா இருக்க கூடாது, தரையில படக்கூடாது. இப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல.
2: இதெல்லாம் நானும் இப்ப சரியா தானே பண்ணிருக்கேன். பக்கத்து வீட்லயே நான் தான் சொல்லி கொடுத்தேன். இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.
3: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
3: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
3: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
3: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
3: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
3: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: காத இசையை மட்டும்தான் தீரா இசை வழங்குதா என்ன? இல்லங்க,
1: திங்கட்கிழமையில் காதல் பேசுது,
0: செவ்வாய்க்கிழமையில் உங்கள் 80-ஆம் 90-ஆம் ஆண்டு நினைவுகளை ஏக்கமா திரும்பி பார்க்க சொல்லுது,
1: புதன்கிழமையில் சுற்றி உள்ள உறவுகளை கெட்டியா அணைக்க சொல்லுது,
0: வியாழக்கிழமையில் விளம்பரமே இல்லாமல் உதவி செய்யற முகங்களை வெளியே கொண்டு வந்து வெளிச்சம் கூட்டுது,
1: வெள்ளிக்கிழமையில் மனசுல இருக்கும் பிரச்சனைகளை கொட்ட சொல்லி மன அழுத்தத்தை போக்குது.
0: தீரா இசை மீதான உங்கள் ஆசை இப்படியே இருக்கட்டும்.

0: தரம் யாரு சுவைக்கு மந்திரம் பாரு.
1: தலைமுறை தாண்டி சுவைக்குதா, இனங்களை ஒண்ணா இணைக்குதா, அம்மாவை போல உள்ள அணைக்குதா. ஆமாண்ணா,
2: மூளைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு, அதெல்லாம் சரிதான். ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

சரிங்க, இந்த திருமணம் அப்படின்னு வரும்போது இப்ப உள்ள காலகட்டத்துல பார்த்து பார்த்து திருமணம் பண்றதை விட மக்கள் வரும்போது ஏதாவது ஒரு விஷயத்துல ஈர்க்கப்படணும் அப்படின்னு தான் புதுமண தம்பதிகள் நினைக்கிறாங்க. உதாரணத்திற்கு கணவர் செஃபா இருந்தாருன்னா அந்த திருமணம் பண்றவரு வரக்கூடிய சாப்பாடெல்லாம் வந்துட்டு தடபுடலா இருக்கணும், நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாரு. நெக்ரிசு மிலான்ல ஒரு திருமணம் நடந்திருக்கு. இந்த புதுமண தம்பதிகள் பார்த்தோம்னா கால்நடை மருத்துவர். அதனால இவங்க என்ன பண்ணிருக்காங்க, திருமணத்துல ஒரு மினி ஜூவே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வரக்கூடிய விருந்தினர்கள் நண்பர்கள் திருமணத்திற்கு வர்றது மட்டும் இல்ல, அங்க இருக்கக்கூடிய பாம்புகள், அப்புறம் கோழி, தவளை, வாத்து, நடக்கிறது பறக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க. நீங்க வரீங்க, இதெல்லாம் கொஞ்சம் பாத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி கண்காட்சிக்கு வைத்திருக்கிறது தான் இப்ப கொஞ்சம் வைரலா இருக்கு. கொஞ்சமா, ரொம்பவே வைரலா இருக்குங்க. சமூக வலைதளத்துல ரொம்ப நகைச்சுவையான பதிவுகள்லாம் வந்திருக்கு. அதுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு, இந்த கால்நடை மருத்துவர் திருமணம் பண்ணதுனால இந்த பிராணிகள்லாம் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஒருவேளை அறிவியல் ஆசிரியர் திருமணம் பண்ணா நம்ம வந்து ஒரு அருங்காட்சியகத்தை கொண்டுட்டு வரணுமா அப்படின்னு சொல்லி நகைச்சுவையா சிலர் வந்து இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஆனா இப்ப திருமணம் செய்பவர்கள் அவங்களுடைய திருமணத்துல ஏதாவது ஒன்று புதுசா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்களோட திருமணத்துல ஏதாவது புதுசா இருந்துச்சாங்க, நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க என்ன புதுசா பண்ணீங்க அப்படின்னு. சிலருக்கு அது நல்ல ஒரு நினைவுகளா இருக்கும், சிலருக்கு அது வந்து நகைச்சுவையா இருக்கும். ஒரு காலகட்டம் நம்ம நாட்டுல இந்த திருமணம் செய்யும் போது வருபவர்களுக்கு இந்த பூச்செடிகளை பரிசா கொடுக்கறது, மலர்களை பரிசா கொடுக்கறது, அதெல்லாம் வந்து ஒரு வழக்கமா இருந்தது. அந்த ட்ரெண்ட் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்களே, இப்ப வேற மாதிரி ஆயிருக்கு நம்ம நாட்டுல பாருங்க.

0: அடியோஸ் அமிகோ.
1: சரிங்க, இப்ப புத்தம் புதிய பாடல்கள்ல நிறைய பேர் கேட்டு ரசிக்கிற ஒரு பாடல் என்ன நீங்க சொல்லுங்க பாப்போம். இந்த பாடல் தான்

பாடல் நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் முதல் நிலையில இருக்கு. ஞாயிற்றுக்கிழமைகள்ல 8 புத்தமுதிய பாடல்கள் இடம்பெறுது, அது உங்களுக்கு தெரியும். இந்த பாடல் முதலிடத்துல இருந்துகிட்டே இருக்கிறதுனால இன்னும் கொஞ்ச நேரத்தில் 9 மணிக்கான செய்திகள் வரப்போகுது. செய்திகளுக்கு அப்புறமா இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில முதல் இடத்துல இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பாக்கலாங்க. சில நடிகர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அவங்க தமிழ் சினிமாக்குள்ள நுழையும் போது அவங்க நடிச்ச படங்கள்ல உள்ள பாடல்களை மறக்கவே முடியாது. அந்த பட்டியல நடிகர் சிலம்பரசன் எடுத்துக்கிட்டா, அவர் நடிப்புல ஆரம்ப காலகட்டங்களில் வெளிவந்த திரைப்படங்கள்ல ஒன்றுதான் அலை. அந்த படத்துக்காக இந்த பாடல் அவ்வளோ பிரபலம்ங்க. இப்ப கேட்கலாம்.

0: பிடிச்சவங்க பேசலையா? நீங்க தான் அழைச்சு பேசுங்கல. இது உங்கள் மின்னலஃபன்.
1: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
2: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிடல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல, என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார எல்லாம் விலக்கி விட்டுட்டு கார தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
1: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து. மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம். மெர்டேகா டீ கடை.
3: நம்மோட எல்லா சுகதுக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கத்தேன்னு. இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்லை,
4: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடைப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
5: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தாயப்பராசை சுத்துதையா.
6: இரட்டை ஜடை கால்ல வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
7: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ
3: தானே.
8: வெளிநாட்டுக்கு
9: எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
9: மின்னல் எஃப்எம்.
10: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 August 28-September 6 காலை 10:00 to 12:00 மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
11: அப்புறங்க வாழ்க்கையில எப்படி போய்கிட்டு இருக்கு? நடக்கிறதெல்லாம் நன்மைக்கே விட்டுருங்க. இது உங்கள் மின்னல் எஃப்எம்.

0: மின்னல் எஃப்எம் இளமை புதுமை இனிமை.
1: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்துருக்கு போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
2: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

ஆவ்கு சட்டத்தை ரத்து செய்வதில் மாணவர்கள் தொடர்பான 7 பிரிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும். வணக்கம், சலாம். மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 9 மணி முதன்மை செய்திகளுடன் அனி பாஸ்டினால் ராயப்பன். நாட்டின் வெற்றி பொருளாதார வளர்ச்சி மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றத்தை மட்டும் அடிப்படையாக கொண்டு மதிப்பிடக்கூடாது. மாறாக அறிவும் ஒழுக்கமும் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்குவதையும் அது உள்ளடக்கியிருக்க வேண்டும் என்று பிரதமர் இடதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். இளம் தலைமுறைக்கு விழுமியங்களையும் தேசப்பற்றையும் குடும்பம், சமூகம் மற்றும் நாட்டின் மீதான பொறுப்புணர்வையும் உருவாக்கும் வகையிலான கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பல்கலைக்கழக பல்கலைக்கழக கல்லூரி சட்டம் ஆக்குவில் வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தின் அம்சங்கள் உட்பட மாணவர்கள் தொடர்பான 7 பிரிவுகளுக்கு அச்சட்டத்தை ரத்து செய்யும் செயல்பாட்டில் முன்னுரிமை அளிக்கப்படும் என்று உயர்கல்வி அமைச்சர் இடதுஸ்ரீ டாக்டர் ஜம்ரி அப்துல் கடீர் தெரிவித்துள்ளார். ஆக்குவில் உள்ள மொத்தம் 44 பிரிவுகளில் 7 மாணவர்கள் தொடர்பானவை. எஞ்சியவை பல்கலைக்கழகத்தின் தோற்றம், நிர்வாகம், கல்வியாளர் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கியுள்ளதாக அவர் கூறினார். ஆவ்கோ தொடர்பான விவகாரங்கள் அமைச்சரவை நிலையில் விவாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் அதுகுறித்த விவரங்கள் தொடர்ந்து மீளாய்வு செய்யப்படும் என்றார் அவர். தற்போது நிலவும் புகை மூட்டம் மற்றும் வெப்பமான வானிலையை தொடர்ந்து மலேசிய விவசாய தோட்டக்கலை வேளாண் சுற்றுலா கண்காட்சி மகாவுக்கு வருகையளிக்கும் பார்வையாளர்கள் முகக்கவரியை அணியுமாறு வலியுறுத்தப்படுகின்றனர். பள்ளி விடுமுறை வார இறுதி நாள்களில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதால் ஆரோக்கியத்தை பேணுவதற்கு இந்த நடவடிக்கை மிகவும் அவசியம் என்று வேளாண் உணவு உத்தரவாத அமைச்சர் டதோஸ்ரீ மொஹமத் சாபு தெரிவித்தார். இன நல்லிணக்கத்தை வளர்ப்பதற்கு தேசிய கோட்பாடு ருக்குன் நகராவை முழுமையாக புரிந்து கொள்வது மிகவும் அவசியம். இதன் மூலம் மக்கள் மத்தியில் இன அரசியலால் ஏற்படும் பதற்றத்தை நிராகரிக்கலாம் என்று ஸ்லாங்கூர் மந்திரி பசார் டத்துஸ்ரீ அமீருடின் ஷாரி கூறியுள்ளார். ருக்குன் நகராவின் 5 கோட்பாடுகள் உருவாக்கப்பட்டதின் நோக்கங்களை புரிந்து கொள்ளாமல் அவற்றை வெறுமனே மனனம் செய்வது தேசிய இலக்கை முழுமையாக அடைய முடியாது என்றார் அவர். தரப்பினர் அரசியல் கருத்து வேறுபாடுகள் அல்லது சமய நம்பிக்கைகள் தொடர்பில் சிக்கல்கள் தூண்டுவதை தடுக்க ருக்குன் நகாராவின் நோக்கங்களை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம் என அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் புகை மூட்டம் நிலவுகிற நிலையில் காற்றின் தரம் மோசமடைந்துள்ளது. அதனைத் தொடர்ந்து நாட்டில் ஆஸ்மா பாதிப்பு 8 மடங்குக்கும் மேலாக அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வாண்டின் 34வது தொற்று நோயியல் வாரத்தில் 1811 ஆஸ்மா நேர்வுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது முந்தைய வாரத்தில் பதிவான 219 நேர்வுகளுடன் ஒப்பிடுகையில் மிகவும் அதிகம் என்று அமைச்சு அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. புகை மூட்டத்தின் சிக்கல்கள் தொடர்பான உயிரிழப்புகள் இதுவரை எதுவும் பதிவு செய்யப்படவில்லை என்று அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இன்று காலை 8:15 நிலவரப்படி சரவாசரியானில் மிக அதிகமாக காற்று மாசு குறியீடு IPO 364 பதிவு செய்யப்பட்டுள்ளது. இது ஆபத்தான கட்டத்தில் உள்ளதை குறிக்கிறது. சமரஹானில் IPO 300 கூச்சிங்கில் 291 ஸ்ரீயாமானில் 214 உள்ளதாக காற்று மாசு குறியீடு மேலாண்மை அமைப்பு APIMS தெரிவித்துள்ளது. இவ்வேளை நாடு முழுவதும் உள்ள 68 காற்றுத்தர கண்காணிப்பு நிலையங்களின் அடிப்படையில் IPU தரவு ஒவ்வொரு மணி நேரமும் வெளியிடப்படுகிறது. ஜொஹூரில் 2026 தேசிய நாள் கொண்டாட்டம் முழுவதும் பொது பாதுகாப்பை உறுதி செய்ய 1529 காவல்துறையினர் 2026 ஆப்ஸ் அம்பாங் மர்டேகா நடவடிக்கையின் மூலம் பணிக்கமர்த்தப்பட உள்ளனர். அவர்கள் இன்று தொடங்கி செப்டம்பர் 1 வரை தேசிய நாள் கொண்டாட்டம் சீராக நடைபெறுவதை உறுதி செய்வர் என்று மாநில காவற்படை தலைவர் டத்தோ அப்துல் ரஹமான் அர்சாத் தெரிவித்தார். குற்றம் புரியும் அல்லது பொது அமைதி சீர்குலைக்கும் எந்தவொரு தரப்புடனும் காவல்துறை விட்டுக் கொடுக்கும் போக்கை கடைபிடிக்காது என்று அவர் கூறினார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து

0: இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று. அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து மீட்பு பணிகளுக்கு உதவ வெளிநாட்டு மீட்பு குழுக்கள் அந்நாட்டுக்கு செல்ல தொடங்கியுள்ளதாக ஜெர்மனி செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. அண்டை நாடான இந்தியாவிலிருந்து வந்துள்ள சுரங்கப்பாதை மீட்புக்கான சிறப்பு நிபுண குழுவினர் பணிகளை தொடங்க தயார் நிலையில் இருப்பதாக வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனால் கத்மாண்டுவில் தெரிவித்தார். முன்னதாக மீட்பு பணிகள் தொடர்பில் உதவி கோரப்பட்டதாக அவர் கூறினார். வெள்ளத்தால் பாதிக்க ஆறுகளின் அருகில் அமைந்துள்ள நீர்மின் நிலையங்களின் சுரங்க பாதைகளுக்குள் சிக்கியுள்ள தொழிலாளர்களை கண்டறியும் மீட்பு பணிகளை அவர்கள் மேற்கொள்வர் என்று கனால் கூறினார். இதனிடையே அமெரிக்கா நேபாளத்திற்கு 3.6 மில்லியன் டாலர் மதிப்பிலான மனிதநேய உதவிகளை வழங்குவதாக அறிவித்துள்ளது. அங்கு ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்ட 10,000 குடும்பங்களுக்கு 3 மாதங்களுக்கு அவசர உணவு உதவி உட்பட உயிர்காக்கும் மனிதநேய உதவிகள் விநியோகிக்கப்பட அந்த நிதியுதவி வழங்கப்படுவதாக அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் எக்ஸ் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளது. இந்த சவால்மிக்க காலகட்டத்தில் அமெரிக்கா நேபாள மக்களுடன் துணை நிற்பதாக அது மேலும் கூறியது. அந்த வெள்ள பேரிடரில் இதுவரை 3000க்கும் அதிகமானோர் காணாமல் போன வேளை பலியானவர்களின் எண்ணிக்கை 675 அதிகரித்துள்ளது. சீனாவின் மேற்கில் உள்ள யூனான் மாவட்டத்தில் மொஹான் நகரில் பெய்த கனமழையை தொடர்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக சின்ஹா தெரிவித்துள்ளது. அதனைத் தொடர்ந்து அங்குள்ள நீர்த்தேக்கம் ஒன்றின் கரை உடையும் ஆபத்து எழுந்துள்ளதாக அது கூறியது. வெள்ளிக்கிழமை மாலை முதல் சனிக்கிழமை காலை வரை இடைவிடாது 187.5 மில்லிமீட்டர் கனமழை பதிவானதாக அது கூறியது. இதுவரை 2,200க்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர். வடகொரியாவில் ராணுவ தலைமை பொறுப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட சீராக்கங்களை தொடர்ந்து அந்நாட்டின் தற்காப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளதாக அரசு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அந்நாட்டு அதிபர் கிம் ஜோங் உன் தலைமையில் சனிக்கிழமை நடைபெற்ற கூட்டத்தில் அந்த கட்டமைப்பு மறுசீரமைப்பு திட்டங்கள் குறித்து விவாதிக்கப்பட்ட வேளை இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக கொரிய செய்தி நிறுவனம் KCNA தெரிவித்துள்ளது. நோ குவாங் சோல் தற்காப்பு அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு ஆளும் கட்சியின் ஆயுத தயாரிப்பு துறையின் முதல் துணை இயக்குநராக அறிவிக்கப்பட்டுள்ளதாக அது கூறியது. ராணுவத்தின் பொது அரசியல் பிரிவின் இயக்குநராக இருந்த கிம் சோங்கி புதிய தற்காப்பு அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். விளையாட்டு பிரெஞ்சு லீக் 1 காட்பந்து. ஸ்ட்ராஸ்பர்க் 2-1 என லயன்ஸை வெற்றி கொண்டது. ஸ்ட்ராஸ்பர்க்குக்கான 2 கோல்களை யாசின் 48-85 நிமிடத்தில் புகுத்திய வேளை லயன்ஸுக்கான 1 கோலை 38 நிமிடத்தில் தௌவின் அடித்தார். அவுசரும் ஆங்கஸும் களமிறங்கிய ஆட்டம் 1-3 என ஆங்கஸுக்கு சாதகமாக முடிவுற்றது. பிரட்ஸும் தூலுசும் 2-2 என ஆட்டத்தை சமநிலையில் முடித்துக் கொண்டன. லாரியன் 1-2 என ட்ராய்ஸுடன் விழுந்த வேளை லியோனும் லேஹாவ்ரேவும் 1-1 என சமம் கண்டன. ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் பாரிஸ் எஃப்சி நீசை எதிர்கொள்ளும் வேளை ரீன்ஸ் லெமான்ஸை சந்திக்கிறது. மொனாக்கோ மாசியுடன் களம் காணும். தொடர்ந்து பிரெஞ்சு லீக் 1 பட்டியல் நிலவரம். லீல் முன்னிலை வகிக்கின்றது. லியோன் 2 நிலையில் உள்ள வேளை ட்ராயஸ் 3 இடத்தில் உள்ளது. மாசே 4 நிலையிலும் லென்ஸ் 5 நிலையிலும் உள்ளதை தொடர்ந்து மொனாக்கோ 6 நிலையில் உள்ளது. பாரிஸ் செயின்ட் ஜெர்மைன் 9 இடத்தில் பட்டியலில் இடம்பெற்றுள்ளது.
4: நாட்டின் வெற்றி அறிவும் ஒழுக்கமும் கொண்ட இளம் தலைமுறையை உருவாக்குவதை உள்ளடக்கியிருக்க வேண்டும்.
5: ஆக்கு சட்டத்தை ரத்து செய்வதில் மாணவர்கள் தொடர்பான 7 பிரிவுகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்.
0: இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 9:10.
1: பாபாஸ் படிக்கும் மின்னல் எஃப்எம்இல் பாபாஸ் அண்ட் யூ.
0: அதே தாங்க பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். 8 புத்தமுதிய பாடல்கள் இந்த வார நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கடந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடலுக்கு அவ்வளவு வரவேற்பா இருந்துச்சுல. இந்த வார நிகழ்ச்சியில் இந்த பாடல் முதல் நிலைக்கு வருமா வரதா அப்படின்றத பார்க்கலாம். நீண்ட விடுமுறை மகிழ்ச்சியில நம்ம திளைத்திருக்கோம். நாளைக்கு வந்து தேசிய தினத்தை நம்ம கொண்டாட போறோம். பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி எல்லோருக்குமே தேசிய தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்றாங்க. இந்த காலகட்டங்கள்ல சொந்த ஊருக்கு பயணம், வெளிநாட்டு பயணம், உள்நாட்டு பயணம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பரபரப்பா இருக்கிறோம். ரொம்ப நாளா பார்க்காத சில முகங்கள்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுல தடபுடலா சமையல் எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அடிப்படையில இந்த சமையல் அப்படின்றதுனாலே ஒரு அன்பின் வெளிப்பாடு தானே. நம்ம அன்பை பல விதமா வெளிப்படுத்துவோம். சிலர் அன்பை எப்படி வெளிப்படுத்துவாங்கன்னு சொல்லுங்க. அவங்க சமைக்கிற சமையல்ல தான் அன்பு வெளிப்படுத்துவாங்க. அந்த சமையலுக்கு பின்னால் நிச்சயமா பாபாஸ் பொருட்கள் இருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போக போறோம். 8 நிலையில் இருக்கும் பாடல் இந்த வார நிகழ்ச்சி தொடக்கி வைக்க வருது. இந்த பாடல் இந்த வார பட்டியலுக்கு புது வரவா வந்திருக்கு. வேற கேட்கலாம் என்ன பாடல்னு.
2: 8 நிலையில்

வித்யா கல்யாண் ராமன் அந்த பாடலை பாடியிருந்தாங்க. விஸ்வநாத் அண்ட் சான்ஸ் படத்துக்காக ஜி வி பிரகாஷ்குமார் இசையமைப்புல இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியை தொடக்கி வைத்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். பாபாசுடைய பொருட்கள் தொழிற்சாலையிலிருந்து தயாரிக்கப்பட்டதும் உடனுக்குடன் வந்து கடைகளுக்கு அனுப்பப்படுகின்றன, அதாவது கிளைகளுக்கு அனுப்பப்படுகின்றன. கிளைகளிலிருந்து கடைகளுக்கு மிக சீக்கிரமாக அனுப்பப்படுகின்றன. விற்பனை இடங்கள், அதாவது மளிகை கடைகள், மினி மார்க்கெட்டுகள், பேரங்காடிகள், சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு அனுப்பப்படுகின்றன. அதனால கடைகளுக்கு எப்போதும் சென்று பொருட்கள் வாங்கும் போது பாபாசின் அண்மையில் தயாரிக்கப்பட்ட பொருள் புத்தம் புதிய பொருட்களாகவே இருக்கும். மலேசியா முழுவதும் பிறகு சிங்கப்பூரிலும் பார்த்தோம்னா பாபாஸ்க்கு அதிகமான கிளைகள் இருக்கின்றன. அதனால பாபாசின் பொருட்கள் விரைவாக கடைகளுக்கு சென்று சேருகின்றன. வாடிக்கையாளர்கள் மன நிறைவு வாங்கி பயன்படுத்தும் அளவில் பாபாசின் பொருட்கள் கிடைக்கின்றன. இந்த வார நிகழ்ச்சியில எட்டாம் நிலையில் இருந்த பாடலை முதல்ல நம்ம கேட்டிருந்தோம் தானே, மிக மிக அழகான பாடலுங்க இந்த பாடல். மீதம் நம்ம நிகழ்ச்சியில என்னென்ன பாடலுங்க காத்துக்கிட்டு இருக்கு வாங்க.

0: இந்த பாடல்கள்லாம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஏழு பாடல்கள்ல அதிகமா நீங்க முணுமுணுக்கிற பாடல் இது. நிச்சயமா உங்களுக்கு பிடிச்ச பாடலா இருக்கும். அந்த பாடலை கேட்க நம்ம நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள். 10 மணி வரைக்கும் கேளுங்க. 7ஆம் நிலையில் இருக்கும் பாடல் வருது. இப்ப நம்ம நிகழ்ச்சியில கேட்கலாம்.
1: 7ஆம் நிலை

0: ஹிப்ஹாப் தமிழா கௌஷிக் கிரீஷ் பாடி இருந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஏழாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபா செஞ்ச நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. வீட்டுல சில சமையல்லாம் செய்யும் போது, உதாரணத்திற்கு கோழி, அப்புறம் மீன், இறால், நண்டு இதெல்லாம் பயன்படுத்தி ஏதாவது நம்ம சமையல் செய்யும் போது பாபாசின் மசாலை தூள் பொருட்களையும் நம்ம சேர்த்துக்கிட்டா அதுல கொஞ்சம் கூடுதல் சுவை கிடைக்கும். இப்ப பாபாசின் இறைச்சி மசாலை தூள் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது, பாபாசின் மீன் மசாலை தூள் இருக்கின்றது. கொஞ்சம் கூடுதல் காரம் வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி இறைச்சி மசாலை தூள் இருக்கு, அப்புறம் பாபாசின் ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலை தூள் இருக்கு. நமக்கு பிடிச்ச மாதிரி சமையல் செய்வதற்கு ஒரு கூடுதல் சுவையை கொடுக்கின்றது இந்த பாபாசின் மசாலை பொருட்கள். சில பொருட்கள் வீட்டுல தவிர்க்கவே முடியாது நம்மளோட சமையல்ல, அதுல இந்த மசாலை தூள்கள் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில வீடுகள்ல முடிய முடிய அப்படி வாங்கி கணக்கா வைத்துக்குவாங்க, திடீர்னு முடிஞ்சிருச்சுன்னா ஐயோ மசாலை தூள் இல்லைன்னா எப்படி நம்ம சமைக்க போறோம் அப்படின்ற ஒரு பயம் வரும். ஆனா பாபாசுடைய மசாலை தூள் எடுத்துக்கிட்டா அது கொஞ்சம் தனித்துவம் தான். காரணம், சில முக்கியமான மூலப்பொருட்களை கொண்டுதான் இந்த பாபாசின் மசாலை தூள்கள் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. சில வீடுகள் என்ன பண்ணுவாங்க, இந்த மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு தேடி அப்புறம் வறுத்து அதுக்கப்புறமா சில தொழிற்சாலைகளுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் அரைப்பாங்க. அதே முறையை தான் பாபாஸ் நிறுவனம் கையாளுறாங்க. ஆனா பாபாஸ் பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருட்கள் பார்த்தோம்னா மிகவும் தரம் வாய்ந்த மூலப்பொருட்களாக இருக்கிறதுனால அதுல ஒரு கூடுதல் சுவை நமக்கு இருக்கின்றது. அதனால அதெல்லாம் வறுத்தெடுத்து அரைக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இருக்காது. எல்லாமே பாபாஸ் பொருட்களை வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளோட சமையல் எளிதாக்குகின்றது. அது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு கூடுதல் சுவை கிடைக்கின்றது, நமக்கு ஒரு மன திருப்தியும் கிடைக்கின்றது. ஒரு தரமான பொருளை வாங்கி பயன்படுத்தி அதுல நம்ம சமைத்திருக்கோம் அப்படின்றதுதான். அப்படி இல்லாமல தலைமுறையை தாண்டி இன்றளவும் நம்ம வீடுகள்ல பாபாஸ் பொருட்கள் அதிகமாக இருக்கின்றது. காரணம், பாபாஸ் பொருட்களின் தரம் நிரந்தரம். இந்த வார நிகழ்ச்சியில ஆறாம் நிலையில் இருக்கும் பாடல் வருதுங்க, இப்ப கேட்கலாம்.
1: ஆறாம் நிலையம்.

0: என்னடா
1: ஒன் லாஸ்ட் டான்ஸ்
0: ஓகேடா.
2: தளபலி கச்சேரி இந்த வாரம் நிகழ்ச்சியில ஆறாம் நிலைக்கு வந்திருக்கு. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. காலையில வீட்டுல பசியார் செய்யறதுக்கு பாபாஸ் பொருட்கள் நிறைய பொருட்கள் இருக்கு, நம்ம பயன்படுத்தலாம். அதில் ஒன்று இந்த பாபாசி நெடியப்ப மாவு. 500 கிராம் அளவில் சந்தைகள்ல விற்கப்படுகின்றது. எப்படி செய்யறதுன்னு பாக்கலாமா? ரொம்ப சுலபங்க. பாபாசுடைய இடியப்ப மாவு கொண்டு வீட்டுல இடியப்பம் செய்வது அவ்வளவு எளிது. பாபாசி இடியப்ப மாவு ஒரு பேக்கெட் எடுத்துக்கங்க. மிதமான சூட்டில் இருக்கக்கூடிய சுடுநீர் ஊற்றி நல்லா பிசைந்து பிறகு வந்து இடியப்பமா பிழிந்துக்குங்க. அதுக்கப்புறமா நீராவில வேக விடணுங்க. 5-10 நிமிடம் கொஞ்ச நேரம் வேக விட்டாலே போதும். மிக எளிதா ஒரு 15-20 நிமிடத்திற்குள்ள பாபாசின் இடியப்ப மாவு கொண்டு வீட்டுல நம்ம இடியப்பம் செய்யலாம். கூட சக்கரை, தேங்காய் பூ இந்த மாதிரி உங்களின் தேவைக்கேற்ப வீட்டுல இந்த குழம்பெல்லாம் இருக்குல்ல, நேற்று செய்த குழம்பெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தொட்டு சாப்பிட்டா அவ்வளவு சுவையா இருக்கும். கூட ஒரு காஃபி தேநீர் சேர்த்துக்குங்க. ஞாயிற்றுக்கிழமை பொழுது அவ்வளவு ஆஹா ஓஹோன்னு இருக்கும் நமக்கு, இல்லையா? சரிங்க, பாபாஸ் பொருட்கள் நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளரா இருந்தா பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா கியூஆர் கோட் இருக்குங்க. அந்த கியூஆர் கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. இந்த வார நிகழ்ச்சியில 5ஆம் நிலையில் இருக்கும் பாடலை இப்ப வாங்க கேக்கலாம்.
3: 5ஆம் நிலையம்

0: சாயபியன் கர் பாடி இருந்தார். அவரோட இசையில இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில ஐந்தாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பாபாஸ் பொருட்கள் பார்த்தோம்னா தீபகற்ப மலேசியா, சபா சரோவா, பிறகு சிங்கப்பூர், புரூனைல இருக்கக்கூடிய கடைகள்ல அதிகமாக கிடைக்கின்றது. இஷாப் லசாடா வழியாக பாபாஸ் பொருட்களை நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். ஆன்லைன்ல வாங்கும் போது உங்கள் வீடு தேடியே பாபாஸ் பொருட்கள் வரும். இதற்கிடையில இந்தோனேஷியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, கனடால கூட பாபாஸ் பொருட்கள் கிடைக்கின்றன. மேல் விவரங்களுக்கு 1-800-88-15-14 இந்த எண்களுக்கு நீங்கள் பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்பு கொண்டு சில விவரங்களை பெற்றுக் கொள்ளலாம். இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. நம்ம நிகழ்ச்சியில இந்த வாரம் 4ஆம் நிலைக்கு என்ன பாடலுங்க வந்திருக்கு வாங்க இப்ப கேட்கலாம்.
1: 4ஆம் நிலையம்

இடம்பெற்ற இந்த பாடல் இந்த வார நிகழ்ச்சியில நான்காம் நிலைக்கு வந்திருக்கு.

பாபாசந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. ஓண பண்டிகை கடந்த வாரம் நம்ம கொண்டாடி முடிச்சு இப்ப பார்த்தோம்னா நிறைய இடத்துல இந்த கொண்டாட்டம் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரியான காலகட்டங்கள்ல வீட்டுல தடபுடலா சமையல் நடக்கும், விருந்தினர்கள்லாம் வீட்டுக்கு வருவாங்க. இருக்கவே இருக்கு பாபாசின் பொருட்கள், உங்கள் தேவைக்கேற்ப வாங்கி பயன்படுத்துங்கள். நம்ம நிகழ்ச்சியில உச்சகட்ட பகுதிக்கு நுழைகிறோம். முதல் மூன்று நிலைகள்ல இருக்கக்கூடிய பாடல்கள் மட்டுமே மீதம் இருக்கின்றன. அதற்கு முன்பாக இப்பதான் ஒருவேளை நீங்க வானொலி பக்கமா வந்திருந்தீங்கன்னா, எட்டாம் நிலை தொடங்கி நான்காம் நிலை வரை இடம்பெற்ற பாடல்களின் கண்ணோட்டத்தை முதல்ல கொண்டுட்டு வரோம். அதை கேட்டுடலாம்.

0: விழாக்காலம் வரும்போது வீட்டுல தடபுடலா பலகாரம் செய்யும் போது முறுக்கு கண்டிப்பா இருக்கும். ஒரு சிலர் என்ன நினைப்பாங்க, இந்த விழாக்காலம் வரும்போது தான் முறுக்கெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா அதையும் தாண்டி மற்ற நாட்கள்ல சாதாரணமா ஐயோ இன்றைக்கு ஒரு முறுக்கு சாப்பிட்டா அவ்வளவு நல்லா இருக்குமே நீங்க நினைத்தா, உங்களுக்காக சந்தைகள்ல விற்கப்படுகின்றது பாபாசின் முறுக்கு மிக்ஸ். ஒரு உபரி தகவல் சொல்லவா, பாபாசின் முறுக்கு மிக்ஸ் பார்த்தோம்னா முறுக்கு செய்வதற்கு மட்டும் நம்ம பயன்படுத்த கூடாது, வீட்டுல பொரியல் செய்யறோம்ல அந்த பொரியலுக்கும் பாபாசின் முறுக்கு மிக்ஸ் நீங்க பயன்படுத்தலாம். உதாரணத்துக்கு இன்றைக்கு நீங்க வீட்டுல கோழி பொரிக்க போறீங்க, மீன் பொரிக்க போறீங்க, அல்லது ஏதாவது ஒரு காய்கறி பொரியல் நீங்க செய்ய போறீங்கன்னா கொஞ்சமா பாபாசின் முறுக்கு மிக்ஸ் சேர்த்துக்குங்க, அந்த பொரியல் அவ்வளவு சுவையா இருக்கும் நம்புங்க. பாபாஸ் நிறுவனம் மீண்டும் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி நம்ம நேர்கள் அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கின்றது. மறக்காம ஜலூர் கமிலாங்க நம்ம பார்க்க விடுவோம் சரிங்களா. நம்ம நிகழ்ச்சியில இரண்டாம் நிலையில் இருக்கும் பாடல் வருது, இப்ப கேளுங்க.
1: இரண்டாம் நிலையில்

0: டிசி படத்துக்காக இடம்பெற்ற பாடல் அனிருத் இந்த பாடலை பாடியிருந்தாரு. இந்த வார நிகழ்ச்சியில இந்த பாடல் இரண்டாம் நிலைக்கு வந்திருக்குங்க. பாபாசின் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் முன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாசின் பொருட்கள். பாபாஸ் வாடிக்கையாளர்களை நீங்க பாபாஸ் பொருட்களை அதிகமா வாங்கி பயன்படுத்தக்கூடிய ஒரு நபரா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல பாபாஸ் பொருட்களை நாங்க வாங்கி வைத்துக்குவோம் அப்படின்றீங்களா? இப்போ உங்களுக்கு பிடிச்சமான அனைத்து பாபாஸ் தயாரிப்புகளையும் ஒரே இடத்துல வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பாபாஸின் மசாலைத்தூள் வகைகள், கறி பவுடர்ஸ், இந்த ஸ்பைசஸ், பாபாஸின் மாவு வகையான பொருட்கள், இப்படியாக பாபாஸின் எல்லா தயாரிப்புகளையும் இப்ப நீங்க ஆன்லைன்ல வாங்கலாம். இப்போதே www.babas.com.my www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு போங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை அங்க தேர்வு பண்ணுங்க, ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. அப்புறம் என்ன, உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்கள் உங்கள் வீடு தேடியே வரும். எட்டு பாடல்கள்ல ஏழு பாடல்களை கேட்டு முடிச்சு ஒரே ஒரு பாடல் மீதம் இருக்கிறது. அந்த சிறந்த பாடல் இப்ப வருது. நம்ம நிகழ்ச்சியில நீங்க கேளுங்க.
1: முதல் நிலையம்

மீண்டும் இதே பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலான நிகழ்ச்சியில வந்திருக்குங்க. விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் படத்துக்காக சுபராஷினி அந்த பாடலை பாடியிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் குமார் இசையமைப்புல அருண் ராஜா வரிகளில் இடம்பெற்ற பாடலுங்க அந்த பாடல். பாபா இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. பெரும்பாலும் நம்ம வீட்டுல வாரத்திற்கு ஒரு முறையாவது நம்புங்க இந்த ஒரு சமையல் இருக்கும். நம்ம வீட்டுல அம்மா சமைக்கிற சமையல்ல இதை பிரிக்கவே முடியாது. நீங்க என்னன்னு சொல்லுங்க பாப்போம். சாம்பாருங்க, உண்மையா இல்லையா? வாரத்திற்கு ஒரு முறையாவது வீட்டுல சாம்பார் இருக்கும். இன்றைக்கு என்ன சமைக்கிறதுனே தெரியலையே, சரி வீட்டுல சாம்பார் வச்சிருவோம். சாம்பாருக்கு உண்மையாலுமே எந்த சமையல் செய்தாலும் நல்லா இருக்கும். காலையில பசியா ஒரு தோசையா, அதுக்கு சாம்பார் எடுத்துக்கலாம். அதே சாம்பாரை கொஞ்சமா சுட வச்சு ஒரு சம்பால் ஒரு பொரியல் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஒரு பிரட்டல் இருந்துச்சுன்னா அவ்வளவு நல்லா இருக்கும். உண்மையா இல்லையா? நம்ம சமையல ரொம்ப அதிகமா முக்கியத்துவம் கொடுக்கிற சமையல் இந்த சாம்பார். உங்களின் சாம்பார் சமையலை எளிதாக்க இருக்கவே இருக்கு பாபாசின் சாம்பார் மிக்ஸ். கொஞ்சம் கூடுதல் பேக்கெட்ல நீங்க வாங்கி வைத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா 125 கிராம், 250 கிராம், 1 கிலோ என பல அளவுகள்ல பாபாசின் சாம்பார் மிக்ஸ் கடையில கிடைக்கின்றது. இந்த பெரிய பேக்கெட்லாம் வாங்கி வைத்துக்கிட்டா தேவைப்படும் போது வீட்டுல சாம்பார் செய்யும் போது பாபாசின் சாம்பார் மிக்ஸ் நீங்க சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் செய்வதற்கு அந்த மூலப்பொருட்கள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க தேடி வறுக்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே பாபாசின் சாம்பார் மிக்ஸ்ல கலக்கப்பட்டிருக்கிறதுனால பாபாசின் சாம்பார் மிக்ஸ் எடுக்கிறதும் தெரியாது, வீட்டுல சாம்பார் வைக்கிறதும் தெரியாது. அவ்வளவு சீக்கிரமா முடிச்சிடலாம் வேலையை. நமக்கு நேரம் எப்போதும் போல கூடுதலா இருக்கு. ஒரு போனஸ் பாடலை கேட்கலாமா? போனஸ் பாடலுக்கு அப்புறமா நம்ம நிறைய பேசுவோம்.

0: போனஸ் பாடலையும் கேட்டிருந்தாங்க. பாபாஸ் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள். இப்ப பாபாஸின் பொருட்கள் எடுத்துக்கிட்டா எந்த நேரத்துல வேண்டுமானாலும் சாப்பிடலாம். இப்ப காலையில பசியால் செய்வதற்கு பாபாஸின் நிறைய பொருட்கள் இருக்கின்றன. பாபாஸின் உப்புமா மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் ரவா தோசை மிக்ஸ் இருக்கு, பாபாஸின் இடியப்ப மாவு இருக்கு. இந்த மாதிரி காலையில பசியார் செய்யறதுக்கு நிறைய யோசனைகள்லாம் இருக்கும். வார இறுதி நாட்கள், சனி ஞாயிறுல வீட்டுல எல்லோருமே இருக்கும் போது என்ன பசியார் நம்ம வீட்டுல செய்ய போறோம் அப்படின்னு யோசிக்கும் போது பாபாஸின் பொருட்கள் இருக்கும் போது என்ன கவலை நமக்கு? பிடிச்சமான ஆரோக்கியமான பசியாரிய பாபாஸின் பொருட்களை கொண்டு நம்ம வீட்டுல செய்யலாம். அதனால இந்த பாபாஸின் ரவா தோசை மிக்ஸா இருக்கட்டும், உப்புமா மிக்ஸாக இருக்கட்டும், இடியப்ப மாவாக இருக்கட்டும், இப்ப பாபாஸின் கேழ்வரகு மாவுலாம் இருக்கு, கொஞ்சம் கூடுதலா நீங்க வாங்கி வைத்துக்கலாம். காலையில பசியார டான்னு சீக்கிரமா செய்து நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு தேநீர் காஃபி இருந்தாலே போதும், அன்றைய நாள் பூர்த்தி அடைந்தது போல இருக்கும் நமக்கு, இல்லையா? பாபாஸ் பொருட்களை பற்றியும் கொஞ்சம் அதிகமா விவரங்களை தெரிந்துக்க www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. பாபாஸ் பொருட்களை பற்றிய சில விவரங்கள், சமையல் குறிப்புகள், பாபாஸ் இன்னும் எந்த மாதிரியான பொருட்களை வெளியீடு செய்யறாங்க இப்படியாக சில விவரங்கள் இந்த அகப்பக்கத்தில் இருக்கின்றன. வீட்டுல இன்றைக்கு என்ன சமைக்கிறது தெரியல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. நிறைய சமையல் குறிப்பு இருக்கு, அதில் ஒன்றை தேர்ந்தெடுத்து நம்ம சமைக்கலாம். வீட்டுல புதிதா ஏதாவது ஒரு சமையல சமைக்கும் போது அது நமக்கு ஒரு மன திருப்தியை கொடுக்கல, அதுவும் இன்னும் கொஞ்சம் சுவை கூடுதலா இருந்தா அது ஒரு பெரிய மன திருப்தி நமக்கு, இல்லையா? இப்ப பாபாஸ் பொருட்களை இணையம் வழியா ஆன்லைன்ல கூட நீங்க வாங்கலாம். மேல் விவரங்களுக்கு www.babas.com.my இந்த அகப்பக்கத்துக்கு வாங்க. உங்களுக்கு பிடிச்சமான பாபாஸ் பொருட்களை வாங்குங்க. பாபாஸ் பொருட்களின் பேக்கெட்டின் பின்புறம் பார்த்தோம்னா கியூஆர் கோட் இருக்குங்க. அந்த கியூஆர் கோட் கொண்டு சமையலுக்கான செய்முறையும் விளக்கப்பட்டிருக்கு, பார்த்து தெரிந்துக்குங்க. பாபாஸ் நிறுவனத்திற்கு தொடர்ந்து நீங்க கொடுக்கிற ஆதரவுக்கு பாபாஸ் நிறுவனம் இந்த வாய்ப்பு பயன்படுத்தி தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றது. நாளைக்கு நம்ம தேசிய தினத்தை கொண்டாட போறோம். வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் பாபாஸ் நிறுவனம் தேசிய தின வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றது. கூடவே ஓண பண்டிகை இன்னும் தொடர்ந்துகிட்டு இருக்கு. வெளியில சிறப்பு நிகழ்ச்சிகள், வீட்டுல தடபுடலா சமையல், அப்புறம் வந்து நீண்ட விடுமுறை மகிழ்ச்சியில நம்ம திளைத்திருக்கோம். இந்த நீண்ட விடுமுறை உங்களுக்கு நல்ல நல்ல நினைவுகளை கொடுக்கட்டும். இந்த வார நிகழ்ச்சிக்கு ஒரு நிறைவை கொடுக்கலாமா? அதற்கு முன்பாக இந்த பாடல் இந்த வாரத்தின் சிறந்த பாடலா வந்திருக்குங்க. அடுத்த வார நிகழ்ச்சியில நம்ம சந்திக்கலாம். நாம் சுவைக்கும் உன்னத சுவைகளின் சிறந்த தேர்வு பாபாஸின் பொருட்கள்.
1: மின்னல் எஃப்எம்மில் பாபாஸ் படித்த பாபாஸ் அண்ட் யூ.

0: வணக்கம். இன்னும் நிறைவு பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம். அடுத்து காலை 10 மணி தொடங்கி இளமை உல்லாசம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கிஷன் வந்திருக்காரு, அவரோட நிகழ்ச்சியை கேட்க மறந்துடாதீங்க. நீண்ட விடுமுறை வந்திருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா நம்ம வெளியில போறோம். எங்க போனாலும் சரி, உங்களுடைய பாதுகாப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை நீங்க பாத்துக்கங்க. நாளைக்கு தேசிய தினம் அப்படின்றதுனால புத்திரஜய சதுக்கத்துல நிறைய சிறப்பு அங்கங்கள்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருந்தா வந்து பாருங்க, கலந்துக்குங்க. கூடவே பொது போக்குவரத்தை பயன்படுத்துவதற்கான வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. 24 மணி நேர சேவையும் வழங்கப்படுகின்றது. அந்த வாய்ப்பையும் நீங்க பயன்படுத்திங்க. சரியா, அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் உங்களை சந்திக்கும் வரை தேசிய தின வாழ்த்தோடு அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். உங்கள் ரவி.
1: யார் கூடவாவது பிரச்சனையா? ஆனா அவங்க கூட உங்களுக்கு அழகான தருணங்களும் இருந்திருக்கும்ல, அதை மட்டும் நினைச்சு பாருங்களேன். நீங்கள் இணைந்திருப்பது மின்னல் எஃப்எம்.

ஆசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 10 மணி செய்திகளுடன் எனி பாசினால் ராயப்பன். நாளை நடைபெறவுள்ள 69வது தேசிய நாள் கொண்டாட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் புத்ராஜயா சதுக்கத்தில் நாட்டுப்பற்றை ஊற்றெடுக்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு என்ற கருப்பொருளுடன் கூடிய அந்த கொண்டாட்டத்தில் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம், பேரரசியார் ராஜா சரித் சுஃபியா, பிரதமர் டதுஸ்ரீ அன்வார் இப்ராஹிம், அமைச்சரவை உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து சிறப்பிக்க உள்ளனர். 7026 மலேசிய நெடுந்தூர ஓட்டத்தின் ஓர் அங்கமான 10,000 பங்கேற்பாளர்களை உட்படுத்திய 5 கிலோமீட்டர் ஃபன் ரன்னை துணை பிரதமர் டத்துஸ்ரீ டாக்டர் அகமது சஹீத் அமீடி இன்று காலை அதிகாரப்படியாக தொடக்கி வைத்தார். 2026 தேசிய நாள் கொண்டாட்டங்களின் ஊடே கேல்சிசி அரங்கில் அந்த ஃபன் ரன் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவால் தொடர்பு கொள்ள இயலாத மலேசியர்களில் மலேசிய தீயணைப்பு மீட்புத் துறையைச் சேர்ந்த இருவரும் அடங்குவதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கொர்மிங் தெரிவித்துள்ளார். இவ்வேளை தமது அமைச்சு வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றுவதாக அவர் கூறினார். அண்மைய நிலவரங்கள் குறித்து அறிவிக்கப்படும் என்றார் அவர். வட இத்தாலியில் கிரெமோனா பகுதியில் ஆலங்கட்டி மழையுடன் ஏற்பட்ட கடும் புயலில் 43 பேர் காயமடைந்தனர். மேலும் அந்நகரம் முழுவதும் உள்கட்டமைப்புகளும் 10,000 மேற்பட்ட வாகனங்களும் சேதமுற்றதாக சின்ஹா செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த புயல் காரணமாக விழுந்த மரங்கள் மற்றும் குப்பைகளால் சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள குஸ்ரா என்ற பாலஸ்தீன கிராமத்தின் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இம்மாத தொடக்கத்தில் நாப்லூஸ்க்கு அருகில் உள்ள புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேறிகள் குழு பாலஸ்தீன வீடுகளுக்கு பொருள்கள் எடுத்துச் செல்வதை தடுக்க தொடங்கியது. விளையாட்டு இத்தாலி சிறி ஆ காட்மந்து. ஃப்ரான்சிசோனி 3 சுழியம் என ஃபிரோண்டினாவை வெற்றி கொண்டது. உடினேசே 3-2 என மோன்சாவை வீழ்த்தியது. பார்மா சுழியத்துக்கு 2 என யுவென்டஸிடம் வெற்றியை நழுவவிட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: சேனலின் இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் உங்களோட பேசிட்டு இருக்கேங்க. நேற்று நிறைய பேர் வந்து சொந்த ஊர்களுக்கு திரும்பி இருப்பீங்க. சில பேர் வந்து இரவு மதியம் இல்ல விடியற் காலையில கூட பயணத்தை தொடங்கினவங்க இருப்பீங்க. இப்போதாங்க வந்து சேர்ந்தோம் எங்களுடைய இடத்துல அப்படின்னு சொன்னீங்கன்னா மகிழ்ச்சி. பாதுகாப்பான பயணம் இருந்தது, சுமூகமா போயிட்டு இருந்தது அப்படின்னு போது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. சரி, இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஓய்வு எடுக்கணுங்க. போதுமான ஓய்வு ரொம்ப முக்கியம். ஏன்னா சனிக்கிழமை கொஞ்சம் பரபரப்பா போயிருக்கோம், ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஓய்வு எடுக்கிற நாள் இல்லையா? அதனால சந்தோஷமா ஓய்வு எடுங்க, அதுதான் ரொம்ப முக்கியமான. இப்ப அடுத்த பாடல் உங்களுக்காக நவீன் கொண்டு வராரு, கேட்கலாம். அதற்கு பிறகு இன்னும் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம்.

தூக்கம் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியமோ அதை விட முக்கியம் எப்படி படுக்கிறோம் அப்படிங்கிறது தான். ஆமாங்க, ஏன்னா நம்ம சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்த உடனே தெரியல எப்படி படுத்தன்னு தெரியல உடம்புலாம் வலிக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அதனால் தப்பான வகையில் தூங்கக்கூடாது. அதாவது எப்படி படுக்கணும், நேர்த்தியாக நேராக படுக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல, அது அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு நிறையவே தெரியும். சும்மாவா சொன்னாங்க, எல்லா விஷயமும் ஒரு காரணத்தோடு தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. அதுபடி நம்ம சரியான நேரத்தில் தூங்கணும், சரியான நேரத்தில் சாப்பிடணும், இது எல்லாமே முறையாக நம்ம பின்பற்றினாலே ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோன்னு அர்த்தங்க. நீங்களும் அப்படிதான் சரியான நேரத்தில் ஓய்வு எடுத்துட்டு இப்போ நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் நம்புகிறோம். இப்போ அடுத்த பாடல் உங்களுக்காக அசல் கோலாறு கொண்டு வராரு கேட்கலாம்.

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: திங்களே உங்கள் சமையல் சிறக்க காரணம் என்ன?
2: லிங்கம்
1: சமையல் என்றாலே அது லிங்கம். லிங்கம் சுவையான சமையலுக்கும் லிங்கம் திங்கம்.
2: லிங்கம்
3: சாப்பாடு சூப்பரா இருக்கும் போது டயலாகா பேசுவீங்க, சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருப்பீங்க.
4: ஆஹா, இந்த டயலாக் நல்லா இருக்கு.
5: 90ஆம் ஆண்டிலே சமையல் அறை சின்னம் சுவையிலே உச்சம்.
6: அன்று போல் இனி என்றும் லிங்கம் தயாரிப்புகள் உங்கள் சமையலின் சுவை சேர்க்கட்டும்.
5: தரம் மனம் சுவை அனைத்து மடங்கு
1: கவரும் மனம் கிடைக்கும் சுவை என்றும் நிலைக்கும் நெஞ்சினிலே.
2: லிங்கம்
7: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
8: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் ஃபேமிலியர்களுக்கு வணக்கம்.
7: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
8: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
7: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
8: மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
7: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
8: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்து.

பண்ணதுக்காக ஒரு புதிய பாடல் நம்ம நிகழ்ச்சியில கேட்டிருந்தோங்க. நேபாள பெருவெள்ளத்தில் சிக்கி கொண்டுள்ள மலேசியர்களின் குடும்பத்தினர் தொடர்பு கொள்ளவும் விவரங்களை பெறவும் பார்த்தீங்கன்னா புத்ரஷியாவில் சிறப்பு நடவடிக்கை அறை வந்து திறக்கப்பட்டிருக்குங்க. உறவினர்கள், நண்பர்கள், தொடர்புடையவர்கள் இந்த நடவடிக்கை அறை வந்து தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். பிலி ஒப்ராசி கமன்ட்ரியான் லுவார் நகரி தொலைபேசி எண்கள் வந்து 3388745477 சுழியம், அல்லது மின்னஞ்சல் முகவரி duty officer@kln.gov.my அல்லது mwkathmandu@kln.gov.my என்ற மின்னஞ்சலுக்கும் நீங்கள் தகவல்களை அனுப்பி வைக்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா அசுவ துக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன்னு இனி இதை பார்த்துக்க நம்மளால முடியாது. இல்ல,
2: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா
3: நடந்து வரும்போது
4: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை தீதானே.

0: நம்ம ஊர் கலைஞர்களுக்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.

நதின் ஸ்ரீ ஷைலா நாயர் விவேக் ஜி கொண்டு வந்த உள்ளூர் பாட்டு தாங்க நம்ம நிகழ்ச்சியில கேட்டீங்க. சரி, தற்போதைய புகை மூட்ட நிலை இப்படி கொஞ்சம் சுமூகமா நீடிச்சு அப்படின்னா புத்தராஜியா சதுக்கத்தில் திங்கட்கிழமை நடைபெற உள்ள தேசிய தின கொண்டாட்டங்கள் வந்து திட்டமிட்டபடி வந்து நடைபெறும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த புகை மூட்ட நிலைமை வந்து மோசமடைந்தால் தேசிய பேரிடர் நிர்வகிப்பு நிறுவனம் வந்துட்டு நட்மாவால் ஒருங்கிணைக்கப்படும் செயற்கை மழை பொழிவு திட்டத்தை வந்து செயல்படுத்த போறதாகவும் அது பரிசு நிலையில் இருப்பதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. ஆக இந்த தேசிய தின கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் ஆர்வமாக இருப்பீங்க அங்கே போகிறதுக்கு, புத்தராஜயா பக்கமாக போகிறதுக்கு. பாதுகாப்பான பயணமாக உங்களுக்கு இருக்கட்டும், முறையான இடங்களில் உங்களுடைய வாகனங்களை பார்க்கிங் பண்ணிடுங்க, முடிஞ்ச அளவுக்கு பொது போக்குவரத்தையே பயன்படுத்துங்க. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். இதற்கிடையில் முன்னோட்ட வேலைகள்லாம் எப்படி நடந்துகிட்ருக்கு அப்படின்றத ஆர்டிஎம் உடைய இன்ஸ்டாகிராம் பக்கமாக பதிவு செய்துட்ருக்கோம், வழக்கமாக அங்கே வந்து பார்த்துருங்க, மறந்துடாதீங்க. அடுத்த பாட்டு உங்களுக்காக வந்துட்டுருக்கு, கேட்கலாம்.

இருக்க, நான் கொஞ்சம் பேசணும் என நீங்கள் தடுமாறும் போது ஓடி வந்து கைப்பிடிச்சு ஏ என்னாச்சு அப்படின்னு பதற்றத்தோடு கேட்கிற நபர் உங்கள் பக்கம் இருந்தா நீங்க அதிர்ஷ்டசாலிங்க. இப்போ நீங்க கேக்குறது மின்னல் எஃப்எம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் காலை 11 மணி உலக செய்திகளுடன் எனி பாஸ்டினால் ராயப்பன். நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து உள்ளூர் நேரப்படி சனிக்கிழமை மாலை 6:30 நிலவரப்படி 675 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. மேலும் 2498 பேர் காணாமல் போயுள்ளனர் என அது கூறியது. அந்நாட்டின் பண்பாட்டு சுற்றுலா அமைச்சு விமான போக்குவரத்தின் தரவு அடிப்படையில் 589 வெளிநாட்டினர் உட்பட மொத்தம் 753 சுற்றுலா பயணிகளை தொடர்பு கொள்ள இயலாத நிலை நீடிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரசுவா, நுவாகோ, டாடிங் மாவட்டங்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவ நிவாரணப் பொருட்களை வழங்க அவசர அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனிடையே திபெத்தில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 16 உயர்ந்துள்ளது. மேலும் 546 பேர் காணாமல் போயிருப்பதாக சீன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நேபாளிலும் திபெத்தில்

பல கிராமங்களை அடித்துச் சென்றது. நேபாள் சீன தரவுகளின்படி இரு நாடுகளிலும் சேர்ந்து காணாமல் போனவர் எண்ணிக்கை 3000 உள்ளது. இதுவரை 691 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. வட இத்தாலியில் கிரெமோனா பகுதியில் ஆலங்கட்டி மழையுடன் ஏற்பட்ட கடும் புயலில் 43 பேர் காயமடைந்தனர். மேலும் அந்நகரம் முழுவதும் உள்கட்டமைப்புகளும் 10,000 மேற்பட்ட வாகனங்களும் சேதமுற்றதாக உள்ளூர் ஊடகங்களை மேற்கோள் காட்டி சின்ஹுவா செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த புயல் காரணமாக விழுந்த மரங்கள் மற்றும் குப்பைகளால் சாலைகளில் போக்குவரத்து தடைப்பட்டதாகவும் உள்ளூர் ஊடகங்கள் தெரிவித்தன. விழுந்த மரங்களையும் குப்பைகளையும் அகற்றவும் மக்களுக்கு உதவி வழங்குவதிலும் தீயணைப்பு வீரர்களும் பிற அவசரகால பணியாளர்களும் இரவு முழுவதும் அயராது உழைத்துள்ளனர். ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் உள்ள குஸ்ரா என்ற பாலஸ்தீன கிராமத்தின் மீது இஸ்ரேலிய குடியேறிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இம்மாத தொடக்கத்தில் நப்லுஸ்கு அருகிலுள்ள புறநகர் பகுதிகளில் இஸ்ரேலிய குடியேறிகள் குழு பாலஸ்தீன வீடுகளுக்குள் பொருள்கள் செல்வதை தடுக்க தொடங்கியது. இந்நடவடிக்கையை அமெரிக்க தூதர்கள் கடுமையாக சாடியுள்ளனர். அமெரிக்கா தென் கெரோலினாவில் உள்ள கொலம்பியா நகரின் ஒரு பூங்காவில் சனிக்கிழமை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு காவல்துறை தெரிவித்துள்ளது. மற்றொருவர் காயமடைந்ததாக கொலம்பிய காவல்துறை தலைவர் ஹால்ப்ரூக் கூறினார். ஒரு குடும்ப தகராறு குறித்த புகாரை அடுத்து இரு அதிகாரிகள் அங்கு சென்றபோது அந்த சம்பவம் நிகழ்ந்ததாக அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்தார். விசாரணைகள் தொடருவதால் அப்பகுதிக்கு செல்வதை தவிர்க்கும் படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர். நாசா பேரண்டத்தின் மிகப்பெரிய மர்மங்களை ஆராயும் நோக்கில் தனது புதிய ரோமானிய விண்வெளி தொலைநோக்கியை ஏவ தயாராகி வருகிறது. 12 அதிகமான உயரம் கொண்ட இந்த தொலைநோக்கி புளோரிடாவிலிருந்து ஸ்பேஸ் எக்ஸ் ஏவுகணை மூலம் விண்ணில் ஏவப்பட உள்ளது. 10 மேலாக உருவாக்கப்பட்ட இந்த திட்டத்துக்கு 4 பில்லியன் அமெரிக்க டாலருக்கும் அதிகமாக செலவிடப்பட்டுள்ளது. இந்த தொலைநோக்கிக்கு முன்னோடி அமெரிக்க வானியலாளர் நான்சி கிரேஸ் ரோமானின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இந்த தொலைநோக்கியின் பயணம் பேரண்ட வெளி குறித்த அறிவியல் புரிதலையே மாற்றக்கூடும் என்றும் நாசா தெரிவித்துள்ளது. விளையாட்டு இத்தாலி சிரியா காட்பந்து. ஃப்ராசினோனி 3-0 என ஃபிரோன்டினாவை வெற்றி கொண்டது. ஃப்ராசினோனிக்கான கோல்களை ரைமோண்டோ 26th, 68th நிமிடங்களில் புகுத்திய வேளை கிராக்கலியா 38th நிமிடத்தில் ஒரு கோல் அடித்தார். ஒடினேசி 3-2 என மோன்சாவை வீழ்த்தியது. பியட்ரோஸ்கி, கமாரா, எக்லங்காப் ஆகியோர் ஒடினேசுக்கான கோல்களை பெற்று தந்தனர். சசுலோ 2-1 என டொரினோவை தோற்கடித்தது. பார்மா சுழியத்துக்கு 2 என யுவென்ட் வெற்றியை நழுவவிட்டது. இவ்வேளை ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் ஆட்டங்களில் நப்போலி கோமோவை எதிர்கொள்ளும் வேளை கல்யாரி இன்டர் மிலானை சந்திக்கிறது. லாசியோ ஜெனோவாவுடன் களம் காணும். இதனுடன் உலக செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: இளமை உல்லாசம்.
1: இளமை உல்லாசம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. இந்த பக்கமா கிஷன் கூட பேசிட்டு இருக்கேங்க. உலகெங்கிலும் இருந்து இப்போ மின்னலம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய அன்புக்கும் ரசனைக்கும் நன்றி. அடுத்து அமுதே தமிழை நிகழ்ச்சி 11:15 இடம்பெறும், கேட்க மறந்துடாதீங்க. 12 மணிக்கு பிறகு இன்றைக்கு நீங்க அழைத்து பாட்டு கேட்கலாம். வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்க போகுது. 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8.

0: மசாலை உலகில் நம்பிக்கையின் சின்னம், தரம், மனம், சுவை அனைத்து மடங்கும்.
1: பாராட்டுக்குரிய நிறுவனமும் கூட.
2: தொண்ணூறாம் ஆண்டிலே
3: லிங்கம் மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: என்றாலே
1: நம்பிக்கையின் மறுபெயர் மகாலிங்கம்மா.
2: லிங்கம்
3: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
4: அமுதே தமிழே.
3: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்க. வணக்கம். இன்றைய அமுதை தமிழே தேசிய நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்கிறது.
1: தாய் வாழ்க வெண்போம் எனும் பாடல் வருகிறது. பி எம் அன்வர் இயற்றியுள்ளார். பாட்டுக்குரல் பி சுப்பையா.

0: தேசிய நாள் கவியரங்கம். கவியரங்கில் கவின்மிகு மலேசியா மீதான பற்றையும் தாய் திருநாட்டின் மாண்பையும் போற்றி பாடுகின்றனர் மலேசிய தமிழ் பாவலர் மன்றத்தார். வைரக்கவி ஏ ஆர் சுப்பிரமணியம், கவிஞர் சிவசுப்பிரமணியம், கவிஞர் பத்மநாதன், கவிஞர் தேவராணி, கவிஞர் சீராக்கி என்ற எஸ் ராதாகிருஷ்ணன்.
1: தமிழுக்கு வணக்கம். மின்னல் பண்பலை நேயர்களே, என் பெயர் சிவசுப்பிரமணியம். சுதந்திர மலேசியாவிற்கு அகவை 69, அதில் தினம் வளர்ச்சி காண்பது அகிலம் அறிந்த வரலாறு. மலேசிய தமிழ் பாவலர் மன்றம் சார்பில் மின்னல் பண்பலையில் சுதந்திர தின கவிதை படைப்பதில் மகிழ்ச்சியோடு நன்றி மலர்களை சமர்ப்பிக்கின்றோம். கவிஞர்கள் அறிமுகம். பாவலர் ஏ ஆர் சுப்பிரமணியம், பத்துமலை கவிஞர். இவர் பாவினங்கள் அறிந்தவர், முத்தான கவி வடித்து முத்தமிழுக்கு நனி சேர்ப்பார். அடுத்து பாவலர் சி ராதாகிருஷ்ணன், சீராக கவி படைப்பார், சீராகி என பெயர் கண்டார். சீரான பாவினத்தில் செந்தமிழில் அணி செய்வார். தொடர்ந்து பாவலர் பத்மநாதன், கிள்ளான் வாழும் பெருமகனார், கேட்க இனிய கவி படைப்பார், சொல்லும் செயலும் ஒன்றாக சுந்தர தமிழில் பாட்டி சேர்ப்பார். தொடர்ந்து பாவலர் தேவராணி கிருஷ்ணன், சிறம்பான்மண்ணின் பெருமகளாம், செந்தமிழ் அன்னையின் திருமகளாம், அருமை பாவினம் கற்றவராம், அழகு தமிழினில் கவி படைப்பார். தொடர்ந்து எனது மிர்டேக்கா கவி, துங்குவோடு தோல் கொடுத்து சம்பந்தன் தான் செங்கோ, வென்று வந்த நம் சுதந்திரம், வேற்றுமையில் ஒற்றுமை பார், சிங்கத்தமிழ் சீனமலாய் சீர்மொழிகள் பேசுகின்ற செம்மைமிகு மலேசியாவில் சிந்தாத சுதந்திரம் கான், பங்கமிலா மலையாவில் தாங்குடனே சபாசராவா, சங்கமத்தில் மலேசியாவோர் சரித்திரமானது மெய், ஆங்கிலேயர் அமைத்து வைத்த அழகான வழிமுறையில் தீங்கில்லா நம் சுதந்திரம் தேன் சுவையாய் தித்திக்கும், மாண்புடனே பேரரசர் மக்களாட்சி தகமையிலே ஓங்கு புகழ் வளர்ச்சியாமே, ஒப்பற்ற இணக்கம் இங்கே. என்ன வளம் இல்லை இங்கு, தென்றலாடும் பசுமலைகள், தெளிந்தோடும் நீர் வளங்கள், தெய்வம் ஒன்று வாழ்த்து மிங்கு. நன்றி.
0: மின்னலின் மிர்டேக்கா கவி அரங்கில் அடியேன் வைரக்கவி ஏ ஆர் சுப்பிரமணியம். வணக்கம் நேயர்களே. முதலில் தமிழ் வாழ்த்து. பொதிகையிலே பிறந்தவளே, பொன்மகளே, பூமகளே, மதிமயக்கும் தமிழ் அணங்கே, முத்தமிழாய் இருப்பவளே, புதியவளாய் சுவைப்பவளே, பூப்பெய்தி நிலைத்தவளே, துதித்தேனே தாய் தமிழே, துணை நின்று அருள்வாயே, தாயே நீ வாழி வாழி. இனி கவிதை. தலைப்பு எங்கள் நாடு மலேசியா. இத்தரை மீது எங்களின் நாடு இலங்கி சிரிக்கிறது, மண்ணில் முத்திரை பதிக்கும் ஊவினை இணக்கும் மாண்பை தருகிறது. எத்தனை நாடு எமைப்போல் இங்கு ஏற்றம் காண்கிறது, உலகில் பத்தரை மாற்று தங்கத்தமிழும் பவிசாய் வளர்கிறது இங்கே. மலைகளின் அழகும் மணிக்கடல் அழகும் மங்களம் சொல்கிறது, உலகில் மலையகம் வாழும் இயற்கை செல்வம் மண்ணில் மிளிர்கிறது. காணின் இலைமறைகாயாய் பேதம் இருந்தும் இடர்கள் வருவதில்லை, உண்மை கலையும் மொழியும் வாழும் நாட்டில் காழ்பை காணவில்லை என்றும். மன்னரின் ஆட்சியும் மக்களின் ஆட்சியும் மாநிலந்தோறும் உண்டு, நாட்டில் ஒன்றோடு ஒன்றாய் இனங்களின் இணைப்பு ஒன்றாம் கண்கூடு. கேட்டால் அன்றுயாம் பெற்ற மிர்டேக்கா என்று அழகில் ஜொலிக்கிறது, உலகில் பொன்னாய் விளையும் விளைச்சல் கண்டு பூமியே வியக்கிறது. உண்மையை தேடிடும் வாழும் தேனூரும் குரலும் திகைப்புரை இணைத்திடுமாம் இணையம். நாடியும் துடித்திட நம்மவர் ஏற்றினார் நாட்டின் கொடியை இமய உச்சியிலே. கூடிய கட்டிய கோபுரம் அழகாம் கூறினார் குவலையத்தார், வியந்து பாடினு கவிஞர் செப்பினார் தேனாய் பகரும் பாட்டில் தானே. மலேசியா என்பதே எமது நாடு, மங்கள திருநாடு. வியப்பில் மலேசிய நாட்டின் வளர்ச்சி கண்டு மகிழ்ச்சி பூணுகிறோம் மக்கள். மலேசியா போலே எனப்படும் கொள்கை மகிமை தருகிறது, நோக்க மலேசியா மக்கள் விடியலும் கண்டார் மங்கள மிர்டேக்கா என்றே. என்று உங்கள் முன் மிர்டேக்கா கவிதை நிறைவோடு நிறைவு செய்து பூரிப்பாய் விடைபெறுகிறேன் மகிழ்ந்து. நன்றி, வணக்கம்.
2: மின்னல் பண்பலை நேயர்களுக்கு கண்ணல் சீராகியின் வணக்கங்கள். இறைவாழ்த்து. நாட்டிலே உயிரை நாட்டினாய், நாள்தோறும் கொட்டி தந்த பாட்டிலே தேசியத்தை வைத்தாய், பண்பு என்னும் விளைச்சல்தனை நாட்டிலே எங்கும் நிறுத்தி நல்வுள்ளம் தந்த வள்ளலே, நாட்டுப்பற்று நன்றே நவிந்து சுதந்திரம் மூச்சு தந்தாய் இறைவா நன்றி. தமிழ் வாழ்த்து. வின் சிரித்தால் இடியாகும், விரிந்து வந்த முயல் சிரித்தால் மின்னலாகும், செழிப்பு மிகு மண் சிரித்தால் மலேசிய வளம் பயிராகும், இன் தமிழ் கடவுளார் நகைத்திட்டால் குமரனாகும், தென்மதுரை முதல் தமிழ்ச்சங்கம் நகைத்திட்டால் சிவ சங்கரனாகும், என்னுயிரே தமிழே நீ என்ற நாவில் இன்சொல் கொட்டிடுவாய் வானொலி கவிதையாகும். பொருள்: ஆனந்த சுதந்திரத்தை அகமகிழ கொண்டாட அமைதி பூங்கா அமைத்து விடுவோம், ஆனந்தம் என்னும் உணர்வை அனைவரும் வென்றிட அன்பு பாசமுடன் ஒற்றுமையை அரவணைப்போம், வானுயிர இனிமையுடன் பறக்கின்ற பச்சி போல் தேனூரும் மலேசிய விடுதலை சிறகுடன் வளர்ப்போம், சுகந்தமான சுதந்திர காற்று சுவாசிக்கும் பேரு நமக்கு, பிறந்த மண் மீது கொண்டாட விசுவாச இசை நமது தேசம் இதுவென்று இதயத்தில் ஒலிக்கிறது, வேற்றுமையில் ஒற்றுமை காணும் அற்புத நாடு, எல்லாரும் நமது உறவு என்ற கணியன் பூங்குன்ற நாடின் கூற்று பொய்யல்ல, வள்ளுவன் முதல் உள்ளம் நிறை உயர் ஆண்டோர் வரை சொல்லி வைத்த அறத்தோடு துள்ளி எழும் வெற்றி திருநாடு, பஞ்ச கோட்பாடுகளை நெஞ்சில் நிறுத்தி தேசபக்தியை நிரூபிப்போம், கட்டொழுங்கு காப்பதும் சட்டங்கள் மதிப்பதும் கவின் மலேசியரின் செம்மையான அடையாளம், நாம் மலேசியர் என்று பெருமை கொள்வோம், ஆனந்த சுதந்திரத்தை அகமகிழ கொண்டாட அமைதி பூங்கா அமைத்திடுவோம், ஆனந்தம் என்னும் உணர்வை அனைவரும் வெற்றிய அன்பு பாசமுடன் ஒற்றுமையை அரவணைப்போம். நன்றி, வணக்கம்.
3: வணக்கம். தமிழ் வாழ்த்து. விழியாய் எமக்குள் விளங்கிச் சுடரும் மொழியாம் தமிழே முதல். அவையடக்கம். அரங்கிலே கவிதை பொழியும் ஐவரில் யானும் ஒருவன், நிறைகுறை அறியா நிலையில் நிகழ்வதை தொடரும் சிறுவன், முறையதை தெரியா தவறும் முந்தியே வரலாம் மறப்பீர், குறைகளே முந்தி துளிர்த்தால் குழவியின் செயலை பொறுப்பீர். கவிதை. பாவினம் சமநிலை சிந்து. சுதந்திரத்தின் எழுச்சி மலை மேடு, கற்றவர்கள் போற்றுகின்ற நாடு, உயர் கல்வி தரும் இனியமலை நாடு, விற்பனர்கள் வித்தகர்கள் கூடும் புது விளைச்சலிலே சிறந்திருக்கும் கூடு, ஒப்புவமை இல்லாத நாடு இன ஒற்றுமைக்கே சான்றாகும் வீடு, இப்புவியில் இதற்கில்லை ஈடு கூவும் இனக்குயிலின் பாட்டொன்றை பாடு, பள்ளினத்து மக்களுமே நாடும் நல்ல பண்புமிக்க சிறந்தமலை நாடு, சொல்லுதற்கே சுகமளிக்கும் காடு புது சுதந்திரத்தின் எழுச்சி மலை மேடு, சொல்லுதற்கே சுகமளிக்கும் காடு புது சுதந்திரத்தின் எழுச்சி மலை மேடு, எல்லாரும் எல்லாமும் பெற்றே உயர் ஏற்றமுடன் வாழுகின்ற நாடு, வல்லார்கள் ஆட்சி செய்யும் போது யாரும் வாழாட்டக்கூடாதோ கூறு, சந்ததியர் தொடர்ந்து நலம் வாழ இங்கே சந்தர்ப்பம் அதிகமென நாடு, சிந்தையுடன் தேடுவது யாவும் உயர் சிறப்புக்கே விதைகள் என மாறும், மகிழ்ச்சிக்கே வேறுன்றோ நாடு இது மலையென்றே பெயர் பதித்த வீடு, மகிழ்ச்சிக்கோ வேறுன்றோ நாடு இது மலையென்றே பெயர் பதித்த வீடு, இகழ்வாரை விட்டொதுங்கி வாழு நிலம் இதுவென்றே பொருள் வளத்தை தேடு. வணக்கம்.
4: வணக்கம் நேயர்களே. தமிழ் வாழ்த்து. கண்ணல் மொழியே, கனிச்சாரின் ரசமே, அன்னை தமிழே, அறிவின் ஒளியே, தென் பொதிகை மலைத்தேனே, தெவிட்டாத செந்தமிழே, பன்னரும் காப்பியங்கள் படைத்திட்ட தாய் தமிழே, நன்றாய் உலகாலும் நற்றமிழின் நெறியமுதே, நின்னருளால் என்னாவில் நின்றாடும் உயிர்த்தமிழே, நின்னருளால் என்னாவில் நின்றாடும் உயிர்த்தமிழே, உன்னை தொழுதே உவந்திட வாழ்த்துகிறேன். கவிதை. கொச்சக கழிப்பா. எங்கள் நாடு மலேசியா, மனம் நிறைந்த மகிழ்வோடு, மனம் கொண்ட மலர் போலே, இனத்தோடு இனமாகி இக வாழ்வும் இனிதாமே, தனம் உயர சிறு வணிகம் தழைத்திட்டே பொழுகியதே, தினம் வளரும் தொழில்நுட்பம் செறிவுடனே திகழ்கிறதே. வளமார்ந்த இயற்கை தனின் வனப்பதுவும் பசுமையாமே. உளம் கவர்ந்த இயற்கை மகள் உவந்தளித்த கொடையாமே. களம் காணும் படை வீரர் கருத்தூன்றி கடமையிலே. தளராத பொறுப்பினிலே தன்னை சார்ந்த அரணாமே. விண்ணோக்கும் கோபுரங்கள் வியப்பினிலே ஆழ்த்திடுமே. மண் பெற்ற வரமாகும் மலேசியாவின் எழில் தோற்றம். தன்னிலாவின் அமைதியினை தந்தருளும் அழகு நாடாம். இன்னில்லாத பொருட்குவியல் ஏற்றமுறும் வள நாடாம். இணைந்திடத்தான் நல் விடியல் இலக்கினையே அடைந்தோமே. இணைந்தொன்றாய் நிமிர்ந்தெழுந்தோம் எழுச்சியுறும் உயர்வினிலே. அணையாகும் கரை போலே அமைந்திட்ட அரசாங்கம். துணையாகும் கவசம் போல் சுகமளிக்கும் மலேசியாவே. அணையாகும் கரை போலே அமைந்திட்ட அரசாங்கம். துணையாகும் கவசம் போல் சுகமளிக்கும் மலேசியாவே. உள மகிழ்வோடு கவிபாடி விடைபெறுகிறேன். நான் தேவராணி கிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.
1: மிர்டேகா கவிபாடிய வைரக்கவி ஏ ஆர் சுப்பிரமணியம், பாவலர் சி ராதாகிருஷ்ணன், பாவலர் பத்மநாதன், பாவலர் தேவராணி கிருஷ்ணன் அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த மின்னல் பண்பலைக்கு நன்றி.
5: தேசிய நாள் கவியரங்கம் கேட்டு களிப்புற்றோம்.
6: அடுத்து வருவது ஆயிரம் தொழில் வளர்ப்போம் எனும் பாடல். நளினி ஜெகநாதன் பாட்டுக்குரல் வழங்கும் இதனை பி எம் அன்வர் இயற்றியுள்ளார்.

0: தேசியம் வளர்த்த தமிழ் இலக்கியம். கலை ஒன்று பிறக்க வேண்டுமாயின் அதற்கேற்ற சூழல் தேவை. கலைஞரை கலை படைப்பினை வரவேற்க வளர்க்க வளமான சமுதாய அமைப்பு தேவை. அதனிலும் இலக்கிய கலை வளர வேண்டுமாயின் நன்கு கற்ற சமுதாயம் வேண்டும். இல்லையேல் குருடன் கைப்பட்ட ஓவியம் போன்றும் செவிடன் செவிப்பட்ட இசை போன்றும் பயனற்று போகும். தொடக்க காலத்தில் மலேசிய தமிழ் சமுதாய அமைப்பு, அரசியல் நிலை, கல்விச் சூழல், பொருளாதார நிலை, பழக்க வழக்கம், கலை, பண்பாடு முதலாயவை இன்னல்களுக்கும் பல சிரமங்களுக்கும் இடையே தொடர்ந்து வளர்த்தெடுக்கப்பட்டாலும் அந்த சூழலில் இலக்கியம் தோன்றியிருக்க வாய்ப்பே இல்லை என்ற முடிவுக்கு வர வாய்ப்புண்டு என்றாலும் அந்த சூழலிலும் இலக்கியம் கால்கொள்ளவே செய்தது. இது குறித்து முனைவர் இரா தண்டாயுதம் கூறும்போது, எழுத்தாளன் சுதந்திரத்துக்கும் இலக்கிய படைப்புகளுக்கும் எவ்வளவு நெருங்கிய தொடர்புண்டோ அதே அளவு தொடர்பு ஒரு நாட்டின் சுதந்திரத்துக்கும் அந்நாட்டு இலக்கிய வளர்ச்சிக்கும் உண்டு. எனினும் இத்தகு முரண்பாடாய சூழலில் எத்தனையோ சாகா இலக்கியங்கள் மலர்ந்துள்ளன. மலேசிய தமிழ் இலக்கியத்தின் தொடக்க கால வரலாறும் இத்தகையதுதான். அதனை காலவாரியாக பிரித்து பார்த்தால்தான் அதன் வளர்ச்சி படிகளை உள்ளவாறு உணர முடியும்.
1: நான் இப்பொழுது மலாக்காவில் பண்டா ஹிலேர் பார்க் என்னும் இடத்தில் இருந்து கொண்டு இன்று, அதாவது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி திங்கட்கிழமை காலை மணி சரியாக 10:30 பொழுது இங்கிருந்து கொண்டு இங்கு நடைபெறவிருக்கும் சில விஷயங்களை உங்களுக்கு விமர்சனம் செய்ய விரும்புகிறேன். ஆங்கிலத்திலும் உண்டு, தமிழிலும் என்ன வருக வருக வரவேற்பு, இன்னும் பலவிதமான எழுத்துக்கள், பலவிதமான ஸ்லோகங்கள். எல்லோரும் சற்று நிம்மதியற்றுதான் காணப்படுகின்றனர். மணியாகிறது, இன்னும் துங்கு வரவில்லை என்ற ஏக்கம் போலும் நமது நாட்டிலே ஒரு புதிய அத்தியாயம் ஆரம்பிக்கப் போகிறது. ஜனங்களுடைய உற்சாகத்திற்கும் ஆரவாரத்திற்கும் அளவில்லை. துங்கு வந்துவிட்டார். துங்கு தமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பீடத்தின் மீது ஏறுகிறார். துங்கு தன்னுடைய நாற்காலியில் அமர்கிறார். ஜனங்களை சற்று பொறுமையுடன் இருக்கும்படி கையை காட்டி கேட்டுக்கொள்கிறார். எங்கு பார்த்தாலும் கொடிகள்.
0: மலாயாவில் தமிழ் இலக்கியம் சுதந்திர காற்றை சுவாசிக்க, விடுதலைக்கு முன்னும் பின்னும் நாட்டுப்பற்றை விதைக்க, உந்தச் செய்ய ஆற்றிய பங்கு அளவில்லாதது. இந்நாட்டு மனம் கமழும் இலக்கியம் 1946 பின்னரே உருவாயிற்று. மனத்தையும் வளத்தையும் அழகையும் செழுமையையும் இலக்கியமாய் படைத்தவர் இந்நாட்டில் பிறந்து இங்கேயே கல்வி கற்ற எழுத்தாளரே ஆவர். அவர்களாலேயே மண்ணின் உருவினையும் திருவினையும் இலக்கியமாக்க முடிந்தது. தேசிய இலக்கியம் படைத்த பெருமையும் அவர்களையே சாரும். அதனாலேயே இலக்கிய காலகட்டம் 1946 தொடங்குகிறது என்று நீண்ட விளக்கம் தருகிறார் டாக்டர் இரா தண்டாயுதம். இந்நாட்டில் தோன்றிய வாய்மொழி இலக்கியம், அதாவது தோட்டப்புற பாடல், பிறக்கும் போதே மலேசிய காற்றை சுவாசித்துக் கொண்டும் நீரை அருந்திக் கொண்டும் பிறந்தது. அதுவே தென்னகத்தார் தாயகத்திலிருந்து வந்த நிலையையும், வந்த காலை அடைந்த ஏமாற்றத்தையும் அதிர்ச்சியையும் அடைந்த கொடுமைகளையும் உள்ளவாறு எடுத்துரைக்கிறது. 1945 வரையிலாய உண்மை நிலைகளை அப்பாடல்களே தெரிவிக்கின்றன. கங்காணினா கங்காணி, கருப்பு சட்ட கங்காணி, சஞ்சியிலே கூட்டி வந்து சாகடிக்கும் கங்காணி, சீனிக்கு காக்காய் ஓட்டி சீராக வாழலான்னு சிரிக்க சிரிக்க பேசி சீரழிக்கும் கங்காணி. இது முகவர் கங்காணியர் ஏழை மக்களை தென்னகத்திலிருந்து ஒப்பந்தம் மூலம் ஏமாற்றி அழைத்து வந்த நிலையை கூறுகிறது. நாவப்பட்டினம் வந்தேண்டி, நம்ம வர பார்த்தேண்டி, தெப்போவில அடைச்சி வச்சு சரிபாதி புதைச்சாண்டி. இது தமிழகத்திலிருந்து புறப்பட்ட போது உற்ற துன்ப நிலையை கூறுகிறது. கொசுவால குடிச்ச மிச்சம் கொள்ளையிலும் போனாங்க. இஃது இங்கு நேர்ந்த அவலத்தை கூறுகிறது. அத்தாப்பு வீடு கட்டி குட்டி தங்கம், அதுல ஒரு ஜன்னல் வச்சு குட்டி தங்கம், எட்டி எட்டி பார்த்தாலும் குட்டி தங்கம். இஃது இங்கிருந்த குடியிருப்பு நிலையை கூறுகிறது. பாலுமரம் வெட்டலான்னு பழைய கப்பல் ஏறி வந்த 35 காசை போட்டு மூட்டெலும்ப முறிக்கிறானே. இது பணிச்சுமையையும் பொருளாதார சீர்கட்டையும் எடுத்துரைக்கிறது. கங்காணி மொத பரட்டில் கணக்கெடுத்து காசு வச்சான். பொன்னிதுரை ஆபீஸ் மேல 10 விரல் ரேக வச்சேன். இது தொழிலாளர் அப்பாவித்தனத்தையும் கல்லா சூழலையும் விளக்குகிறது. 1940களுக்கு பிறகு முழுக்க முழுக்க மலாயா உணர்வுகளையே உண்டாக்கிய இலக்கியம் மலரத் தொடங்கியது. விரிகதிர் எழுந்தான் இம்மலை நாட்டின் விடிவு பிறந்தது பாரீர், உரிமை சுதந்திரம் நாம் அடைந்தோம், இந்த உலகிடை உயர்ந்தவரானும் என்று மலாய குடி விடுதலை ஒளியோடு கம்பத்தில் ஏறிய போது ஒலித்த இசை பாடலோடு விடுதலை இலக்கியங்கள் தோன்றத் தொடங்கின. தமிழர் திருநாள் தந்த ஊக்கமும் எழுச்சியும் தொடர்ந்தன. இலக்கியத்துறையின் பொற்காலம் மேலும் பொலிவோடு தொடர்ந்தது. சீர்காழி கோவிந்தராஜன் குரலில் வானொலியில் பதிவு செய்யப்பட்ட நாட்டுப்பற்று பாடலை நாம் அடுத்து கேட்கவிருக்கிறோம். அன்று ஒலிப்பதிவு அறையிலிருந்து அப்படியே உங்களுக்காக அதனை கொண்டு வருகிறோம்.
2: மலேசிய பாடல்கள் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியவை. முதலில் மலேசியாவை வாழ்த்துவோம் என்ற பாடல்.

0: இக்காலத்தில் வானொலி இலக்கிய வளர்ச்சிக்கு, குறிப்பாக கவிதை, சிறுகதை, நாடகம் போன்றவற்றின் வளர்ச்சிக்கு ஆற்றிய பங்கை மறக்க இயலாது. வானொலி நிகழ்ச்சிகள் வெறுமனே பொழுதுபோக்காக அமைக்கப்படவில்லை, சமூகத்துக்கும் மொழிக்கும் கலைக்கும் பயன் சேர்க்கும் வகையில் அமைந்தன. செய்தி, நிகழ்ச்சி, அறிவிப்பு முதலாயவற்றில் தாய் தமிழகத்திலும் நினைத்து பார்க்க முடியாத அளவு தூய மொழிநடை பயின்றது. உயர்தர இலக்கிய சொற்பொழிவு, இசையரங்கு, இசைத்தேர் ஏறிய உள்ளூர் பாடல்கள் ஒலித்தன. இலக்கிய நாடகங்கள் இடம்பெற்றன. சிறுகதைகள் செவிகளுக்கு விருந்தளித்தன. அவ்வப்போது கவிதைகள் அரங்கேறின. வில்லுப்பாட்டுகள் வீறு கொண்டன. கவிதை நாடகங்கள் ஒலியேறின. இந்த வரிசையில் சிறுகதைகளை ஒதுக்கிவிட்டு மலேசியத்தை நாம் எழுத முடியாது. மலேசியாவின் தொடக்ககால கவிதைகளிலும் சரி, சிறுகதைகளிலும் சரி, சமுதாய சிந்தனைகள் அவ்வளவாய் பதியவில்லை. 1946 1950 பின் இந்நிலை மாற்றம் கண்டது. சமூக சிந்தனைகள், சிக்கல்கள் படைப்புகளில் பதிந்தன. மலேசிய சமுதாயம் அரசியல், கல்வி, பொருளாதாரம், சமயம், குடும்ப அமைப்பு முதலாய பல்வேறு துறைகளில் எதிர்நோக்கிய ஆழமான சிக்கல்களே சிறுகதைகளில் கருப்பொருளாக எதிரொலிக்கின்றன. நாட்டுப்பற்று, குடியுரிமை, போதை பித்து, குடிப்பழக்கம், ஒற்றுமையின்மை, பெண் உரிமை, விதவையர் திருமணம், தமிழ் பள்ளிகளின் நிலை, தோட்டப்புற மக்களின் நிலை, இளைஞர் மனப்போக்கு, தமிழாசிரியர் மனப்போக்கு, மூவின எழுத்தாளரிடம் ஆழமான செல்வாக்கு பெற்றிருப்பதை இக்கதைகள் தெளிவாக எடுத்துரைக்கின்றன என்கிறார் டாக்டர் இரா தண்டாயுதம். அப்படி சமூகத்தோடு பின்னி பிணைந்த கதைகளை ஒவ்வொரு வாரமும் நம் மனங்கவரும் மண்மண சிறுகதைகள் பகுதியில் கேட்டு வருகிறோம். மலாயா விடுதலை பெற்ற காலச்சூழலில் எழுதப்பட்ட சிறுகதைகளை அவற்றின் மனம் மாறாமல், உணர்வு தாழாமல் வாரந்தோறும் தந்து கொண்டிருக்கிறார் மூத்த எழுத்தாளர் கோ புண்ணியவான். இன்று அவர் மலாயாவுக்கு உழைக்க வந்தவர்களின் வலியை வெளிப்படுத்தும் கதையுடன் வந்திருக்கிறார்.
1: எதிரொலி, மு பரமசிவம். எழுத்தாளர் மு பரமசிவம் ஒரு தொழிற்சங்கவாதியாக இருந்திருக்கிறார். மலாக்காவில் தொழிற்சங்கத்தை நிறுவி தீவிர செயல்பாட்டாளராக பங்காற்றி இருக்கிறார். தொழிற்சங்கத்தின் வழி போராட்டங்களில் ஈடுபட்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக கதைகளை எழுதியும் தொண்டாற்றி இருக்கிறார். அவர் எழுதிய எதிரொலி கதை புலம்பெயர்ந்தவர்களின் சிக்கல்களை முன்வைக்கிறது. கங்காணி முறையின் கீழ் தமிழ்நாட்டில் இருந்து மலாயாவுக்கு ஒப்பந்த கூலிகளாக வந்தவர்கள் எதிர்நோக்கிய எண்ணற்ற சிக்கல்களில் ஒன்றை மட்டும் தேர்வு செய்து அதனை புனைவு மொழியில் தந்திருக்கிறார். 1900 பிறகு குடும்பத்தை இந்தியாவிலேயே விட்டுவிட்டு மலாயாவுக்கு பிழைப்புக்காக கப்பல் ஏறியவர்கள் பலர். கடல் வழி பயணம் செய்யும் கப்பலைத்தான் இங்கே குறிப்பிடுகிறேன். 1926 முதல் 1976 வரை இயங்கிய ரஜுலா என்ற ஒரே கப்பல் வழிதான் புலம்பெயர்வு நடந்தது. கடல் கடந்து வாழும் இவர்கள் சிறிது காலம் இங்கே வேலை செய்துவிட்டு வேலையில் விடுபடுத்து கொண்டு கப்பலேறி மனைவி மக்களோடு சிறிது காலம் தமிழகத்தில் இருந்துவிட்டு மலாயாவுக்கு திரும்புவது வழக்கமாக இருந்தது. ஆனாலும் சில தவிர்க்க முடியாத காரணங்களால் மலாயாவுக்கு திரும்பி வந்தபோது எல்லாமே தலைகீழாக மாறி பலருக்கு பழைய வேலையும் பறிபோய் தத்தளித்திருக்கிறார்கள். அவ்வாறான நிலைமையை எதிர்கொண்ட கூலிகளின் நிலைமையை சொல்லி மாளாது. மு பரமசிவம் எழுதிய எதிரொலி கதையில் நமச்சிவாயம் என்ற முதன்மை பாத்திரம் வருகிறார். அவர் சில காலம் மலாயா ரப்பர் தோட்டம் ஒன்றில் வேலை செய்து விடுபடுத்து கொண்டு மனைவி மக்களை பார்க்க மீண்டும் தமிழகத்துக்கு பயணமாகிறார். குறிப்பிட்ட கால வரையறைக்குள் திரும்பாமல் 1 காலம் தாமதமாக திரும்புகிறார் நமச்சிவாயம். வேலையிடத்தில் மீண்டும் வேலைக்கு ஆஜராகும் போது நமச்சிவாயம் தாமதமாக வேலைக்கு திரும்பியதாகவும் அவர் செய்து வந்த வேலையில் பெரிதொருவரை அமர்த்திவிட்டதாகவும் சொல்கிறார் நிர்வாகி. பணியிடம் விதித்த கராரான சட்டத்திட்டத்தை பின்பற்ற தவறியதால் அவரின் வேலை பறிபோகிறது. வேலையில்லாமல் உறைவிடத்துக்கும் உணவுக்கும் என்ன செய்வது என்று தத்தளிக்கிறார். புதிய இடம், யாரும் அறிமுகமும் இல்லை. நிர்வாகியிடமே தன் நிலைமையை சொல்லி எப்படியாவது வேலைக்கு எடுத்துக்கொள்ளும்படி கெஞ்சுகிறார். ஒன்றுமே நடக்கவில்லை. ஆனால் சிறிதளவு நம்பிக்கை தரும் முகமாக 1 கழித்து வர சொல்கிறார். அப்போது கூட வேலை காலியிருந்தால் மட்டுமே வாய்ப்பு தரப்படும் என்று நிர்வாகி சொல்லிவிடுகிறார். இந்த 1 கால வேலையின்மையால் எவ்வளவோ இடையூறுகளை சந்திக்கிறார் நமச்சிவாயம். எங்கே தங்கி எப்படி சமாளிப்பது, வருமானம் இல்லாமல் மனைவி மக்களுக்கு பணம் அனுப்புவது எங்கனம், உணவுக்கு என்ன செய்வது போன்ற நடைமுறை இன்னல்களை அவரால் சமாளிக்க முடியவில்லை. ஒரு மாத காலம் கழித்து மீண்டும் நம்பிக்கையோடு பணியிடத்துக்கு போனால் அங்கே புதிய நிர்வாகி வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பது தெரிகிறது. இது அவருக்கு அதிர்ச்சியை தருகிறது. அவரிடம் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் பலன் கிடைக்கவில்லை. இந்நிலையில் மனைவிக்கு கடிதம் எழுதி தன் இக்கட்டான நிலைமையை தெரிவிக்கிறார். மனைவி தன் பதிலில் எங்காவது கடன் உடன் வாங்கி அவரை மீண்டும் ஊருக்கே திரும்பும்படி எழுதுகிறார். இங்கே வயலில் உழுதாவது கடனை அடைத்து விடலாம் என்று ஆலோசனை சொல்கிறார். பயண செலவுக்காக யாரிடம் கையேந்தி நிற்பது என்று தலையை சொரிகிறார் நமச்சிவாயம். சரியாக அறிமுகமாகாத புதிய ஊரில் யாருடைய உதவியை நாடுவது, அங்கே இங்கே அலைந்து கடைசியாக நண்பர் ஒருவரின் கை காலை பிடித்து கடன் வாங்கி ரஜுலா கப்பலுக்கு டிக்கெட் எடுக்கலாம் என்று போய் கேட்டால் இரண்டு பயணங்களுக்கான டிக்கெட்டுகள் எல்லாம் விற்று முடிந்து விட்டது என்று தகவல் அவரை தலையில் கை வைத்து அழ வைக்கிறது. ரஜுலா மட்டும்தான் இந்தியாவுக்கும் மலாய் சிங்கப்பூருக்கும் பயணத்தில் இருந்த கப்பல். ஒரு வழி பயணம் மட்டுமே ஒரு வாரத்துக்கு மேலாகலாம். எனவே மீண்டும் அவர் கப்பல் ஏற குறைந்தது 2 மாதங்களாகும். இந்த 2 மாதத்தில் யாரிடம் போய் அடைக்கலம் தேட முடியும்? இப்படி எண்ணிலடங்கா பிரச்சனைகளைத்தான் புலம்பெயர்ந்தவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அன்று அந்நிய நிலத்துக்கு வேலைக்கு வருபவர்களின் பிரச்சனைகளை சொல்லவே எதிரொலி கதையை புனைந்திருக்கிறார் மு. பரமசிவம். ஒரு யதார்த்த புனைவின் வழி மக்களுக்கு உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்வது அவர்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதற்காகவே. பிரச்சனைகளை எழுத்தாளனால் தீர்க்க முடியாதுதான், ஆனால் குறைந்தபட்சம் விழிப்புணர்ச்சியை உண்டாக்க முடியும் அல்லவா? படைப்பாளன் சமூக சிந்தனை உடையவனாக இருக்க வேண்டும் என்பதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இந்த கதை.
0: அடுத்த வாரம் கோ புண்ணியவான் மு. அன்புச்செல்வனின் தீபங்கள் என்ற கதையுடன் நம்மை சந்திப்பார்.

நெடுங்கதைகளும் மலேசிய உருவாக்கத்தில் உற்ற பங்கை ஆற்றியிருக்கின்றன. முன்பு குறிப்பிட்டது போல கவிதை சிறுகதை வளர்ச்சிக்கு தூண்டுதலாய் இருந்த சூழலே புதின வளர்ச்சிக்கும் தூண்டுகோலாய் இருந்திருக்கிறது. மற்ற இலக்கிய வடிவங்களைப் போலவே விடுதலைக்கு முன், குறிப்பாக இரண்டாம் உலகப் போருக்கு முன், பெரும்பாலான புதினங்கள் தமிழகத்திலிருந்தும் இலங்கையிலிருந்தும் இங்கு குடியேறிய எழுத்தாளர்களால் எழுதப்பட்டவை. இரண்டாம் உலகப் போருக்கு பின்னர் நிலை சற்று மாற்றம் கண்டது. படிப்படியாக உள்நாட்டு எழுத்தாளர் எழுத்துலகில் அடியெடுத்து வைத்தனர். உள்நாட்டு எழுத்தாளர் கைக்கு மலேசிய எழுத்துலகம் வரத் தொடங்கிய நேரத்தில் விடுதலை முழக்கம் கேட்க தொடங்கிவிட்டது. ஆகவே உரிமை உணர்ச்சியுடன் கூடிய படைப்புகள் மலரத் தொடங்கின. விடுதலைக்கு பின் மலேசிய புதினங்களில் தோட்டப்புற சமுதாயம் இடம்பெறத் தொடங்கியது. 1960 முதல் 79 வரை 20 ஆண்டுகால இடைவெளியில் எழுத்தாளர்கள் சமூகத்தை பற்றி கொண்டிருந்த எண்ணங்களின் பதிவாகவே இந்த காலகட்ட நாவல்கள் திகழ்கின்றன. முற்றிலும் சமுதாயத்தை பிரதிபலித்து காட்டும் நாவல்கள் சில. சில நாவல்களில் ஊடும் பாவுமாய் இடையிடையே சமுதாயம் காட்டப்படும். மற்றும் சில நாவல்களில் சமுதாயம் மிகச் சிறு கூறாகவே காட்டப்படும். இம்மூவகை சமுதாய கண்ணோட்டங்களின் அடிப்படையில் மலேசிய தமிழ் நாவல்கள் அமைந்தன.

தேசியம் வளர்த்த தமிழ் இலக்கியத்துக்கான கருத்துக்களை தொகுக்க பாப்பாவின் பாவலர் முனைவர் முரசு நெடுமாறனின் மலேசிய தமிழ் கவிதை களஞ்சியம் பேருதவியாக இருந்தது. இந்த அளவில் தேசிய நாள் சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்து மனம் பரப்பிய அமுதே தமிழே நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த கிழமை சந்திப்போம். தமிழோடு உயர்வோம். வணக்கம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் நண்பகல் 12 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாளை தேசிய நாள் கொண்டாட்டம் சீராக நடைபெறவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அதனை வெற்றிகரமாக்க தங்களால் இயன்ற சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். இவ்வாண்டு நடைபெறும் ஈபோ ஜோ மக்கான் கண்காட்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அதனை சுற்றுலா நிகழ்வு அட்டவணையில் இணைப்பதற்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங்கா கோமேங் தெரிவித்துள்ளார். அந்த கண்காட்சி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஈபோவின் ஒரு முக்கிய சுற்றுலா அடையாளமாக நிலைநிறுத்தப்படும் என்று கபாயாங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். சிலாங்கூர் சுபாங் ஜயாவில் உள்ள பேரங்காடியில் முழுமையற்ற ஜாலோர் கமிலாங் வடிவமைப்பு கொண்ட முக்காடுகள் விற்பனை செய்யப்பட்டது குறித்து சமூக ஊடகங்களில் பரவி வரும் காணொலி தொடர்பாக காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. நேற்று மாலை 4:49 அளவில் தமது தரப்பு அறிக்கையை பெற்றுள்ளதாக சுபாங் ஜயா மாவட்ட காவற்படை தலைவர் ACP 1 அஸ்லான் 1 மஹமத் தெரிவித்தார். வெனிசுவேலாவின் 65 பில்லியன் கலனுக்கும் அதிகமான உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணெய் இருப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்த ஒப்பந்தம் தனது நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு உதவும் என்று வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகுவேஸ் குறிப்பிட்டுள்ளார். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் தொழில்நுட்ப முதலீட்டாளர் பி

ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்நாட்டின் எண்ணெய் எரிவாயு துறைகளில் தெஹெலின் முதலீடுகள் அதிகரித்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இம்மாதம் அவருக்கு சொந்தமான தியல் மேக்ரோ நிறுவனம் விஸ்தா எனர்ஜியில் சுமார் 1 விழுக்காட்டு பங்குகளை வாங்கியதாக அமெரிக்க பங்குச்சந்தை ஆணையம் தெரிவித்தது. அமெரிக்க லாஸ் ஏஞ்சலஸின் பொமோனா ஃபேர்ஃபிளெக்ஸில் நடைபெற்ற பபல் குமிழ்கள் ஓட்டத்தில் 10,000-க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அமெரிக்கா முழுவதும் உள்ள நகரங்களில் நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சி ஓட்டப்பந்தய வீரர்கள், நடைப்பயிற்சி மேற்கொள்பவர்கள், சிறார் மூத்த குடிமக்கள் மகிழ்ச்சி நிறைந்த நாளுக்காக ஒன்றிணைக்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் பிரவீணா கதிர்வேலு. மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

இன்னும் பரிசு எதுவும் வாங்கி கொடுக்கலங்க, பாட்டு பரிசு தான் கேட்கலாம் இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம இளமை உல்லாசம் நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாம். இன்றைக்கு 30 ஆகஸ்ட் உங்களுக்கு பிறந்த நாள் அப்படின்னா எங்களுடைய மனம் மறந்த பிறந்த நாள் வாழ்த்து. இப்போ அடுத்த பாட்டு, ஒரு புத்தம் புதிய பாட்டு, இப்போ சமூக வலைதளங்கள்ல கலக்கிக்கிட்டு இருக்கிற ஒரு பாட்டுன்னு சொல்லலாம். ஜெயிலர் பாகம் 2 படத்துக்காக இந்த பாட்டு வெளிவந்து ஒரு 2 வாரம் தான் இருக்கும்னு நினைக்கிறோம். அதற்குள்ள 13 மில்லியன் பார்வையாளர்களை ஈர்த்த ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு, கேட்கலாம்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா சுகதுக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்கேன்னு
2: ஜடை கால்ல வெள்ளி கொலுசு அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
3: கோயில் திருவிழாவா இருக்கட்டும் நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும் எல்லாமே நம்ம நாதான கடை டீ தானே.

0: தெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி கொத்தா

0: தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சிக்கு நீங்க அழைக்கலாங்க. பிடிச்சவங்களுக்கு பாட்டு கேட்கணுமா? வாழ்த்து நேரம் உங்களுக்காகவே இருக்கு. வாழ்த்து சொல்ல நீங்க தயாரா இருப்பீங்க நாங்க நம்புறோம். சுழிய 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8.
1: ஹாய் ப்ரோ, மதன் பேசுறேன் ப்ரோ, பர்சிங்லேருந்து.
0: மதன், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கேன் மதன். எங்க போயிட்டு இருக்கீங்க? ஞாயிற்றுக்கிழமை
1: ப்ரோ, என்னோட வெக்கேஷன் ஃப்ரைடே ஆரம்பிச்சிச்சு ப்ரோ. இன்னும் வெக்கேஷனே முடியல. ஃப்ரைடே ஜேபி போயிட்டு ரவுண்ட் எல்லாம் அடிச்சுட்டு இப்ப பிளாக்ல இருக்கேன் ப்ரோ.
0: இப்ப சின்ராச கையிலேயே பிடிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி உங்களையும் கையிலேயே பிடிக்க முடியாது. பிடிச்சவங்களோட மகிழ்ச்சியா இருக்கீங்கல்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். என்ன பாட்டு வேணும் சொல்லுங்க
1: ப்ரோ? இப்ப என் ஒய்ஃப் துர்கா நிஷாக்காக நீரோட்டி பாட்டு ப்ரோ.
0: கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கு, கேரிட்டே பத்திரமா போங்க.
1: ஓகே ப்ரோ, தேங்க்யூ.

0: சொல்லுங்க, என்ன பாட்டு, யாருக்காக, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
1: எங்க மருமகளுக்கு நாளைக்கு பிறந்த நாளுங்க, அதுக்காக வாழ்த்து சொல்றோம்.
0: மருமகள் பெயர் என்னங்க?
1: மருமகள் பெயர் ஷாமினி நாயர்.
0: ஷாமினி நாயருக்கு மாமியார் வாழ்த்து சொல்றீங்க? மருமகள்னா ரொம்ப பிடிக்குமோ?
1: ரொம்ப பிடிக்கும் ஐயா.
0: மருமக என்ன சமைச்சு கொடுத்தா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: அவங்க எல்லாமே சமைச்சு கொடுப்பாங்க ஐயா.
0: எல்லாமே சமைச்சு கொடுத்து மாமியாரை நல்லா பாத்துக்கிறாங்க.
1: உண்மையா?
0: இதுதாங்க எங்களுக்கும் வேணும். மாமியார் மருமகள்னா வந்து வெளியில வேற ஒரு பார்வை இருக்கும்ல.
1: அதனாலதாங்க ஐயா அவங்க ரொம்ப நல்லவங்க.
0: அப்படிலாம் இல்லங்க, நாங்களாம் நல்ல மாமியார் மருமகள்ங்க. சரி, மருமகளுக்காக என்ன அன்பு பரிசா பாட்டு கொடுக்கலாம்னு இருக்கீங்க?
1: அவங்களுக்கு பாட்டு வந்து நீங்க எந்த பாட்டு, நல்ல பாட்டு பாட்டோம், ஆயிரம் ஜன்னல் வீடு அந்த பாட்டு போட்டீங்களா கூட ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் அவங்களோட கணவர் சந்திரோ, பிள்ளைங்க வந்து யாஷ்மித்ரா நாயர், மிகா மித்ரா நாயர், தியா மித்ரா நாயர், அப்புறம் வந்து அவங்க அம்மா வசந்தா பாஸ்கரன், அப்புறம் மைதிலி, விஷ்ணு குடும்பம், மாவின் குடும்பம், நவீன் குடும்பம், மொத்தம் எல்லா எங்க குடும்பத்தில் உள்ளவங்க அத்தனை பேரும் அவங்களுக்கு வாழ்த்து சொல்றேங்க ஐயா.
0: சரி, இப்பதான் ஓணம் வேற முடிஞ்சது இல்லையா, ஓணம் மாசம்சங்கள்.
1: நன்றிங்க ஐயா, நன்றி.
0: மருமகளுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, சுத்தி போட்டுருங்க சரியா?
1: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி.

0: வணக்கம். என்ன, திவ்யா கேலன் பேசுறேன்.
1: திவ்யா சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும்?
0: நாளைக்கு தம்பிக்கு பிறந்த நாள்.
1: தம்பி பெயர்?
0: தம்பி பேரு விஷ்ணு. குடும்பம் எல்லாரும் சேர்ந்து அவருக்கு வாழ்த்து சொல்றோம். அப்பா பத்துமலை, அம்மா ஜானகி தேவி, அக்கா திருமஞ்சரி, அக்கா சுபாஷினி, அப்புறம் திரு திவ்யா.
1: எல்லாம் டைப் பண்ணி வச்சதெல்லாம் சரியா படிச்சிட்டீங்களா?
0: படிச்சிட்டேன்.
1: சொல்லுங்க, அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்?
0: தமிழோட வந்து பிறந்த நாள் பாட்டு.
1: அவருக்காக வந்துட்டே இருக்கு.

0: ஹாய் வணக்கம், என் பேரு சாந்தா, நான் பூச்சமல்ல இருந்து பேசுறேன்.
1: சாந்தா எங்கயோ பயணத்துல இருக்கிற மாதிரி இருக்கு.
0: ஆமா,
1: எங்க விடுமுறையை கழிச்சிட்டு இருக்கீங்க?
0: எங்கேயும் விடுமுறை கழிக்கல, இங்கதான் கேரளையே இருக்கும்.
1: கேரளையதான் வெளியே போல?
0: வெளியே போல, மகளுக்கு சலங்க பூஜை இருக்குது நெக்ஸ்ட் வீக், அதுல ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கோம்.
1: சரி, இப்போ யாருக்காக பாட்டு கேட்கணும்?
0: இப்போ வந்து நான் எங்க அம்மா கண்டி பாட்டு கேக்குறேன். எங்க அம்மாக்கு முடிஞ்ச 27ஆம் தேதி பிறந்த நாள், 68 வயசு. நான் எங்க சிப்ளிங்ஸோட 6 பேரு பேர பிள்ளைங்க எல்லாமே அவங்களுக்கு விஷ் பண்றோம். அவங்க ரொம்ப நாள் இருக்கணும், ரொம்ப நாள் நல்லபடியா வாழணும். எங்களுக்கு முடிஞ்ச பிறந்த நாள் வாழ்த்துக்கள்.
1: சரி, அம்மா வாழ்த்துற வயசு எங்களுக்கு இல்ல, இருந்தாலும் பிறந்த நாள் வாழ்த்து. அம்மாவுக்காக என்ன பாட்டு வேணும், என்ன பாட்டு பிடிக்கும்?
0: எந்த அம்மா பாட்டா இருந்தாலும் ஓகே.
1: சரி, கேக்கலாம். நன்றி.
0: நன்றி.

0: அம்மா, ரொம்ப நாளா நானும் பாக்குறேன், எப்பவும் பாபாஸ் பொருட்களை மட்டும்தான் பயன்படுத்தி சமைக்கிறீங்க. ஏன் மத்த பொருட்களை முயற்சி பண்ணல?
1: குடும்பத்துக்கு சமைக்கிறப்ப நல்ல பொருட்களை தான் வாங்கணும்னு பாட்டி சொல்லி இருக்காங்க. பாபாஸ் பொருட்களை பாட்டி பயன்படுத்த தொடங்கியதுல இருந்து நம்ம குடும்பத்துல எல்லாரும் அதுக்கு மாறிட்டோம்.
0: அம்மா, எல்லாமே ஒண்ணுதானே, பேரு மட்டும் தானே வேற.
1: அது எப்படி? பாபாஸ் பேக்கெட் திறந்தாலே வாசம், சமைச்சா ருசி.
2: குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேக்கா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை, காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை, மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
3: தேசிய நாள் சிறப்பு, ஒரு நேயரின் குரல்.
4: சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் FM நேயர்களுக்கு வணக்கம்.
3: தமிழ் பேச வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் ஏதோ ஒரு தயக்கம் இருக்கத்தான் செய்கிறது.
4: அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்ன தமிழ் பெண் பேச முடியாது. நான் சொல்லுவேன், பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க, நான் ட்ரை பண்றேன்.
3: உங்களை சந்திக்க காத்திருக்கிறார் பிரபல ஆங்கில வானொலி அறிவிப்பாளர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன்.
4: மின்னல் FM கேட்கும் பொழுது டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ், நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க. சோ நைஸ் டு ஹியர், அந்த கேக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்.
3: ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 2:15 பிரேமுடைய குரலை கேட்க தவறாதீங்க.
4: ரொம்ப நன்றி. நீங்க இல்லைன்னா நானும் இருக்க மாட்டேன். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.

0: சத்தியவேலு பெட்டாலியன் ஜெயால இருந்து அழைக்கிறேன்.
1: சொல்லுங்க, யாருக்கு வாழ்த்து சொல்ல போறீங்க?
0: இன்றைக்கு எங்களது மகன் திவான் பணப்போன் தர்ஷினிதான் இன்றைக்கு திருமணம் சித்தி விநாயகர் கோயில் தான் நடைபெறுகிறது.
1: இன்றைக்கா?
0: இன்றைக்கு.
1: ஓ, இன்றைக்கு திருமண வேலைகள் பரபரப்புலயும் நீங்க அழைச்சு வாழ்த்து சொல்றீங்களே, பரவாயில்லையே.
0: இப்பதான் பண்ண அழைச்சி கொஞ்சம் போயிட்டு கோயில விட்டுட்டு இப்ப உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன்.
1: அடேங்க அப்பா, அப்பாவின் பாசத்திற்கு அளவே இல்லைங்க. ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருக்கீங்க வானொலி பக்கமா மகனுக்கு.
0: ஆமாங்க, இது வாழ்த்துக்கிறோம். வாழ்த்துவோ டத்தோ சத்தியவேலு டத்தின் தமிழ் செல்வி தம்பதியர் மாமன் மார்கள் தங்கை மார்கள் உற்றார் உறவினர்கள்.
1: கண்டிப்பா டத்தோ, ரொம்ப மகிழ்ச்சி அழைத்து வாழ்த்து பகிர்ந்துகிட்டதுக்கு. அந்த தம்பதிக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்து.
0: ரொம்ப நன்றி. மின்னல் தான் எங்க நம்ம உற்றார் உறவினர்.
1: நன்றி, அந்த அன்புக்கு நன்றி, ரசனைக்கு நன்றி. என்ன பாட்டு கொடுக்கலாம் அவங்களுக்காக?
0: கல்யாண பாட்டு எல்லாம் உங்களுக்கு கொடுங்க.
1: சரி, கண்டிப்பா வந்துகிட்டே இருக்கட்டும். கேக்கலாம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்கிலி, குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17. குவாலலம்பூர், புத்ர ஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான லொஹர் தொழுகை நேரம் பிற்பகல் மணி 1:17.
2: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
3: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தோலும் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார எல்லாம் விலக்கி விட்டுட்டு கார தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோன்னா கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
2: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
0: நேஷாஷினி சார்.
1: நேஷாஷினி, நேஷாஷினி என்ன படிக்கிறீங்க? ஸ்கூல் படிக்கிறீங்களா? அது தெரியுது. எத்தனையா வகுப்பு படிக்கிறீங்க? ஐந்தாம் வகுப்பா? எடுத்தோனேவா. சரி, எங்க இப்ப போயிட்டு இருக்கீங்க? கந்திங் ஹைலண்ட் போயிட்டு இருக்கீங்க. அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சு போறீங்களா இல்ல அவங்களா கூட்டிட்டு போறாங்களா?
0: அவங்களா கூட்டிட்டு போறாங்க.
1: அவங்களா கூட்டிட்டு போறாங்க. சரி, இப்போ என்ன பாட்டு அவங்க கேட்க சொன்னாங்க? அப்பாவுக்காக பக்கத்துல சொல்லி குடுக்கற அம்மாவுக்கு பாட்டு கேக்கல. அப்பாவுக்கு பாட்டு கேக்குறீங்க நீங்க? அம்மாவும் பாவம் தானே.
0: எல்லாத்துக்காக.
1: எல்லாத்துக்காக. சரி, அப்பா அம்மா பேர் என்னது?
0: அப்பா பேர் வந்து வசை முனுசாமி, அம்மா பேர் வந்து நரசா பேரையா.
1: சரி, அவங்களுக்காக பாட்டு வந்துகிட்டே இருக்கு, கேட்டுட்டே பத்திரமா போங்க. அப்பாவை டிக்டாக் எல்லாம் பாக்க வேணாம்னு சொல்லுங்க ஓட்டும் போது. சரியா?
0: ஓகே, நன்றி.

என்னங்க மணி அதுக்குள்ள ஒண்ணாக போகுது, நேரம் போறதே தெரியல. சரி நான் கிளம்புற நேரம் வந்தாச்சுங்க, நானும் சந்தோஷமா குடும்பத்தோட கொஞ்சம் நேரம் செலவு பண்ணலாம்னு இருக்கேன். நீங்களும் அதே மாதிரி இப்போ பாதுகாப்பான பயணத்துல குடும்பத்தோட நேரத்தை செலவு பண்ணிட்டு இருப்பீங்க. ஏன்னா நீண்ட விடுமுறை, அதனால தடுக்கவே முடியாதுங்க. நாங்க வெளியேதான் போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாத்து போங்க. இசையும் இசையும் நிகழ்ச்சியில உங்களோட தொடர்ந்து பயணிக்க அஸ்வினி ரொம்ப தயாரா காத்துட்டு இருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியில் நீங்க அழைத்தும் பேசலாம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன் நான் உங்கள்.

இன மத கலாச்சார பல்வகைமை மலேசியாவின் வலிமை. மலாக்காவில் லீமா கண்காட்சியை நடத்தும் மாற்று வழிகளை அரசாங்கம் ஆராய்கிறது. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் ஒரு மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாள பேரிடரில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக மலேசிய அரசாங்கம் அந்நாட்டிற்கு 1 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி உதவியை அறிவித்திருப்பதாக டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்தார். அங்கு தேடி மீட்கும் பணிகளில் உதவ மலேசியாவின் சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் படை அனுப்பப்படும் என குறிப்பிட்ட பிரதமர், பாதிக்கப்பட்ட மலேசியர்களை கண்டறிந்து தாயகம் அழைத்து வரும் பொறுப்பும் அக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கூறினார். நாளை தேசிய நாள் கொண்டாட்டம் சீராக நடைபெறவும் சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரும் அதனை வெற்றிகரமாக்க தங்களால் இயன்ற சிறந்த முயற்சிகளை மேற்கொள்ளவும் பேரரசர் சுல்தான் இப்ராஹிம் நம்பிக்கை தெரிவித்தார். அக்கொண்டாட்டம் மிகவும் நேர்த்தியாக நடைபெறும் என்ற எதிர்பார்ப்பையும் அவர் வெளியிட்டுள்ளார். மேலும் அந்நாட்டின் வரலாற்றில் இத்தகைய ஒரு முக்கிய நிகழ்வை கொண்டாடுவதில் அனைத்து தரப்பினரும் தங்களின் சிறந்த பங்களிப்பை வழங்குவர் என்று சுல்தான் இப்ராஹிம் அவாவை வெளிப்படுத்தியுள்ளார். நாட்டின் இன சமய பண்பாட்டு மொழி வேறுபாடுகளை தடையாக பார்க்காமல் நாட்டின் பலமாகவும் வளமாகவும் கருத வேண்டுமென போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் தெரிவித்துள்ளார். இவ்வேளை உண்மையான ஒற்றுமை என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதிலிருந்து தொடங்குவதாக அவர் கூறினார். இதனிடையே பல்லின சமூகங்களுக்கிடையிலான மரியாதை அக்கறை நல்லிணக்கம் நிலவும் போது மட்டுமே நாட்டின் பன்முகத்தன்மை ஒரு வலிமையாக மாறும் என்றார். மேலும் சிறிய அளவிலான அன்பான செயல்கூட சமூக ஒற்றுமையில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஆண்டனி லாக் குறிப்பிட்டார். நாட்டுப்பற்று என்பது தேசிய கொடியை பறக்க விடுவதில் மட்டுமல்ல, மாறாக மனித விழுமியங்கள் ஒருவருக்கொருவர் உதவிக் கொள்ளும் பண்பு உதவி தேவைப்படுவோருக்கான வாய்ப்புகளை உருவாக்குவதில்

மனித நேயத்திற்கு முன்னுரிமை அளிக்கும் மலேசியர்களின் பண்பு சுதந்திர உணர்வாகும் என தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவு அமைச்சர் ஸ்டீவன் சிம் சீ கியாங் விவரித்தார். மலேசியர்கள் பொதுவான எதிர்காலத்திற்காக ஒற்றுமையை காத்து போற்றுவதாக அவர் மேலும் விவரித்தார். 3 அல்லது 4 நிமிடங்கள் என்பது ஒரு பாடலின் சாதாரண கால அளவாக இருக்கலாம். ஆனால் சரியான இசை, மனதை தொடும் வரிகளுடன் உருவாக்கப்படும் நாட்டுப்பற்று பாடல்கள் உணர்வுகளை தூண்டுவதோடு மட்டுமல்லாமல் பல்லின மலேசியர்களை ஒரே குரலில் ஒன்றிணைத்து நாம் அனைவரும் மலேசியர் என்ற உணர்வை வலுப்படுத்தும் சக்தியை கொண்டுள்ளன. தேசிய தினம், மலேசிய தின கொண்டாட்டங்களின் அலங்காரமாக மட்டுமே நாட்டுப்பற்று பாடல்கள் அமைவதில்லை. அதற்கு அப்பாற்பட்டு அவை சமூகத்தில் ஒற்றுமை, சகோதரத்துவம், ஒருமைப்பாட்டு உணர்வை தூண்டும் வலிமையான ஊடகமாகவும் விளங்குகின்றன. இசை மாறலாம், தலைமுறைகள் மாறலாம், ரசனைகள் மாறலாம், ஆனால் நாம் அனைவரும் ஒரே குடிமக்கள் என்ற உணர்வை மக்களின் இதயங்களில் விதைக்கும் நாட்டுப்பற்று பாடல்களின் சக்தி என்றும் மாறாமல் இருக்கும். மலாக்காவில் வரும் காலத்தில் லங்காவி வான்கடல் கண்காட்சி லீமாவை ஏற்பாடு செய்வதற்கான மாற்று வழியை அரசாங்கம் ஆராய்ந்து வருவதாக தற்காப்பு அமைச்சர் டத்து ஸ்ரீ முகமது காலித் நோர்டின் தெரிவித்தார். அக்கண்காட்சியை நடத்துவதற்கு முன்னதாக அதற்கான முழுமையான வசதிகளை ஏற்பாடு செய்ய அரசாங்கம் பெரிய முதலீட்டை ஒதுக்க வேண்டியிருக்கும் என்றார் அவர். விமான நிலையம் அமைந்துள்ள பத்து பிரண்டாமிலிருந்து கிளேபாங் அருகில் உள்ள நிலையில் பெருங்கடல் கப்பல்கள் வந்து நங்கூரம் இட முடியும் என்பதால் இது லங்காபிக்கு மாற்று இடமாக திகழ முடியும் என அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு நடைபெறும் ஈப்போ ஜோம் மகான் கண்காட்சி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் அதனை சுற்றுலா அட்டவணையில் சேர்ப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளதாக வீடமைப்பு ஊராட்சி அமைச்சர் ங கோமேங் தெரிவித்துள்ளார். அந்த கண்காட்சி உள்நாட்டு பன்னாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்க்கும் வகையில் ஈப்போவின் ஒரு முக்கிய சுற்றுலா அடையாளமாக நிலைநிறுத்தப்படும் என்று கபாயாங் சட்டமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார். கடந்த 3 நாட்களாக மக்கள் பெருமளவில் வருகை தந்ததை தொடர்ந்து அந்த முனைப்பு வெற்றி கண்டுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். ஒற்றுமையை பறைசாற்றும் ஓர் அடையாளமாகவும் அந்த கண்காட்சி திகழ்வதாக ங தெரிவித்தார். மற்றொரு நிலவரத்தில் நேபாளத்தின் ரசுவா மாவட்டத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவால் தொடர்பு கொள்ள இயலாத மலேசியர்களில் மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறை JBPMஐ சேர்ந்த இருவரும் அடங்குவதாக ங கோமேங் தெரிவித்துள்ளார். இவ்வேளை தமது அமைச்சு வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றுவதாக அவர் கூறினார். அண்மைய நிலவரங்கள் குறித்து அவ்வப்போது அறிவிக்கப்படும் என்றார் அவர். முன்னதாக JBPM தலைமையகத்தின் திட்டமிடல் ஆய்வு பிரிவின் துணை இயக்குநர் முகமது சானி ஹாரூலும் JBPM மத்திய மண்டல அதிகாரி முகமது ஃபக்ருல் முனீர் முகமது இசாவும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. நேபாளத்தில் பேரழிவை ஏற்படுத்திய வெள்ளத்தையும் பனிப்பாறை சரிவையும் தொடர்ந்து ரசுவா பகுதியில் நீர்மட்டம் மேலும் அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். போத்தேகோஷி ஆற்று நீரின் வேகம் அதிகரித்துள்ளதால் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளவர்கள் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறு தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. ரசுவா, நுவாகோட், சிட்வான் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பொதுமக்களும் பாதுகாப்புடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். சீன நேபாள எல்லைப்பகுதியில் புதன்கிழமை ஏற்பட்ட இந்த பேரிடர் பனிப்பாறை ஒன்று சரிந்து விழுந்ததால் ஏற்பட்டதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தற்போது 5வது நாளாக மீட்பு பணிகள் தொடர்கின்றன. 2023 இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த இனப்படுகொலை வழக்கில் பன்னாட்டு நீதிமன்றம் ICJ பிறப்பித்த உத்தரவுகளை இஸ்ரேல் பின்பற்ற தவறியது தொடர்பான விரிவான ஆவணத்தை தென்னாப்பிரிக்கா நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக சிறிய அரபு செய்தி நிறுவனம் சானா தெரிவித்துள்ளது. நீதித்துறை தீர்மானத்தின் 11வது பிரிவின் கீழ் அந்த ஆவணம் சமர்ப்பிக்கப்பட்டதாக அது கூறியது. பன்னாட்டு நீதிமன்றத்தின் உத்தரவுகள் சட்டப்படி பின்பற்றப்பட வேண்டும். எனினும் இஸ்ரேல் குறிப்பிடத்தக்க உத்தரவுகளை புறக்கணித்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. 2025 அக்டோபர் 10 முதல் செயல்பாட்டில் இருந்த போர் நிறுத்தத்தை இஸ்ரேல் மீறியதன் விளைவாக 1300 மேற்பட்ட பாலஸ்தீனர்கள் உயிரிழந்தனர். மேலும் 4330 மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்றும் தெரிவித்தார்.

அறிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுவேலாவின் 65 பில்லியன் பீப்பாய்களுக்கு அதிகமான உறுதிப்படுத்தப்பட்ட எண்ணெய் இருப்பை கட்டுப்படுத்துவது தொடர்பில் ஓர் ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதனிடையே அந்த ஒப்பந்தம் தனது நாட்டின் பொருளாதார மீட்சிக்கு உதவும் என்று வெனிசுவேலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்வேஸ் குறிப்பிட்டுள்ளார். எனினும் ஆய்வாளர்களில் சிலர் வெனிசுவேலாவின் எண்ணெய் துறையில் முதலீடுகளை தடுத்து நீண்டகால தடைகளுக்கு அந்த ஒப்பந்தம் தீர்வை எட்டுமா என்பது குறித்து கேள்வி எழுப்பியுள்ளனர். பிரிட்டன் பிரதமர் ஹேண்டி பர்ன்ஹாம் பதவியேற்ற முதல் ஒரு மாதத்தில் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளார். மின்சார பேருந்து கட்டணங்களை குறைத்தது உள்ளிட்ட சில நடவடிக்கைகள் அவருக்கான ஆதரவை அதிகரித்துள்ளன. ஜூலை 20 கேர் சேமருக்கு மாற்றாக பிரதமராக பொறுப்பேற்ற பர்ன்ஹாம் தற்போது நாடாளுமன்றம் மீண்டும் கூடுவதால் முக்கியமான அரசியல் சவால்களை எதிர்கொள்ள உள்ளார். வரும் செவ்வாய்க்கிழமை வெஸ்ட்மின்ஸ்டர் திரும்பும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் பிரதமர் தனது முதல் உரையை அவர் நிகழ்த்தவுள்ளார். முதல் மாதத்தில் கிடைத்த மக்கள் ஆதரவு பர்ன்ஹாமுக்கு அரசியல் ரீதியாக வலுவான தொடக்கத்தை வழங்கியுள்ள போதிலும் நாடாளுமன்றம் மீண்டும் கூடுவதுடன் அவரது ஆட்சியின் உண்மையான சவால்கள் இனிதான் தொடங்குகின்றன என அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். அர்ஜென்டினா தலைநகர் பியூனஸ் ஏர்ஸில் தொழில்நுட்ப முதலீட்டாளர்கள் பீட்டர் தியலின் வீட்டுக்கு வெளியே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்நாட்டின் எண்ணெய் எரிவாயு துறையில் தியலின் முதலீடுகள் அதிகரித்து வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இம்மாதம் அவருக்கு சொந்தமான தியல் மேக்ரோ நிறுவனம் விஸ்தா எனர்ஜியில் சுமார் 1 விழுக்காட்டு பங்குகளை வாங்கியதாக அமெரிக்க பங்குச்சந்தை ஆணையம் தெரிவித்தது. அதிபர் ஜேபியா மில்லர் தலைமையிலான அரசாங்கம் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்க்கும் வகையில் இயற்கை வளங்கள் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தும் பல்வேறு சட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. இதற்கு மக்களிடையே எதிர்ப்பும் அதிகரித்து வருகிறது. இன மத கலாச்சார பல்வகைமை மலேசியாவின் வலிமை. மலாக்காவில் லீமா கண்காட்சியை நடத்தும் மாற்று வழிகளை அரசாங்கம் ஆராய்கிறது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்களுக்காகவே விறுவிறுப்பான பாடல்களை கைவசம் வைத்திருக்கோம். இன்றைக்கு நீங்க எங்களோட அழைத்து பேசலாம், விருப்ப பாடலையும் கேட்கலாம். விடுமுறை நாள் அப்படின்றதுனால உங்களுக்காக பாடல்களை வழங்க இந்த பக்கமா நாங்க ரொம்ப ரொம்ப அவளோடு காத்திருக்கோம். நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3328253 அல்லது 4768.

0: இன்றைய நிகழ்ச்சியில் தொடர்ந்து நாம பாடல்களை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, நாங்க சொன்னது போல நேர்கள் நீங்களும் அழைத்து எங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இன்றைக்கு விடுமுறை காலகட்டம், நீண்ட விடுமுறை அப்படின்றதுனால உறவினர்கள் வீட்டுக்கு சென்று இருப்பீங்க, நண்பர்கள் வீட்டுக்கு சென்று இருப்பீங்க, அப்படியே மகிழ்ச்சியா குதூகலமா இருந்திருப்பீங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். இந்த மகிழ்ச்சியை எங்களோடு பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அழைக்க வேண்டிய எண்கள் 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8. சரி, அடுத்ததாக ஒரு நேர் அழைப்பு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். வணக்கம்.
1: கீர்த்தி,
0: ஏன் ஒரு மாதிரி பயந்து பயந்து பேசுறீங்க, என்ன ஆச்சு?
1: காடியில போயிட்டு இருக்கோம்.
0: வாகனத்துல போறதுனால பயந்து பயந்து பேசுறீங்களா? முதல் முறையா அழைக்கிறீங்களா? அதனால சரி, சொல்லுங்க கீர்த்தி, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: என் அம்மாக்கு வந்து விஜய் ரொம்ப பிடிக்கும், அதனால அம்மா வந்து அழகிய தமிழ் மகள் அந்த பாட்டு வேணும்.
0: சரி, நிச்சயமா. யாருக்காக விரும்பி கேக்குறீங்க, அம்மாவுக்காகவா?
1: அம்மாக்காக. சரி,
0: இப்ப எங்க பயணம் செய்துட்டு இருக்கீங்க? கூலிங் கடாக்கு போயிட்டு இருக்கீங்களா? சரி, உங்க பயம் குறையவே இல்ல, பரவாயில்ல, நான் பாடலி ஒளிபரப்பிடுறேன்.

0: ஹலோ வணக்கம், பாலா பேசுறேன்.
1: பாலா சொல்லுங்க, எங்க பயணம் செய்துட்டு இருக்கீங்க?
0: போக்கலாம் பயணம் செஞ்சுட்டு இருக்கேன்.
1: அட்டடா, வேலை சார்ந்தா இல்ல உறவினர்கள் வீட்டுக்கு போயிட்டு
0: இருக்கீங்களா? போய் கொண்டிருக்கிறேன்.
1: வேலை காரணமாகவா? சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க பாலா?
0: இன்றைக்கு ஏதாவது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினி பாட்டு போடுங்க.
1: சூப்பர் ஸ்டார் பாடலா? ஏன் குறிப்பிட்டு?
0: நம்ம அந்த காலத்துல இருந்து சூப்பர் ஸ்டார் ஃபேன்.
1: அட்டடா, அதனால நீங்க ஒரு விசிறின்றனால அந்த பாடல் வேண்டுமா?
0: ஆமா
1: நிச்சயமா. எந்த பாடல்?
0: என்ன பாடலா? அண்ணா ஜெயிலர்ல இருந்து ஒரு பண்ண பாட்டு போடுங்க.
1: ஜெயிலர்ல இருந்து ஒரு பாடலா? சரி நிச்சயமா, அடுத்ததா பாடலை கேட்கலாம். ரொம்ப நன்றி.
0: நன்றி, வணக்கம்.
1: வணக்கம்.
2: நினைச்சண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன்.

0: டைகர் காக்கும்
1: ஹுக்கும் பாடலை நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசித்திருந்தோம். சரி, இன்றைக்கு பாத்தீங்கன்னா நேர்கள் நீங்களும் அழைத்து பேசலாம். சரி, 3-2-2-8-2-5-7-3-3 அல்லது 4-7-6-8 மின்னலாமோடு இணைந்திருப்பதற்கு நன்றி. அடுத்ததாக எந்த நேரம் அழைப்புல இருக்காங்க அப்படின்னு பேசலாம். வணக்கம், யார் பேசுறீங்க அந்த பக்கமா?
2: வணக்கம், ஷியாமலா பேசுறேன், கும்பாசத்தியிலிருந்து.
1: நலமா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நலமா இருக்கேன்.
1: அடடா, இந்த மாதிரி உற்சாகமா பேசினா எங்க மனசுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா?
2: ஆமா, மின்னல் இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு உற்சாகம் நிறைய இருக்கும்.
1: அடடா, சரி சொல்லுங்க, இன்றைக்கு விடுமுறை இல்லையா, என்ன திட்டம் எல்லாம் வச்சிருக்கீங்க?
2: இன்னைக்கு திட்டம் இப்பதான் சமைச்சு எல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் உணவு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் ஒரு மத்தியான போல சாயந்தரம் போல கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வரலாம்னு ஒரு பிளான்.
1: அடட்டா, அப்படியே வந்து இன்றைய நாளை கழிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு.
2: ஆமா, அப்பதான் நல்ல உணவு சமைச்சு சாப்பிடணும் வீட்டுல, அதுதான் ரொம்ப முக்கியம்.
1: சொந்த ஊருக்கு எங்கயோ போகலையா?
2: சொந்த ஊர் எல்லாமே இங்க கேல் தான்,
1: அதனால இங்க இருந்துட்டீங்க.
2: அதனால இங்க இருந்தாச்சு. ரோட்ல ரொம்ப கொஞ்சம் நெரிசல் அதிகமா தான் இருக்கு, அதனால கொஞ்சம் ஓய்வு எடுத்து வீட்டுல ரெஸ்ட் பண்ணுவோம்னு ஒரு பிளான்.
1: சரி, நிச்சயமா நிச்சயமா. என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
2: நீலோத்தி பாட்டு.
1: யாருக்காக விரும்பி கேக்குறீங்க இந்த பாடலை?
2: யாருக்காக இல்ல, எல்லாரும் பொதுவா கேக்குறதான் கேக்குறேன்.
1: பொதுவா கேட்டுலாமா?
2: பாட்டு சமர்ப்பணம்.
1: நிச்சயமா, மிக்க நன்றி,
2: மிக்க நன்றி.

0: ரசமங்கத்தில் பாடல்களை தொடர்ந்து நாம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். அதே சமயம் நேயர்களோடும் பேசிட்டு இருக்கோம். அதுல எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க. அடுத்ததாக வந்து சதீஷ் அழைப்புல இருக்காங்க. சதீஷோடு தான் பேச போறோம். சதீஷ் சொல்லுங்க, நீங்க இன்றைக்கு விடுமுறைக்கு என்ன திட்டமெல்லாம் வைத்திருக்கீங்க?
1: இன்றைக்கு விடுமுறை திட்டம் வந்து இந்த நானும் வாகனமும் ஒரு நீண்ட தூர பயணம்.
0: ஒரு நீண்ட தூர பயணம் போறீங்க? தனியா போறீங்களா?
1: ஆமாமா.
0: சரி சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கேட்க அழைச்சிருக்கீங்க?
1: ஓகே, இந்த வாட்டி வந்து தூள் திரையில இருந்து அசை அசை பொழுது அந்த பாடல் நான் விரும்பி கேட்டுக்கிறேன்.
0: குறிப்பிட்டு ஏன் இந்த பாடல் யாருக்காக விரும்பி கேக்குறீங்க?
1: குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒருத்தவங்களை நான் விரும்புறேன், உங்களுக்கு நான் பேர் சொல்ல விரும்பல. அவங்களுக்காகவும் இப்போ இந்த வானொலியில கேட்டிருந்த நேயர்களுக்காகவும் இந்த பாடல்.
0: சரி, அவங்களை விரும்புறீங்க ஆனா பேர் சொல்ல விரும்பலன்ட்டீங்க. அதையும் மீறி நாங்களும் கேட்க விரும்பல, நாங்க பாடலையும் ஒளிபரப்பிடுறோம். நன்றி சதீஷ், பத்திரமா பதிவு பயணம் செய்யுங்க.
1: நன்றி.

0: ஹலோ வணக்கம், என் பேர் ரஞ்சிதா.
1: ரஞ்சிதா சொல்லுங்க, என்ன பாடலை விரும்பி கழிச்சிருக்கீங்க?
0: ஏதாச்சும் கொஞ்சம் உற்சாகமான பாட்டா போடுங்களேன்.
1: என்ன பாடலா இருக்கும்?
0: இந்த டிசி படம் வந்துச்சுல,
1: சரி,
0: அதுல ராகா ஆஃப் ரிவெஞ்ச்,
1: ராகா ஆஃப் ரிவெஞ்ச் வேணுமா உங்களுக்கு? சரி, இப்ப நீங்க நாங்க இந்த பாடல ஒளிபரப்புனா நீங்க நடனம் ஆடுவீங்க அப்படியா?
0: அப்படி நடனம் ஆட முடியாது, நான் காடியில வேணா சவுண்ட கூட வச்சிட்டு தலைய மட்டும் ஆட்டிட்டு போலாம்.
1: அச்சோ, பரவாயில்ல, பாதுகாப்பா பயணம் செய்யற வரைக்கும் இதுவுமே சரிதான். சரிங்களா?
0: ஓகே, நன்றி.

0: லிங்கம்ஸ். இதன் பின்னே நீண்ட கால பாரம்பரியம். அதனால் தான்
1: சமையல் என்றாலே அது லிங்கம்ஸ். லிங்கம்ஸ் சுவையான சமையலுக்கும் லிங்கம்ஸ். லிங்கம்ஸ்
2: 90 ஆம் ஆண்டிலே

விறுவிறுப்பான பாடல்களை இன்றைக்கு நாம கேட்டு ரசித்திருந்தோம். இன்னும் நிறைய நேயர்கள் அழைச்சிட்டு இருக்கீங்க, ஆனா இன்றைக்கு உங்கள் விருப்பமங்கம் இத்தோடு நிறைவடைகிறது. இப்போ நாம ஒரு பாடலை கேட்ட பிறகு 2 மணிக்கு மேல ஒரு நேயரின் குரல் பாடல் வந்து ஒளிபரப்பாக உள்ளது. பாடல்கள் தகவல், அது மட்டுமல்லாமல் ஒரு அறிவிப்பாளர் இன்றைக்கு நம்மோடு பேச போறாரு. அதனால யார் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னும் சிறிது நேரத்துல நாம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ நாம நிகழ்ச்சியில அடுத்ததாக பாடலை கேட்க போறோம். பயணத்துல இருக்கிற நேயர்கள் பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளணும் உங்களுடைய பாதுகாப்பு தான் முக்கியம் அப்படின்றது நீங்க மறந்துடவே கூடாதுங்க. சரி, நிகழ்ச்சியில் அடுத்ததாக வாங்க ஷான் ரோடன் மற்றும் சைந்தவி கொண்டு வரும் பாடல்.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்வெள்ளி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா சுக துக்கங்களையும் அந்த கடை பார்த்திருக்கேன். இனி அதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
2: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
3: அழிச்சு வீசும் காத்திலையும்
4: ஜடை காலில் வெள்ளி கொலுசு, அவன் ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
5: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ தானே.

வணக்கம். சல மலேசியா மடானி மலேசியா வானொலியின் பிற்பகல் 2 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாளை புத்ராஜயாவில் நடைபெறும் தேசிய தின கொண்டாட்டத்தில் கலந்து கொள்ள வரும் மக்களுக்காக அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 15,000 வாகனங்களை நிறுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புத்ராஜயா மாநாட்டு மையம் PICC வளாகத்தில் 3,500 இடங்கள், பிரிசின் 9 3,000, பிரிசின் 1 பிரிசின் 18 தலா 2,500, பிரிசின் 8 2,000, தெரா 8 பிரிசினேட்டில் 1,500 இடங்கள் பொதுமக்கள் வாகனங்களை நிறுத்த ஒதுக்கப்பட்டுள்ளதாக மெர்டேக்கா 360 முகநூல் பக்கத்தில் பதிவேற்றப்பட்ட தகவல் வரைபடத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சரவாக்கின் சிறியான், சமரஹான், கூச்சிங் பகுதிகளில் காற்று மாசு குறியீடு IPU அபாயகரமான நிலையை எட்டியுள்ளது. இன்று நண்பகல் மணி 12:30 நிலவரப்படி சிறியானில் IPU அளவு 412, சமரஹானில் 332, கூச்சிங்கில் 304 பதிவாகியுள்ளது. சிரியாமான் பகுதியில் IPU 228 என மிகவும் ஆரோக்கியமற்ற நிலையில் பதிவாகியுள்ளது. திரங்கானுவில் கூட்டரசு விவசாய சந்தை வாரியம் ஃபாமாவின் நிர்வகிப்பின் கீழ் விவசாய சந்தை பங்கேற்பாளர்களில் மலேசியர் அல்லாதவர் இடம்பெற்றிருந்தது குறித்து நேற்று ஃபேஸ்புக்கில் பரவிய குற்றச்சாட்டுகளை அவ்வாரியம் மறுத்துள்ளது. சமூக ஊடகங்களில் பரவிய பதிவுகளில் குறிப்பிடப்பட்டிருந்த கொலபசுட் பகுதியில் அமைந்திருந்த அந்த விவசாய சந்தை அந்த வாரியம் நிர்வகிக்கும் சந்தைகளில் ஒன்று அல்ல என்று ஃபாமா தெளிவுபடுத்தியது. நேபாள வெள்ளப்பேரிடர் மற்றும் சீனா திபெத் நிலச்சரிவில் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 691 அதிகரித்துள்ளது. 3,000 அதிகமானோரை காணவில்லை என ஊராட்சி அதிகாரிகளும் உள்ளூர் ஊடகமும் தெரிவித்துள்ளன. நேபாளத்தில் மட்டும் 675 உயிரிழப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் திபெத்தில் 16 உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனா நேபாள எல்லையில் உள்ள கீரோங் துறைமுகத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து அதில் சிக்கிக்கொண்ட 23 நாடுகளைச் சேர்ந்த 261 வெளிநாட்டினரில் இன்னும் கண்டறியப்படாதவர்களில் 3 மலேசியர்களும் அடங்குவர். அந்த ஆக அண்மைய எண்ணிக்கை பல்வேறு அரசாங்க நிறுவனங்களுடன் நடத்தப்பட்ட செய்தியாளர் கூட்டத்தில் வெளியிடப்பட்டது. இவ்வேளை சீனா அந்நாட்டில் உள்ள சம்பந்தப்பட்ட நாடுகளின் தூதரகங்கள் மற்றும் துணை தூதரகங்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு.

பதிவேற்றம் செய்திருந்தோம். இப்போ சில பாடல்களை கேட்ட பிறகு நிகழ்ச்சியில் நாம இணையலாம்.

0: காபடி.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை. தொடர்வது ஒரு நேயரின் குரல்.
2: வணக்கம் அன்பான நேர்களே, இன்றைக்கு வந்து நம்ம மிர்டேக்கா சுதந்திர நாள் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப சுதந்திரமா இன்றைக்கு பேச வந்திருக்காரு நம்ம பிரேம் சங்கர் ஈஸ்வரன். இந்த பேரை வந்து அடிக்கடி நம்ம ஆங்கில வானொலியில கேட்டிருப்போம். ஆமா, ஹிட்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிரேம தெரியாதவங்க இருக்கவே முடியாது. உண்மையிலே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நான் நிறைய அவர்கிட்ட அவர் பேசும்போது ஆங்கில சொல்லலாம் எழுதி எழுதி வச்சு என்னுடைய ஒரு ரோல் மாடல்னு சொல்லுவாங்கல்ல, முன் உதாரணமா இருக்கக்கூடியவர் தான் அவரு. இன்றைக்கு அவரு நம்முடைய நேயரின் குரல் நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. அது மட்டும் இல்ல, இப்படி சொன்ன உடனே பிரேம்க்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. ஆமா, அவர் தமிழ் பேசுவாரு. ஆனா அவர் பேசுகின்ற தமிழ் எனக்கு ரொம்ப ஆசை பேசணும்னு, ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு அப்படின்னு யார் யாரெல்லாம் நீங்க நினைக்கிறீங்களோ, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் யார் யாரெல்லாம் பேசுனா என்ன வெள்ளக்கார மாதிரி தமிழ் பேசுனாங்க அப்படின்னு கிண்டல் பண்ணுவீங்களோ, நீங்க எல்லாம் அந்த நிகழ்ச்சி கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு ஒரு இந்தியனுக்குள்ளயும் ஒவ்வொரு தமிழருக்குள்ளயும் நிறைய அந்த உணர்வும் பாசமும் இருக்கு, பேச முடியாம நிறைய தவிப்புகள் இருக்கு. இன்றைக்கே ரொம்ப கலாட்டாவா, ரொம்ப அருமையா, ரொம்ப உணர்வு பூர்வமா இருக்க போது ஒரு நேயரின் குரல் நிகழ்ச்சிக்கு போலாமா? பிரேம் உங்களை சந்திக்க காத்துட்டு இருக்காரு.
3: Thank you for having me. அப்படி வந்து தமிழ்ல சொன்னா எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு இன்னைக்கு to be here and for especially for unity. சரி, ஸ்டார்ட் பண்ணுவோம். மின்னல் ஃபேமிலியர்களுக்கு வணக்கம். என் பேர் பிரேம் சங்கர் ஈஸ்வரன். நான் வந்து ஆங்கில ஸ்டேஷன்ல வேலை பண்றேன், ஹிட்ஸ் எஃப்எம்ல வேலை பண்ணேன். ஒரு 2 வருஷமா ஆயிடுச்சு. பிஃபோர் திஸ் நான் வந்து மிக்ஸ் எஃப்எம்ல இருந்தேன், அங்கே வந்து ஒரு 9 இயர்ஸ் இருந்தேன். டோட்டல் வந்து ரேடியோ லைஃப்ல ஒரு 22 இயர்ஸ் இருப்பேன். எஸ், உங்களோட சீனியர்லாம். முதல் பாடல் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இஸ் டெஃபினெட்லி முக்காலா, ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். வந்து பிகாஸ் வந்து பிரபுடேவா ஒரு பிக் ஃபேன். அவர் வென் ஐ வாஸ் யங்கர் ஐ வில் ஆல்வேஸ் வாட்ச் ஹிஸ் மூவிஸ். பீட் ஒரு மைக்கேல் ஜாக்சன் பீட் வந்து இருக்கோம்ல, முக்காலா ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ முக்காலா முக்காலா இஸ் ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் சாங்ஸ். அவங்க வந்து சாம்பிள் பண்ணும் பொழுது அவன் லைக் வாவ். மின்னல் எஃப்எம் நேர்களே, உங்களுக்காக இது வந்து முக்காலா ஆன் மின்னல் எஃப்எம்.

எனக்கு திடீர்னு என்ன அது மின்னல் எஃபெக்ட் கூப்பிடுவாங்க, வேலை இருக்கா திடீர்னு. பட் வென் பொன் கொல்மி அவங்க சொன்னாங்க ஓகே இது வந்து யூனிட்டிக்காக அண்ட் எஸ்பெஷலி திஸ் மந்த் நம்ம ஹரிகபன்சன் சொல்லுவாங்க நேஷனல் டே சுதந்திரம் நாள், சி நியூ சம்திங் ஐ லேர்ன் டுடே சுதந்திரம் நாள். ஸோ வென் பொன் கொல்மி அவங்க சொன்னாங்க ஓகே இது மாதிரி ஒரு இந்த ஷோ செய்ய போகிறோம், தமிழில் பேச போகிறோம், என் ஹார்ட் வந்து டபு டபு டபு டபு டபு அப்படி ஒரு டெக்னோ பீட் வரி வந்துச்சு, டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் டிக் டாக் அப்படி. ரொம்ப நாளா தமிழ் பேச அவ்வளோ நல்லா பேசல, நான் பேசுவேன் இது மாதிரி மின்னல் எஃப்எம் கேட்கும் பொழுது ஐ யூஸ் டு லிசன் டு மின்னல் எஃப்எம் டு லேர்ன் ப்ராப்பர் தமிழ். நீங்க வந்து சுத்தமான தமிழ் பேசுவீங்க, சோ நைஸ் டு ஹியர், அந்த கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மலேசியில இன்னொரு ஸ்டேஷன் இருக்கு அதுவும் கேட்பேன், நீங்க டிஜே ஆர்ஜே எப்படி பேசுவீங்க அந்த வார்த்தை என்ன வார்த்தை பாவிக்கணும். ஸோ ஐ நவ் நோ எனக்கு வந்து ஹெசிடேட் பண்ண because of nervous எப்படி சொல்றது, பிகாஸ் when I was growing up என் ஸ்கூல்ல வந்து அந்த இந்தியன் பாய்ஸ் வந்து என்ன பார்த்து கச்சா பண்ணுவாங்க, என்னை பார்த்து டேய் நீ என்ன பெரிய வெள்ளக்காரனா என்ன தமிழ் பேச முடியாது, நான் சொல்லுவேன் டேய் எனக்கு பேச முடியாதுன்னு சொல்லாதீங்க நான் ட்ரை பண்றேன். ஸோ அதான் வந்து கொஞ்சம் பயமா இருந்துச்சு, என் போன் கால் எனக்கு பயமா இருந்துச்சு, ஐயோ எப்படி பேச போறேன்னு, ஏன்னா ஆக்கள் என்ன சொல்ல போறாங்க நேர்கள் என்ன சொல்ல போறாங்க. ஸோ ஐ வாஸ் வெரி வெரி நர்வஸ், அதான் என்னோட ஃபீலிங்லாம். ஆனால் இப்போ வந்து உட்காந்துருக்கேன் ஓகே இது என் வீட்டு மாதிரி இருக்கு, பிகாஸ் மைக் இருக்கு, பிரேமா அக்கா இருக்காங்க, ஸோ நைஸ் இது என் ஸ்டுடியோ மாதிரி இருக்கு. ஸோ தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மீ கம்ஃபர்டபுள், நான் எனக்கு வந்து பீட் மோர் கம்ஃபர்டபுள், ஆனால் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. ஓகே இப்போ பாட்டு கேட்போம்பா, இன்னொரு பாட்டு எனக்கு வந்து ஃபேவரட் இஸ் அத்தகர மரமே, அத்தகர மரமே அரச மரக்கிளே, அதை பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். மின்னல் எஃப்எம் நேயர்களுக்கு இது உங்களுக்கு

என்னோட பழைய நினைவுகள் வந்து ஆரம்ப பள்ளியில ரெண்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஒன் சைனீஸ், ஒன் மலே. சைனீஸோட பேரு லிம் குவாங்கியோங், ஜோனதன் கூப்பிடுவாங்க, கே கே இல்லைன்னா கே கேனு கூப்பிடுவாங்க. மலே பையன் வந்து ஜம்ரி. நம்ம வந்து மூணு பேர் அப்போ இருந்து எங்கேயோ போனோம், the three of us will be there together. மாமாக்கு போவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், அவங்க வீட்டு போவேன், என் வீட்டுக்கு வருவாங்க. இட் வாஸ் சோ நைஸ் பிகாஸ் அவங்களோட அம்மா அப்பா வந்து வெல்கம் பண்ணுவாங்க. டே உள்ள வராட, சாப்பிட்டு போடாடா, எல்லாமே என் வீட்டில் வந்து எங்க அம்மா அம்மாவுன்னு கூப்பிடுவாங்க. இட் வாஸ் சோ லவ்விங். என்னோட லேட் மதர்லாம் அவ்வளோ க்ளோஸ் எங்கள் அம்மா கூட, பிகாஸ் வி கோ எவ்ரிவே, வி டூ எவ்ரி திங் டுகெதர். ஒரு நாளைக்கு ஒரு தீர்ந்து ஐடியா வந்துச்சு. அந்த ஐடியா வந்து கொஞ்சம் ஹெவாக்ன ஐடியா. பாபருக்கு போயிட்டு சும்மா உட்காந்துருக்கோம். ஒரு ஐ திங்க் வி அபவுட் 16-17 இயர்ஸ் உள்ள நாட்டி பசங்க. நான் அவ்வளோ தருவோம் இல்லை, ஜஸ்ட் மிஸ்சீவியஸ். இங்கிலீஷை வந்து மிஸ்சீவியஸ்னு சொல்லுவாங்க. சண்டையில் போட மாட்டோம், ஆனால் ஜஸ்ட் குறும்பத்தனம். எஸ் தட்ஸ் த வேர்ட். ஸோ பாபுக்கு போயிட்டு நான் வந்து என்ன சொல்கிறேன், டே ரொம்ப சூடாக இருக்குது, மொட்டை விடுவோமா? மொட்டை வந்து இல்லை, ஸ்கின் ஹெட், ஸ்கின் ஹெட் இந்த மாதிரி ஸ்டைல். இப்போ வந்து ஃபாஸாக இல்லை, அது இப்போ வந்து நேச்சுரலாக போயிடுச்சு, முடியெல்லாம் போயிடுச்சு. நான் சொன்னேன் அவங்களுக்கு, டே சரி ஒரு ஸ்டைல் பார்ப்போம், நம்ம மூணு பேர் ஸ்கூலில் ஃபேமஸ்லாம் இருக்கோம்ல, இப்போ வந்து டீக போத்தான் கூப்பிடுவோம் மூணு பேருக்கு அந்த சேம் சீட்லாம். ஒன்று ரெண்டு மூணு ஒரு அந்த பாபர் அண்ணன் கிட்ட சொல்லுவேன், அண்ணே எல்லாமேக்கு நம்பர் ஒன்னு சொல்லுங்கள், அந்த மிஷின் போட்டு நம்பர் 1 திருன்னு மிஷின் போட்டு. ஆஃப்டர் தட் வென் வி வென் ஹோம், அம்மா தலையை பார்த்து கத்துறாங்க, டே என்னடா செஞ்சிருக்கேன். அப்புறம் ஏன் பின்னால் வந்து இவர் ரெண்டு வராங்க, டே. அண்ட் தென் ஷீ ஸ்டார்டட் ஸ்கோலிங் அஸ்லா அண்ட் வி வென் டு ஸ்கூல் அண்ட் எவ்ரிபடி பிளான் மாறி வந்திருக்கு, டே தீக போத்தான்னு கூப்பிட்டு. ஸோ அதான் என் பெஸ்ட் மெமரி. பட் ஆனால் இட்ஸ் நைஸ். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், மலேசியர்வார்கள் நம்மளா இதெல்லாம் செஞ்சிட்டோம் ரொம்ப நாளா. You know, we just have to continue. It doesn't need to be someone reminding us, Ninga one Malaysia, you are this or that. Nammala Malaysian. Karpa irukkom, velliya irukkom. It doesn't matter because as long, when you cut our head, vettunomana, and the ratto and the red, ellame ratto, Malaysian ratto, 100%. Inda paattu vandu, because it's National Day, Merdeka na solluvom, Harik Bangsa na solluvom, it's one of my favorite songs. Inda paattu vandu, Here in My Home. ஆங்கிலமோட டைட்டில், ஆனால் வந்து நீங்கள் கேட்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்கு. பிகாஸ் ஹியர் இன் மை ஹோம், ஏன் வீட்டில், இது நம்ம வீட்டு, மலேசியா வந்து நம்ம வீட்டு, இது ஒரே ஒரு ஹவுஸ்.

நம்ம கண்டென்ட்டாக இருக்கணும். எப்பொழுதுமா வி வாண்ட் மோ அண்ட் மோ. ஆயிரம் வழியாக ஏர்ன் பண்ணுறோம், பத்தாது. ஓ டுமாரோ எனக்கு 500 வரணும், அப்புறம் வந்து 2000 வரணும், 3000. வி ஆர் ஆல்வேஸ் ஒன் அண்ட் ஒன். இட்ஸ் குட். அதுக்கு வந்து கோல்னு சொல்லுவாங்க, கோல் இருக்கணும், கோல் செட்டிங் இருக்கணும். ஆனால் யூ ஆல்சோ மஸ்ட் பி கண்டென்ட் வித் வாட் யூ ஹேவ். நம்ம மேலே ஒரு ரூஃப் இருக்குது, இப்போ வந்து நம்ம மனுக்கு சாப்பாட்டு இருக்குது, நம்ம வந்து ஒரு வாட்ச் வாங்கிக்கிறோம், ஒரு ஃபோன் இருக்குது. இஃப் யூ ஜஸ்ட் ரியலைஸ் தட் யூ ஆர் ஸோ கண்டென்ட், நீங்கள் யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட், நீங்கள் நினச்சா செய்ய முடியும். தட்ஸ் ஹவ் ஐ லீவ் மை லைஃப். இன்றைக்கி வந்து பிக்கப் பால் விளையாடுறேன், I have two legs, I have two hands, why can't I play the sports? Na excuse kudu matta poi try panni paapen. People will say it's boring ah irukla, you romba susava irukla, but if you don't try you don't know. Na poi try panna, immediate fall in love. I fell in love with the sport. Ipo vandu coach ah, right? I am a coach now. Romba romba play panni romba pidichiruchu, and then I became a level 1 coach. Adhu vandu because not to make money. எனக்கு வந்து ஐ வாண்ட் டு டீச் மை ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் த ஸ்பாட் டு க்ரோ பிகர், கற்றுக் கொடுக்குறான் டு மை ஃப்ரெண்ட்ஸ். யூனோ மோட்டோ சைக்கிள்ஸ் எனக்கு வந்து தெரப்பு மாரியாது. இன்னும் மெனி பீப்புள் அவங்க சொல்லுங்க, யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் லெட்டிங் கோ. நம்ம டென்ஷனில் இருக்கோம்ல லைஃப்பில். ஸோ எனக்கு வந்து நான் மோட்டோர் ஓட்டினால அந்த காற்று, வென் இட் ஹிட்ஸ் யுவர் ஃபேஸ், அது வேற மாதிரி சொல்ல முடியாது, அந்த எக்ஸ்பிரஷன் சொல்ல முடியாது. வென் யுவர் ரைடிங், என்னோட மைண்ட் வந்து எஸ் ஐ ஃபோக்கஸ், ரோட்ல ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கணும். ஆனால் என் மைண்ட் வந்து ஐ வில் கோ எல்ஸ்வேர், இமேஜினேஷன், அண்ட் ஐ வில் ரைட், அண்ட் ஐ வில் நான் வந்து தேங்க்யூ சொல்வேன். லைக் திஸ் ஈவினிங் ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரைட்க்கு போனா தேங்க்யூ பொன், தேங்க்யூ மினல் எஃப்எம் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கீங்க, யூனோ தட் கைண்ட் ஆஃப். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் யூ கேன் டூ வாட் யூ வாண்ட், எல்லாமே செய்ய முடியும் அஸ் லாங் அஸ் நீங்கள் கண்டென்ட்டாக இருக்கணும் லைஃப். சம்டைம்ஸ் நம்ம வந்து இன்னொருத்த பார்த்து வயிற்றுச்சல் இருக்கும்ல, அவனோட கடி இன்னும் பெருசாக இருக்குது, எஸ் யூ கேன் வாண்ட் அந்த கடி, யூ கேன் வாண்ட் இட், ஆனால் பி ஹாப்பி ஃபார் ஹிம். ஓ நல்லா இருக்கலாம் அவன் கடி, ஒரு நாளைக்கு நானும் ஓட்ட போகிறேன். ஹேவ் தட் அட்டிடியூட் இன்ஸ்டெட் ஆஃப் அவன் அந்த கடி எப்படி கிடச்சிச்சு அவனுக்கு, ஓ கன்ஃபார்ம் அப்பா காசு, யூனோ அம்மா காசு, அப்படி சொல்லக்கூடாது. லெட் தேம் பி ஹாப்பி. வென் யூ ஆர் ஹாப்பி அந்த ஹாப்பினஸ் உங்கள்கிட்ட வரும், அதான் என்னோட எனர்ஜி. என் வீட்டில் உட்காந்து எவ்ரி நவ் அண்ட் தென் மை வைஃப் அண்ட் ஐ நம்ம ரூஃபை பார்த்து, வி வில் லுக் அப் டு அவர் ரூஃப், and we will tell each other we are so lucky to have a house. And then we will look outside, romba marangal irukum, and the marangala paathu, and we will say we are so lucky to have the tree. Ellame we are just happy. Yes. So suti suti poittu na enna solrena is always be content. When you are content you can be happy. So in the energy la vandu or paattu irukum in memory la vandu is Petter Rapp, and that is one of my most favorite songs on this planet. Petter Rapp, இப்ப நீங்க கேட்க போறீங்க, என்ஜாய் பண்ணுங்க, ரேப் பண்ணுங்க ஆன் மினல் எஃப்எம். Bob Fremont, mixed with that, is your funky drums from hell. Side up at the clock.

0: It's one of my favorite songs. Ayan Pete. Tap and dance, it's not new chance. Inna kaya lam, inna irikita ta, irikita ta. Pitchi poda lam, mudaliyar, mudaliyar, mudaliyar, mudaliyar, mudaliyar, mudaliyar, mudaliyar, mudaliyar, Middle FM நேர்களுக்கு ரொம்ப நன்றி ஃபார் ஹேவிங் மீ. தேங்க் யூ ஃபார் லிஸ்னிங் டு மை ஸ்டோரி. ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஏதாச்சும் தப்பாக சொன்னால் ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ, என்னை மன்னிச்சிருங்க. எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. நான் இப்போ திருப்பி ட்ரை பண்ணுறேன் பேசுகிறதுக்கு. நான் வந்து ஆங்கிலம் ரேடியோ ஸ்டேஷனில் வேலை பண்ணுறேன். திடீர்னு திடீர்னு வெள்ளைக்காரன் மாதிரி சவுண்ட் பண்ணுறேன், நான் மன்னிச்சிருங்க. நான் சும்மா ஜோக் பண்ணிட்டு சொல்கிறேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆர்டிஎம்க்கு 80 இயர்ஸ். தேங்க் யூ ஸோ மச் நம்ம மலேசியா நேர்களுக்கு கிவிங் அஸ் அ ஸ்பேஸ் டு லேர்ன். நான் வந்து ஐ வாண்ட் பர்சனலி தேங்க் மினல் எஃப்எம் பிகாஸ் லைக் ஐ செட் இன் த பிகினிங்ல நான் கதை சொன்னேன், எனக்கு தமிழ் அவ்வளோ வராது. பட் பிகாஸ் ஆஃப் மினல் எஃப்எம் அண்ட் ஆல்சோ அதர் ரேடியோ ஸ்டேஷன்ஸ் இந்த கண்ட்ரி, எனக்கு வந்து ப்ரௌடாக இருக்கு to be an Indian and to learn, to be able to learn Tamil and to understand, and so nice to listen. And so romba nandri. Neenga illana nanum irukka maten. Neenga pesumbodhu avlo arumaiya irukku kekkuradhukku. It's so warm, comforting. Enga amma pesumbodhu, enga paati pesumbodhu, so nice to hear. I'm happy and so proud to be associated with Tinna program vandu. Ana thank you. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மினல் எஃப்எம் ஃபார் ஹேவிங் மீ. ஐம் ஹாப்பி டு பி மலேசியன், ஐம் ஹாப்பி டு பி இந்தியன். அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் மினல் எஃப்எம் ஆன் 80 இயர்ஸ். மே யூ க்ரோ டு ஃபர்தர் ஹைட்ஸ். அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துக்கள்.
1: நேயரின் குரல் நிகழ்ச்சியை தாங்க இது வரைக்கும் கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை தயாரிச்சவங்க பொன் கோகிலம்,
2: நின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் பிற்பகல் 3 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நேபாளத்தில் ஏற்பட்ட வெள்ளத்தை தொடர்ந்து தேடி மீட்கும் பணிகளுக்கு கை கொடுக்கும் வகையில் மலேசியா சிறப்பு தேடி மீட்கும் படை ஸ்மார்ட்டை அந்த இமயமலை நாட்டிற்கு அனுப்ப உள்ளது. பாதிக்கப்பட்ட மலேசியர்களை கண்டறிந்து தாயகம் அழைத்து வரும் பணியும் ஸ்மார்ட் குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறினார். நாடு முழுவதும் புகை மூட்டத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மேக விதைப்பு நடவடிக்கைகளை அரசாங்கம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. காற்றின் மாசு குறியீடு 150 மேல் பதிவாகும் பகுதிகளுக்கும் அணைகளிலும் ஏரிகளிலும் நீரின் அளவு குறைந்து வரும் இடங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அகமது ஜைத் அமீடி தெரிவித்தார். இவ்வேளை தெற்கு ஆசியான் வட்டாரத்தில் 1211 தீப்புள்ளிகள் கண்டறியப்பட்டுள்ளன. சரவாக்கின் மேற்கு மத்திய பகுதிகளில் உள்ள காற்று தர கண்காணிப்பு நிலையங்களில் தற்போது காற்றின் தரம் ஆரோக்கியமற்றது முதல் ஆபத்தானது என்ற நிலையில் இருப்பதாக சுற்றுச்சூழல் துறை JAS மேம்பாட்டு பிரிவு துணை தலைமை இயக்குநர் அசூரி அசிசா செடோன் தெரிவித்தார். திபெத் எல்லைப் பகுதியில் நிலச்சரிவு காரணமாக புதிதாக ஏரி ஒன்று உருவாகி வருவதால் கீரோங் எல்லை துறைமுகம் அருகே பணியாற்றிய சீன மீட்புக் குழுவினர் பாதுகாப்பான இடத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். நேற்றிரவு கண்காணிப்பு திருகூர்திகள் மூலம் ஏற்கனவே உருவாகியிருந்த தடுப்பு ஏரியிலிருந்து 2.8 கிலோமீட்டர் கீழ் நோக்கி உள்ள மலைப்பகுதியில் புதிய நிலச்சரிவு ஏற்பட்டது கண்டறியப்பட்டது. எல்னினோ காலநிலை காரணமாக இக்குவாடோ நாடு முழுவதும் சிவப்பு எச்சரிக்கையை அறிவித்தது. இந்த ஆண்டின் எல்னினோ இதுவரை பதிவானவற்றில் மிக வலுவானதாக இருக்கும் என அதிகாரிகள் எச்சரித்தனர். இதன் மூலம் அவசர நிலை குழுக்கள் முடுக்கிவிடப்பட்டு தேவையான எச்சரிக்கை நடவடிக்கைகளையும் மக்களை வெளியேற்றும் பணிகளையும் ஒருங்கிணைக்க முடியும் என இடர் மேலாண்மை அமைச்சு கூறியது. விளையாட்டு சூப்பர் லீக் கால்பந்து. நேற்றிரவு நெகிரிசிம்பிலான் பாரோய் துவங்கு அப்ரஹ்மான் அரங்கில் நடைபெற்ற கிளாந்தான் ரெட் வாரியருடனான ஆட்டத்தில் 5-0 வெற்றி பெற்றது குறித்து கூச்சிங் சிட்டி FC மனநிறைவு கொள்ள இயலாது. ஏனெனில் அடுத்து வரும் ஆட்டங்களில் அவ்வணி மேலும் மேம்படுத்தப்பட வேண்டிய கூறுகள் இருப்பதாக தலைமை பயிற்றுநர் ஐடில் ஷாரின் ஷஹா தெரிவித்தார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

பாடல்களையும் கேட்க போறோம். இப்போ வாங்க நிகழ்ச்சியில் யாசின் நிசார் மற்றும் பரத் கொண்டு வரும் தெலுங்கு பாடலை நாம கேட்கிறோம்.

0: இன்கம்.
1: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா? புரியுது புரியுது, இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க சிக்கல்? சரியாச்சு.

மின்னல் FM இளமை புதுமை இனிமை பாடல்களும் தகவல்களும் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்பொழுது நானும் உங்களிடமிருந்து விடைபெறும் நேரமும் வந்தாச்சு. உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன், நான் உங்கள் அஸ்வினி ராஜசேகரன். அடுத்ததாக தீராயிசையில் உங்களோடு பேச மோகன் ரொம்ப ரொம்ப தயாரா காத்திருக்காங்க. அவங்களுடைய நிகழ்ச்சியை கேளுங்க. விடுமுறை நாளே ரொம்ப மகிழ்ச்சியா கொண்டாடுங்க. இப்பொழுது நான் கிளம்புறேன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 4 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். இலக்கிடப்பட்ட பெட்ரோல் உதவித்தொகை 95%க்கான அடிப்படை தகுதியை மாதத்திற்கு 200 லிட்டரிலிருந்து 300 லிட்டருக்கு மீண்டும் உயர்த்த அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 16 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயனீட்டாளர் பயனடைவர் என்றும் நிதி அமைச்சருமான அவர் தெரிவித்தார். அகதிகள் தொடர்பான விவகாரத்தில் தெளிவான முழுமையான கொள்கை உருவாக்கப்பட வேண்டும். இதன் மூலம் மாந்தநேய கருத்துகளுடன் நாட்டின் பாதுகாப்பையும் சமநிலைப்படுத்த முடியும் என்று சிலாங்கூர் மந்திரி பிசார் டாக்டர் அமீருடீன் ஷாரி தெரிவித்தார். அகதிகள் விவகாரம் தொடர்பில் எவ்வித தீவிர நடவடிக்கைகளையும் தடுப்பதற்கு அந்த கொள்கை அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். ஃபார்டிக்சன் புறவழிச்சாலையில் நடத்தப்பட்ட ஓப்சம் சிங் ஜலானானில் 19 முதல் 21 வயதிற்குட்பட்ட 4 கைது செய்யப்பட்டனர். அவர்களுள் ஒருவர் ஜோஹோர் சன்னாகையில் பதிவான வாகன திருட்டுடன் தொடர்புடையவர் என நம்பப்படுகிறது. வாகன பதிவு எண்ணை சரிபார்த்ததில் சந்தேக நபர் அகப்பட்டுக் கொண்டதாக ஃபார்டிக்சன் காவல்துறை தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அகமது அஃபீக் முகமது அட்னான் தெரிவித்தார். நேபாளத்தில் திடீர் வெள்ளத்தால் குறைந்தது 750 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இதற்கிடையில் போதகோசி ஆற்றில் நீர்மட்டம் உயரக்கூடும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். மக்களும் மீட்பு பணியாளர்களும் ஆற்றங்கரையில் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை நிறுவனம் அறிவுறுத்தியுள்ளது. இவ்வேளை ஐக்கிய அரபு சிற்றரசு நேபாளத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரணமாக 83 டன் உணவுப் பொருள்கள், கூடாரங்கள் உள்ளிட்ட இன்றியமையாத பொருள்களை விமானம் மூலம் அனுப்பியுள்ளது. நேபாள மக்களுக்கு உதவுவதற்கு 10 மில்லியன் அமெரிக்க டாலரை ஒதுக்குமாறு அதிபர் ஷேக் முகமது பின் ஜாயேத் அல் நாயான் பிறப்பித்த உத்தரவுகளை செயல்படுத்தும் விதமாக இந்த அவசர உதவி வழங்கப்படுகிறது. விளையாட்டு. IBF உலக குத்துச்சண்டை. குரோஷியாவின் பிலிப் அர்கோவிச் பிரிட்டனின் மோசஸ் இதாவுமாவை 9வது சுற்றில் வீழ்த்தி உலக வெற்றியாளர் பட்டத்தை கைப்பற்றினார். மைக் டைசனுக்கு அடுத்தபடியாக மிக இளம் வயதில் உலக ஹெவி வெயிட் பட்டத்தை வெல்லும் முயற்சியில் இருந்த இதாவுமா போட்டியின் தொடக்கத்தில் ஆதிக்கம் செலுத்தியது குறிப்பிடத்தக்கது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா. மலர்ந்தாச்சுங்க தீரா இசை, உங்கள் மனசையும் உங்கள் பயணத்தையும் ரொம்ப அழகா பத்திரமா வச்சுக்க நாங்க இந்த பக்கம் இசையை அள்ளி அள்ளி வழங்க ரொம்ப அவல காத்துட்டு இருக்கோங்க. இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, எங்களுக்கு மனசெல்லாம் புரியுது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டா திங்கட்கிழமை வேலைக்கு போனமே அப்படின்ட்டு ஒரு கவலை இருக்கும். சரி சரி, அதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் இருக்கும். ஆனா இப்போ அதை பற்றி யோசிக்க வேண்டிய ஒரு காரணமே இல்லை. என நாளைக்கு தேசிய தினத்தை கொண்டாட போறோம். தேசிய தினத்தையொட்டி பொது விடுமுறை, அதனால விடுமுறை கால திட்டங்களில் நாங்களும் இணைந்து கொள்கின்றோம். 8 மணி வரைக்கும் இன்றைக்கு நிறைய கதைகள் பேச போறோம். அதனால வாங்க பேசலாம்.

ஈராசியில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இந்த பக்கம் மோகன் உங்களோட பேசிட்டு இருக்கேன். உங்கள் மாலை இப்பொழுது இன்னும் சுவாரஸ்யம் படுத்திக்கிட்டு இருக்கோம். 8 மணி வரைக்கும் அந்த சுவாரஸ்யம் அப்படின்றது இருக்க போது, அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். நீங்க பிரதமருடைய உரையை வந்து கேட்டிருப்பீங்க நிச்சயமா. பல முக்கிய முன்னெடுப்புகள் குறித்து அறிவிப்புகள் வந்து செய்திருந்தார். இது கிரெடில வரக்கூடிய செப்டம்பர் 1 தொடங்கி பூடி 95 லிட்டர் ஆகவும், பூடி டீசல் அப்படின்றது 400 லிட்டர் ஆகவும் ஒரு மாதத்திற்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு முக்கிய முன்னெடுப்பை வந்து பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. நிறைய சொல்லியிருந்தார், அதை பற்றி விவரங்கள் அடுத்தடுத்து உங்களோட பகிர்ந்துக்கிறோம். சரி, இப்போ உங்களுக்கான நேரம்ங்க, நீங்களும் தாராளமாக அழைக்கலாம். 5 வந்து இது உங்களுக்கான நேரம். இப்போ நீங்கள் பயணத்தில் இருக்கலாம், வீட்டில் இருந்து நிகழ்ச்சி கேட்கலாம், சிலருக்கு வேலையாக கூட இருக்கலாம். நீங்கள் எங்கே இருந்தாலும் வாங்க, அழைச்சி உங்களுக்கு என்ன பாடல் வேணும் அப்படின்றத சொல்லுங்க. ஒளிபரப்ப நாங்கள் ரொம்ப அவலாக காத்துட்ருக்கோம். 3 2 2 8 2 5 7 3 3 அல்லது 4 7 6 8

0: மின்னலோடு தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றிங்க. உங்கள் மாலை பொழுதை இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம் இசையின் வாயிலாக. எப்படிங்க, நீங்க பயணத்துல இருக்கீங்களா அல்லது வீட்டுல இருந்து நிகழ்ச்சி கேட்கறீங்களா? எங்கிருந்தாலும் வாங்க, உங்களுக்கான விருப்ப பாடலை ஒளிபரப்ப நாங்க ரொம்ப ரொம்ப அவளை காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த வரிசையில் ஒரு நேர் தொடக்க நேர் வந்து வராங்க. சரி, என்ன பாடல் கேட்க போறாரு அப்படின்னு நம்ம கேட்கலாம்.
1: இனிய வணக்கம் சார், நலம் நலமறியாவல், எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்க. யார் பேசுறீங்க?
1: சந்திரசேகரன், பத்தாம் பிரிஜின் தாய், தமன் கிழவன், சுங்கரம்பாய்.
0: அப்படியா? எப்படி ஞாயிற்றுக்கிழமை பயணத்துல இருக்கிற மாதிரி தெரியுது.
1: கிரேட் சார்.
0: ஓ, வேலையா?
1: ஆமா சார்,
0: வேலையில இருக்கீங்க. என்ன பாடல் இப்ப உற்சாக மூட்டை கேட்க போறீங்க?
1: நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டுமே கேக்குறீங்க, உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு.
0: சரி, கேக்குறேன்.
1: அதனால வந்து இன்னைக்கு உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்குது?
0: ஓ, அப்படி வரீங்க.
1: உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எங்க எல்லாத்துக்கும் பிடிக்கும், அதனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டா நான் இன்னைக்கு உங்களுக்கு சாய்ஸ் குடுக்கறேன் சார்.
0: என்ன சார் இப்படி மாட்டி விட்டாலும், ரொம்ப நாள் யோசிச்சுட்டு இருக்கீங்களா? என்ன?
1: இல்ல இல்ல சார், நான் எப்பொழுதுமே பாப்பேன், நீங்க வந்து எல்லாத்துக்கிட்டயுமே அவங்க உங்களோட பாட்டு கேக்குறீங்க, கண்டிப்பா உங்களுக்குன்னு ஒரு பாட்டு கண்டிப்பா இருக்கும், யாரும் கேட்கல. அதனால உங்களுக்காக உங்க தம்பியா நான் கேக்குறேன் சார்.
0: ஐயோ, தம்பியா? சரிங்க சார், ஒரு அண்ணனா எனக்கு பிடிச்ச பாடல நீங்க கேட்டீங்கன்றதுனாலதான் ஒளிபரப்புறோம். அது நேர்களுக்கான நேரம். சரி, கேட்டுருவோமா?
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.

0: தனியா இருக்கிற மாதிரி இருக்கா? அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம்? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மினல் எஃப்எம்
1: தொழுகை நேர அறிவிப்பு.
2: நேர்களை, கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:26. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான அசர் தொழுகை நேரம் மாலை மணி 4:26.
3: பவானி, என்ன ஒரு யோசனையா இருக்க?
4: பாபா பொருட்களை பத்தி தான். எப்பவும் பயன்படுத்துற இறைச்சி மசாலையை வாங்குறதா இல்ல உரைப்பான ஹாட் அண்ட் ஸ்பைசி மசாலைய வாங்குறதான்?
3: இதுக்கா யோசனை? நான் ரெண்டையும் வாங்கி பயன்படுத்துறேன். ஹாட் அண்ட் ஸ்பைசினா உரப்பு மட்டும் இல்ல, இதுல சேர்த்திருக்கிற எல்லாம் வித்தியாசமான பொருளுங்க, சுவையும் வித்தியாசமா இருக்கும். அதோட பாபா சென்யு பேஸ்புக்ல செஞ்சு பார்க்க ஏராளமான சமையல் குறிப்புகள் இருக்கு. ரெண்டு ஒரு பேக்கெட் வாங்கினா பத்தாது, நிறைய வாங்கணும்.
4: அப்ப ரெண்டையும் வாங்கிடுறேன்.
5: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
6: நம்மோட எல்லா சுக துக்கங்களையும் இந்த கடை பார்த்திருக்குதேன்னு, இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
7: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
8: அழிச்சு வீசும் காத்திலையும்
9: ஜடை, கால்ல வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
10: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ தானே?
11: இல்லையா?
5: மெர்டேகா டீ கடை.

0: சீராயசியில் இந்த பக்கம் மோகன் பேசிட்டு இருக்க, உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இன்னும் சுவாரஸ்யப்படுத்திக்கிட்டு இருக்கோம். நீங்களும் அழைக்கலாம், உங்களுக்கு என்ன பாடல் வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்லிருந்தோம்.
1: பேசுறேன்.
0: எப்படி ஞாயிற்றுக்கிழமை அப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு?
1: இப்பதான் வந்து ஹஸ்பண்டோட தங்கச்சி மகனோட ரிஜிஸ்டர் ஆஃப் மேரேஜ் அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு பண்ணல. சோ வந்து நாங்க ஜேபி போயிட்டு இருக்கோம்.
0: ஓ, எப்படி நிலவரம்? அப்படி ரொம்ப வாகனமா இருக்கா, நெரிசலா இருக்கா, எப்படி போயிட்டு இருக்கு?
1: நேத்து ரொம்ப நெரிசலா இருந்துச்சு. ஒரு சரியான ஜாமி நேத்து வந்துட்டு சுகாமட் வரைக்கும். பட் இப்ப வந்து கொஞ்சம் பரவாயில்ல, சோஃபா ஓகேவா இருக்கு, தெரியல இதுக்கு போக என்ன வரும் தெரியல.
0: சரியா எந்த இடத்துல இருக்கீங்க இப்ப?
1: நாங்க பாகூர்ல இருக்கோம் இப்ப.
0: ஓ சரி சரி, பார்த்து போங்க. என்ன பாடல் கேட்டா நல்லா இருக்கும் இப்ப?
1: இந்தியன் படத்துல இருந்து மணி போல், டெலிபோன் மணி போல்.
0: டெலிபோன் மணி போல். சரி, பார்த்து கேட்கலாம்.

0: நீங்களும் அழைக்கலாம் அப்படின்னு சொல்லிருந்தோம். உங்களுக்கான விருப்ப பாடல் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தோம். தீராயசையில் பேசலாம். குகா சொல்லுங்க, எங்க இருந்து அழைக்கிறீங்க?
1: அப்படியா,
0: இங்க பயணத்துல இருக்கீங்களா? என்ன
1: பயணத்துல இருக்கோண்ணே? அஞ்சு பேர் இருக்கோண்ணே, மாலுக்கு போறோண்ணே, படம் பாக்குறதுக்கு.
0: ஓ, படம் பாக்க போறீங்களா? சரி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: பாடல் என்னது? ரஜினி பாட்டு ஏதாச்சும் போட்டிருக்கேன்.
0: அப்படியா, சொல்லுங்க, நீங்க ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன பாட்டு
1: பிடிக்கும்? வண்டியில வர மாட்டேங்குது.
0: உங்களுக்காக பாடல் வருது, கேட்டுலாம்.
1: ரொம்ப தேங்க்ஸ்.

0: இசையில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோங்க. உங்க மாலை பொழுது இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கின்றோம் பாடல்கள் வாயிலாக. அடுத்த நேரம் சந்திக்கலாம்.
1: நவீன்ராஜ் பேசுறேன்.
0: நவீன்ராஜ் எங்க இருந்து பேசுறீங்க?
1: தலைநகர்ல இருந்து.
0: என்ன பாடல் இப்ப கேட்டா நல்லா இருக்கும்?
1: ரோஜா ரோஜா
0: தா. எப்படி விடுமுறையா? எப்படி போயிட்டு இருக்கு விடுமுறைலாம்?
1: விடுமுறை எங்க வைஃப் பிசினஸ் செய்யறாங்க.
0: முகூர்த்த நாள்
1: கல்யாணம்
0: உதவி செஞ்சிட்டு இருக்கீங்க வியாபாரத்துல? அப்படியா, சரி சரி, பரவாயில்ல. மத்தவங்க விடுமுறை இருந்தாலும் உழைக்கிறீங்கல்ல, வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
1: நன்றியா, நன்றியா, ரொம்ப

0: என்ன பாடல் வேணும்?
1: ஜீன்ஸ் படத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு பாட்டு போறீங்களானே?
0: ஏதாச்சும் நீங்களே சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: ஹைரா ஹைரா பாட்டு போடுங்களேன்.
0: சரி வருது. அப்புறம் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு இன்றைய நாள்?
1: நல்லா போயிட்டு இருக்குண்ணே. இதுதான் கல்யாணத்துல இருந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். நம்ம சொந்தக்காரங்க தான்.
0: ஓ அப்படியா, எல்லாம் முடிச்சுட்டு இப்பதான் வீட்டுக்கு
1: போயிட்டு இருக்கீங்க?
0: சரி, நல்லா பாதுகாப்பா பயணம் செய்யுங்க. நீங்க கேட்ட பாடல் வருது, கேட்டுருவோம்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: பிடிச்சவங்க பேசலையா, நீங்க தான் அழைச்சு பேசுங்களே. இது உங்கள் மின்னல் ஃபேன்
1: லிங்கம். சமையலறை சின்னம், சுவையிலே உச்சம். அப்படி சொன்னா அது பொருத்தமா சரியாதான் இருக்கும். காரணம்,

போடி 95 மாதாந்திர ஒதுக்கீடு மீண்டும் 300 லிட்டருக்கு உயர்த்த அரசாங்கம் இணக்கம். பள்ளி சீரமைப்பு பணிகளுக்கு 500 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 5 மணி முதன்மை செய்திகளுடன் பொங்குழலி வீரன். இலக்கிடப்பட்ட பெட்ரோல் உதவித்தொகை பூடி 95க்கான அடிப்படை தகுதியான 200 லிட்டர் பெட்ரோலை 300 லிட்டருக்கு மீண்டும் உயர்த்த அரசாங்கம் இணங்கியுள்ளதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். இதன் மூலம் 16 மில்லியனுக்கும் மேற்பட்ட பயனீட்டாளர் பயனடைவர் என்றும் நிதியமைச்சருமான அவர் தெரிவித்தார். இவ்வேளை 500,000க்கும் அதிகமான பிக்அப் மற்றும் ஜீப் வகை வாகனங்களை வைத்திருக்கும் தகுதி பெற்ற வாகனமோட்டிகள் மாதம் 1 பூடி டீசல் முனைப்பின்படி 400 லிட்டர் டீசலை பெறுவர் என தேசிய தினத்தை முன்னிட்டு வழங்கிய சிறப்புரையில் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். இதனிடையே 2027 பள்ளிகளை சீரமைப்பதற்கான ஒதுக்கீட்டில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் அறிவித்தார். அத்தொகை 1 பில்லியன் ரிங்கிட்டில் இருந்து அடுத்த ஆண்டு 1.5 பில்லியன் ரிங்கிட்டாக உயரும். அந்த கூடுதல் நிதி தேசிய பள்ளி, சீன பள்ளி, தமிழ் பள்ளி, சமய பள்ளி, தாஃபீஸ், சிறப்பு பள்ளி என அனைத்து வகை பள்ளிகளையும் உட்படுத்தியிருக்கும் என்றவர் கூறினார். அனைத்து வகை பள்ளிகளும் அந்த கூடுதல் ஒதுக்கீடு பெறுவது உறுதி செய்யப்படும் என புத்ராஜயா மாநாட்டு மையம் PICC ஆற்றிய உரையில் நிதியமைச்சருமான டாக்டர் ஸ்ரீ அன்வார் அறிவித்தார். இவ்வேளை மடானி அரசாங்கம் மலேசியாவின் சிறப்பு தேடி மீட்கும் குழு ஸ்மார்ட் படையை நேபாளத்திற்கு அனுப்பவுள்ளது. அங்கு தேடி மீட்கும் நடவடிக்கைகளில் அப்படை உதவும் அதே வேளையில் பாதிக்கப்பட்ட மலேசியர்களை கண்டறிந்து தாயகம் அழைத்து வரும் பொறுப்பும் அக்குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறினார். அப்படையை விரைந்து அனுப்புவதற்கு ஏதுவாக நேபாள அரசாங்கத்துடன் ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள தேசிய பாதுகாப்பு மன்றம் MKNம் தேசிய பேரிடர் நிர்வாக நிறுவனம் நட்மாவும் வெளியுறவு அமைச்சுடன் இணைந்து செயல்பட பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஸ்மார்ட் படை நேபாளத்தில் உள்ள மலேசிய தூதரகத்திற்கு உதவிகளை ஒருங்கிணைப்பதிலும் பாதிக்கப்பட்ட மலேசியர்களின் பாதுகாப்பு மற்றும் நலனை உறுதி செய்வதிலும் உதவும் என்றவர் கூறினார். நேபாள சீன எல்லைப்பகுதியில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து விஸ்வாபுத்ரா சிறப்பு ஒருங்கிணைப்பு மையத்தை அமைக்க வேண்டும் என ஒற்றுமை துணை அமைச்சர் ஆர் யுனேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பு கொள்ள முடியாமல் உள்ள 91 மலேசிய குடிமக்களின் குடும்பங்களுக்கு நேரடியாகவும் முறையாகவும் தகவல்களை வழங்க இது அவசியமாவதாக அவர் குறிப்பிட்டார். நேற்றிரவு நிலவரப்படி நேபாளத்தில் 55 பேரையும் சீனாவில் 36 பேரையும் தொடர்பு கொள்ள இயலவில்லை என விஸ்வாபுத்ரா தெரிவித்துள்ளது. இந்த எண்ணிக்கை தற்போது உறுதிப்படுத்தப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தனிப்பட்ட தொடர்பு அதிகாரி நியமிக்கப்பட வேண்டும் என குறிப்பிட்ட ஆர் யுனேஸ்வரன் 24 மணி நேர தொலைபேசி சேவையும் குறிப்பு எண்ணும் வழங்கப்பட வேண்டும் என்றும் பரிந்துரைத்துள்ளார். புகைமூட்டம் பாதித்த பகுதிகளில் செயற்கை மழையை பெய்விக்கும் நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக காற்று மாசு குறியீடு IPU 150க்கு அதிகமாக பதிவாகியுள்ள பகுதிகளில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் IPU 200 கடந்த பகுதிகளிலும் செயற்கை மழையை வரவழைக்கும் நடவடிக்கைகளில் கவனம் செலுத்தப்படுவதாக துணை பிரதமர் டாக்டர் டாக்டர் அஹமத் ஜைத் அமீடி கூறினார். தற்போது நிலவும் வெப்பம் காரணமாக சில அணைகளில் நீர்மட்டம் குறைந்து வருவதால் குடிநீர் வளங்களில் பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்க இந்த நடவடிக்கை அவசியமாவதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி நடத்துனர்கள், தனியார் துறை மற்றும் பொதுமக்கள் புற நடவடிக்கைகளை தொடர்வது அல்லது ரத்து செய்வது குறித்து முடிவெடுப்பதற்கு முன்னதாக புகைமூட்ட சூழலையும் அதிகாரப்பூர்வமற்ற காற்று மாசு குறியீட்டையும் மதிப்பீடு செய்யுமாறு சரவாக் மாநில பேரிடர் நிர்வாக செயற்குழு SDMC அறிவுறுத்தியுள்ளது. இறுதி முடிவு ஏற்பாட்டாளர்களிடமே இருந்தாலும் பொது சுகாதார இடர் குறித்த பொறுப்பான பரிசீலனை மிக அவசியமாகும். குறிப்பாக திறந்த வெளிகளில் நடத்தப்படும் நிகழ்வுகளுக்கு இது மிகவும் முக்கியமென SDMC தலைவர் டாக்டர் அமார் டக்ளஸ் உக அம்பாஸ் கூறினார். அரிய வகை நோய்களுடன் வாழும் மக்களின்

0: அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் என சுகாதார அமைச்சர் டாக்டர் ஜுல்கிப்லி அகமத் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு நாளும் உடல்நல வாழ்க்கை சவால்களை எதிர்கொள்ளும் இவ்வகை நோயாளிகளுக்கு அபாரமான மன வலிமை தேவைப்படுவதாகவும் அவர் 2026 தேசிய நாள் வாழ்த்துச் செய்தியில் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் உண்மையான சுதந்திரம் என்பது புற ஆக்கிரமிப்பிலிருந்து விடுபடுவது மட்டுமல்ல என குறிப்பிட்ட டாக்டர் ஜுல்கிப்லி, வாழ்க்கையின் சவால்களை பொறுமையுடனும் தளராத மன உறுதியுடனும் எதிர்கொள்வதும் சுதந்திரத்தின் ஒரு பகுதியாகும் என்றார். இதனிடையே அரிய வகை நோயாளிகளுக்கான சுகாதார சேவைகளை தொடர்ந்து மேம்படுத்தி அனைவருக்கும் ஆதரவளிக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். திருமணத்திற்கு பின்னர் குழந்தைகளை பெற்றெடுக்க வேண்டுமெனும் ஆவல் இளையோரிடம் அதிகமிருந்தாலும் நிலையற்ற வேலை, சொந்த குடியிருப்பை கொண்டிருப்பது மற்றும் நிதிநிலை, மனநிலை ஆகிய கூறுகள் குழந்தை செல்வம் பெறுவதை ஒத்திவைக்க தூண்டுகிறது. இளைஞர்கள் திருமணம் அல்லது குடும்ப வாழ்க்கையினும் அமைப்பை தவிர்க்கவோ நிராகரிக்கவோ தேவையில்லை. மாறாக அத்தகைய முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு முன்னதாக போதிய கால அவகாசமும் தகுந்த ஏற்பாடுகளும் தேவைப்படுவதாக பண்டார் துன்ரசாக் நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரதமரின் துணைவியுமான டத்தோஸ்ரீ டாக்டர் ஒன் அசிசா ஒன் இஸ்மாயில் விவரித்தார். மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: உலகம் தற்போது காலநிலை மாற்றத்தின் விளைவை கண்கூடாக பார்க்கும் ஒரு எடுத்துக்காட்டு நேபாள பெருவெள்ளம் என சீனா அறிவித்துள்ளது. அந்த பேரிடரில் 90,000 மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கணிக்கப்பட்டுள்ளது. நேபாளத்திலும் திபேத்திலும் உயிரிழந்தவர் எண்ணிக்கை 750 எட்டியுள்ள வேளை 3,044 பேரின் நிலை கேள்விக்குறியாக உள்ளது. இதனிடையே இந்த பேரிடர் முன் எப்போதும் இல்லாத எல்லை தாண்டிய பேரழிவு என்றும், மீட்பு பணிகளை மேற்கொள்ள பல இன்னல்களை கடக்க வேண்டியுள்ளதாகவும் சீன வெளியுறவு அமைச்சர் வாங் ஹி தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாள வெள்ளப் பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு அவசர மருத்துவ பொருட்களை கொண்டு செல்ல உலக சுகாதார அமைப்பு WHO அதன் பங்காளி அமைப்புகளுடனும் அந்நாட்டு ராணுவத்துடனும் கைகோர்த்துள்ளது. WHO பணியாளர்கள் காட்மாண்டுவிலிருந்து மருத்துவ பொருட்களை ஒருங்கிணைத்து நுவாகோட் பகுதிக்கு அவற்றை கொண்டு சென்றுள்ளனர். 30 மில்லியன் மக்கள் வசிக்கும் நேபாளம் பேரிடர் மீட்பு சீரமைப்பு பணிகளுக்கு சிறப்பு வெளிநாட்டு உதவியை கோரியுள்ளது. இதனிடையே பகுதிகளை மீண்டும் சீரமைக்க 4-5 பில்லியன் அமெரிக்க டாலர் தேவைப்படும் என அந்நாட்டு நிதியமைச்சர் தெரிவித்துள்ளார். இதனிடையே நேபாளத்தில் பெருவெள்ளம் பனிப்பாறை சரிவால் சேதமடைந்த நீர்மின் நிலையங்களின் சுரங்கங்களில் சிக்கி இருக்கலாம் என நம்பப்படும் பணியாளர்களை மீட்கும் நடவடிக்கை இன்று 5வது நாளாக தொடர்கிறது. ஆறுகளில் அதிகரித்த நீர்மட்டம் காரணமாக மீட்பு பணிகள் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் நிலைமை சற்று சீரடைந்ததை தொடர்ந்து பணிகள் மீண்டும் தொடங்கியுள்ளன. பல்வேறு நீர்மின் திட்டங்களில் சுரங்கங்களில் 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் உயிருடன் சிக்கி இருக்கலாம் என நேபாள அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் 933 நீர்மின் நிலைய பணியாளர்கள் காணாமல் போயுள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. யுக்ரைன் கியேவ் நடத்திய தாக்குதல்களுக்கு பதிலடியாக யுக்ரைனின் எரிசக்தி வசதிகள் மீது பெரிய அளவிலான தாக்குதல்களை நடத்த தயாராகி வருவதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் பொது உள்கட்டமைப்பு மற்றும் எண்ணெய் எரிசக்தி வளாகங்கள் மீது யுக்ரைன் தொடர்ந்து நடத்தி வரும் தாக்குதல்களுக்கு பதிலடியாக அதன் எரிசக்தி துறை சார்ந்த கட்டமைப்புகள் மீது பதில் தாக்குதல்களை நடத்தும் ஆயத்த பணிகளை ரஷ்ய படைகள் தொடங்கியுள்ளன. பூடி 95 மாதாந்திர ஒதுக்கீடு மீண்டும் 300 லிட்டருக்கு உயர்த்த அரசாங்கம் இணக்கம். பள்ளி சீரமைப்பு பணிகளுக்கு 500 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு.

0: உடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: எண்ணெய் குளியல் மட்டுமல்ல சமையலுக்கும் உகந்தது.
2: அதிர்ச்சிக்க முடியுமா?
1: இப்படி பாராட்டுடன்

தீராசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றிங்க. உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இன்னும் இசையின் வாயிலாக இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். நிறைய கதைகள் நம்ம பேசிட்டு இருக்கோம். எப்படி போயிட்டு இருக்கோம் உங்கள் ஞாயிற்றுக்கிழமை? பிளஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வரக்கூடிய வாரம் முழுக்க 2.2 மில்லியனுக்கும் அதிகமான வாகனங்கள் வந்து நெடுஞ்சாலையில் பயணிக்கக்கூடும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ பள்ளி விடுமுறை இருக்கிறதுனால பெற்றோர்களும் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கும். அதனால எங்கே போனாலும் உங்கள் பயணத்தை திட்டம் போட்டுக்கோங்க. நாங்களுமே உங்களோட தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருப்போம். எஸ்பிபி மற்றும் எஸ் ஜானகி குரல் அடுத்து பாடல் வருது, கேட்கலாம்.

உங்கள் மாலை இப்பொழுதை பாடல்கள் யாவும் அழகாக்கி கொண்டிருக்கின்றது. அதனால பயணத்தில் இருக்கீங்களா, வேலையில் இருக்கீங்களா, இப்போ நிகழ்ச்சி நீங்க எங்கிருந்து கேட்டாலும் நாங்கள் உங்கள் பொழுதை சுவாரஸ்யப்படுத்துறது எங்களோட முக்கியமான வேலை. அதை சரியா செய்ய இன்றைக்கு மோகன் வந்துட்டேன். சரி, இதற்கிடையில் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா தேசிய தின கொண்டாட்டமானது புத்ராஜயா சதுக்கத்தில் வந்து கோலாகலமான முறையில வந்து நடக்க போகுதுங்க. இதுல என்னன்னா போலீஸ் படையினர் 2000 அதிகமான அதிகாரிகளும் உறுப்பினர்களும் வந்து நாளைக்கு மட்டுமே வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க. இதுல காவல் படையினர் வந்து சில முக்கியமான நினைவூட்டல்கள் வந்து வழங்கியிருக்காங்க. நாளைக்கு யாரெல்லாம் வந்து நீங்க புத்ராஜயாக்கு போயிட்டு அந்த தேசிய தின கொண்டாட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ முன்கூட்டியே நீங்க அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்ற மாதிரி ஒரு நினைவூட்டல் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. அதுல குறிப்பா வாகனத்தில் போகக்கூடியவர்கள் சரியான முறையான இடத்துல வந்து நீங்க வாகனத்தை நிறுத்திட்டு வாங்க அப்படின்ற நினைவுறுத்தல். அப்புறம் ரொம்ப அதிகமான உங்களுடைய உடைமைகள்லாம் நீங்க எடுத்துட்டு வராதிங்க. இப்போ அந்த புகை மூட்டம் இதன் காரணமாக நீங்க சுவாச கவசம் அணிய மறந்துடாதீங்க. அப்படி முக்கியமான சில நினைவூட்டல்கள் வந்து வழங்கிட்டு இருக்கு. அதே சமயத்தில் இந்த தேசிய தின கொண்டாட்டம் பிறகு அடுத்து வரக்கூடிய மலேசிய தின கொண்டாட்டம் இது பற்றி விவரங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மெருடேகா 360 அப்படின்ற பிரத்யேகமான அகப்பக்கம் இருக்கு, நீங்க அங்க போய் பார்க்கலாம். அடுத்து ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கங்கா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ், அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து. பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01079729199.
2: நல்லிசை வழங்கிட்டு இருக்கோம். இது உங்கள் மின் நல்ல ஃபேம்.

உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடலையும் நம்ம கேடுங்க. தீரா இசையில் நாம பேசிக்கிட்டு இருக்கோம். உங்கள் ஞாயிற்றுக்கிழமை பொழுது இசையின் வாயிலாக இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, இன்றைக்கு 6 மணிக்கு மேல உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு காணொலி பதிவு செய்வோம். அந்த காணொலியில ஒரு கேள்வி கேட்போம், அதற்கு பதிலை சொல்லக்கூடிய, அதை முதலில் பதில் சொல்லக்கூடிய நேயர் அவருடைய விருப்ப பாடல் தான் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்காக இடம்பெற்று வருது. அந்த வகையில் இன்றைக்கு 6 மணிக்கு மேல ஜீவமலர், இவங்க வந்து பினாங்கை சேர்ந்த நேயர், இவங்க கிட்ட நம்ம பேசியிருக்கோம். இவருடைய விருப்ப பாடல் தான் 6 லிருந்து 7 மணி வரைக்கும் உங்களுக்காக இன்றைய தீரா இசை நிகழ்ச்சியில நாம கேட்டு ரசிக்க போறோம். சரி, அப்புறம் உங்க பயணம் எல்லாம் இப்படி போய்கிட்டு இருக்கு, வாரி இறுதி நாட்களோடு விடுமுறை வந்தாலே ஐயா ஜாலி அப்படின்னு எங்கேயாவது வெளியே போயிருவோம். ஆனா அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமா நெரிசலை பார்த்துக்கோங்க. புகை மூட்டமா இருக்கிறதுனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் அதிகமா கவனித்து கொள்ளுங்க அப்படின்னு ஒரு நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்குங்க. சரி, இப்போ கார்த்திக் ஸ்ரீலேகா பாடிய பாடல் அடுத்து வருது, கேட்கலாம்.

தீராசையில் நம்ம பேசிட்டு இருக்கோங்க. சரி, கடந்த வருடம் ஒரு தரவு ஒண்ணு வெளியிடப்பட்டிருக்கின்றது. என்ன சொல்லிருக்காங்கன்னா, மலேசியர்கள்ல குறிப்பா அந்த 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள்ல 15 விழுக்காட்டினர் கடந்த வருடம் கீழே விழுந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான ரொம்ப முக்கியமான ஒரு ஆரோக்கிய தகவல் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா பொதுவாக வந்து 60 வயதிற்கு மேல அல்லது கொஞ்சம் வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க வந்து ரொம்ப பார்த்து நடக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்றது நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா. எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, திடீர்னு அவங்க கீழே விழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு பல காரணங்கள் வந்து இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நடக்கும் பட்சத்தில் அதை ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்ற ஒரு நினைவூட்டலை வந்து உலக சுகாதார நிறுவனம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஏன் இப்படி சொல்லியிருக்காங்கன்னா, சாதாரணமாக கீழே தானே விழுந்திருக்காங்க அப்படிலாம் தாண்டி இதனுடைய சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்ல கீழே விழாம பார்த்துக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கணும், அதுக்கேற்ற மாதிரி பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையை அவங்களுக்கு அமைத்து கொடுக்கணும் அப்படின்ற முக்கியமான வலியுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கு. ஒருவேளை கீழே விழுந்தாலும் அதற்குரிய ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை, ஆரோக்கியம் சார்ந்தோ மருத்துவர் அணுகிறதோ இதெல்லாமே கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்ற ஒரு முக்கியமான நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. உங்களோட பகிர்ந்துகிட்டு அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அடுத்து உன்னிகிருஷ்ணன் ஹரிணி பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம். இது தீராயிசை.

0: மின்னலின் வானொலி நாடகம் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
1: நம்மோட எல்லா சுகதுக்கங்களையும் அந்த கடை பார்த்துருக்கேன். இனி இதை பார்த்துக்க நம்மால முடியாது. இல்ல,
2: உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடப்பா, இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.
3: அழிச்சு வீசும் காத்திலையும் அந்த தாயப்பனாசே சுத்துலையா.
4: ரெட்ட ஜடை, காலில் வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
5: கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை தீதானே.

0: லிங்கம்.
1: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? மைனாப்ஸ் இடியூஷன் அஃபிலியேட் புரோகிராமில் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-1-9-7-1-9.
2: இப்போது நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின் நல்ல ஃபேம்.

தீராசையில் நாம பேசிட்டு இருக்கோங்க. உங்கள் மாலை பொழுது இன்னும் அழகாக்கி கொண்டிருக்கின்றோம் பாடல்கள் வாயிலாக. சரி, இந்த ஒரு விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்குங்க. அதாவது இந்த வருடம் தொடங்கி, அதாவது ஜனவரி தொடங்கி இப்போ ஆகஸ்ட் மாதம் நிறைவுக்கு நம்ம வந்துட்டோம் இல்லையா. இந்த காலகட்டத்தில் 42,000 அதிகமான டெங்கு சம்பவங்கள் வந்து நாடு முழுக்க வந்து பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வந்திருக்கு. இது கடந்த வருடத்தை பார்க்கும்போது, ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த வருடம் கொஞ்சம் கூட அப்படின்னு சொல்றாங்க. அதனால எப்போதுமே இதை பற்றிய விழிப்புணர்வு மக்களிடம் இருக்கணும். குறிப்பா இந்த மாதிரி விடுமுறை நாட்கள்ல நம்ம எப்போதும் வீட்டுக்கு வெளியே முன்புறம் அதிகமா நம்ம கவனமா இருப்போம். ஏன்னா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க, நம்ம அதிகமா போகிற இடம், அதனால எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு அப்படின்னு. ஆனா வீட்டுக்கு பின்பகுதியில வந்து எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கு, அசுத்தமா இருக்கா, நீர் தேக்கங்கள் இருக்கா அப்படின்றத எப்போதுமே உறுதிப்படுத்திக்கணும். ஒரு 10 நிமிடமாவது இதை கொஞ்சம் சரி பார்த்துக்கோங்க. கிடைக்கிற இந்த மாதிரி விடுமுறை நாட்களை இதுல கொஞ்சம் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த மாதிரி டெங்கு சம்பவங்கள் அதிகரிப்பதற்கான காரணமும் இதுதான். அதனால கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நினைவூட்டல் வழங்கப்பட்டிருக்கு. சரி, 6 மணிக்கான செய்திகளுக்கு பிறகு இன்றைக்கு நம்ம நேயர் தேர்வு செய்த பாடல்கள் தான் முழுக்க முழுக்க நம்ம கேட்டு 7 மணி வரைக்கும் ரசிக்க போறோம். பிணைங்க சேர்ந்த ஜீவமலர் நம்மோடு பேசியிருக்காங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சவால்லாம் நம்ம வழங்கியிருக்கோம். என்ன கதை அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா 6 மணிக்கு மேலேயும் தொடர்ந்து கேளுங்க.

வணக்கம். சலாம். மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் மாலை 6 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். ஒற்றுமையை நாட்டின் முக்கிய வலிமையாக கருதி அதனை தொடர்ந்து பாதுகாக்க வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் மக்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளார். சுதந்திரம் என்பது நாட்டின் எதிர்கால பாதையை நாமே தீர்மானிக்கும் உரிமை என்று நினைவுறுத்திய அவர், அது முந்தைய தலைமுறையினரின் தியாகம் என்பதை நினைவில் கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மலாக்கா சட்டமன்றம் கலைக்கப்பட்ட பின்னரே கூட்டணி ஒத்துழைப்பு குறித்து இதர கட்சிகளுடன் அதிகாரப்படியாக விவாதிக்கப்படும் என்று துணை பிரதமரும் அம்னோ தலைவருமான டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர் அமிரி தெரிவித்தார். அந்த பேச்சுகளுக்கு தலைமையேற்கும் பொறுப்பை தாம் மலாக்கா முதலமைச்சர் டதோஸ்ரீ அப்துல் ராவோ யூசோவிடம் ஒப்படைத்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மலாக்கா தேர்தலில் அம்னோ தேசிய கூட்டணியுடன் ஒத்துழைக்கும் என ஆருடங்கள் வலுத்துள்ளதற்கு கருத்துரைத்த டதோஸ்ரீ டாக்டர் அகமது ஜஹீர், எந்த ஒரு முடிவும் உச்சமன்ற கூட்டத்தில் ஆழ விவாதிக்கப்பட்ட பின்னரே அறிவிக்கப்படும் என்றார். பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் உள்ள மருத்துவமனையின் மகப்பேறு பிரிவில் ஏற்பட்ட தீ விபத்தில் 14 பச்சிளம் குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அதிகாரிகள் எண்மர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். பிரதமர் ஷேபா ஷாரிப் அமைத்த 4 கொண்ட குழுவின் தொடக்கக்கட்ட விசாரணை அறிக்கை புதன்கிழமை காலை 6:30 பின்னர் தீ பரவிய சுமார் 2 நிமிடங்களுக்குள் முழு பிரிவும் தீயில் சிக்கியதாக குறிப்பிட்டுள்ளது. கடந்த ஜூன் மாதம் வங்காளதேச பிரதமர் தாரிக் ரஹ்மானின் மலேசியாவுக்கான பயணம் மலேசிய வங்காளதேசத்தின் இருவழி உறவை வலுப்படுத்தியிருப்பதாக வங்காளதேசத்தின் சுகாதார குடும்ப நல அமைச்சர் சர்தார் முகமது சகாடாவுட் ஹொசைன் தெரிவித்தார். நேற்று டாக்காவில் நடைபெற்ற மலேசிய வங்காளதேச வர்த்தக தொழில் மன்றத்தின் ஏற்பாட்டிலான நிகழ்ச்சியில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு கூறினார். விளையாட்டு கார்பந்து. இன்டர் மயாமி மான்ட்ரியல் அணியை 7-1 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி MLS போட்டியில் அபார வெற்றியை பதிவு செய்தது. இந்த ஆட்டத்தில் லியோனல் மெஸ்ஸி தனி ஆட்டக்காரராக 4 கோல்களை அடித்ததுடன் மேலும் 1 கோல் அடிக்க உதவியும் செய்தார். ஜூலை மாதத்துக்கு பிறகு MLS போட்டியில் இன்டர் மயாமி பெற்ற முதல் வெற்றி இதுவாகும். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

உங்கள் மாலை பொழுதில் இந்த பக்கம் மோகன் பேசிக்கிட்டு இருக்கங்க. உங்களுக்கு தெரியும், ஞாயிற்றுக்கிழமைகள்ல நேர், ஆமா, அவங்களுடைய விருப்ப பாடல் முழுக்க முழுக்க அலங்கரிக்கும் அப்படின்னு தெரியும். அதாவது ஒவ்வொரு முறையும் நிகழ்ச்சி முடியும் போது நம்ம மின்னலிஃபம் சமூக வலைத்தளங்கள்ல காணொலி ஒன்று பதிவிட ஒரு கேள்வி கேட்போம். அதற்கு சரியான பதில் முதன் முதல்ல அவங்க பதில் சொல்லக்கூடிய நேர்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு வழங்கப்படுகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு பிணையங்கை சேர்ந்த ஜீவ மலர் சிதம்பரம் இவருடைய விருப்ப பாடல்கள் தான் நாம 7 மணி வரைக்கும் கேட்டு ரசிக்க போறோம். ஒரு பாடல் வந்துட்டோம், பாடலுக்கு பிறகு நம்ம ஜீவ மலர்கிட்டயும் பேசலாம். இணைந்திருங்கள்.

0: ராசிகள் நம்மோடு இன்றைக்கு ஜீவமலர் காத்துட்டு இருக்காங்க. உங்க பிணையங்க சேர்ந்தவங்க. வணக்கம் ஜீவமலர்.
1: வணக்கம்,
0: எப்படி இருக்கீங்க?
1: ரொம்ப நல்லா இருக்கேன்.
0: சரி, கடந்த வாரம் பதிவு செஞ்ச காணொளிக்கு முதலில் பதில் கொடுத்த முதல்ல கமெண்ட் செய்தவர் நீங்க தான். இந்த வாரம் முழுக்க முழுக்க உங்களுடைய பாடல் தேர்வு தான். முதல்ல உங்க மனசு என்ன சொல்லுது சொல்லுங்க.
1: உங்களுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நான் ரொம்ப நாளா இதை நான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். நான் என் ஹஸ்பண்ட கூட சொல்லுவேன், நான் இப்படியாச்சும் நான் பேசியிருந்தோம், நான் பேசணும்னு சொல்லுவேன். அவரு உண்மையிலே சொல்லணும்னா அவருக்கும் நன்றி சொல்றேன். ஏன்னா எனக்கு அவர் ரொம்ப உதவி செஞ்சாரு. எப்படி நான் கட்டுப்படுத்திட்டு
0: அப்படியா? எப்ப காணொலி வரும்? எப்ப பதிவு பண்ணலானா?
1: ஆமா, எப்ப வீடியோ நான் பாத்துக்கிட்டே இருந்தேன். அந்த போன வாரத்தோட அந்த எபிசோட் முடி அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனை எப்ப வீடியோ போடுவீங்கன்னு ரொம்ப எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தேன். பார்த்ததே அந்த ஏன்னா அந்த ஆன்சர் வந்து நான் உண்மையா அந்த டைம்ல எதிர்த்தியா கேட்டேன். அவங்க அந்த எதிர்த்தியா பேசிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னாலே கட்டி நான் போயிட்டு கமெண்ட் பண்ணிட்டேன்.
0: சரி, அதனால இன்றைக்கு உங்ககிட்ட பேசுறதுல ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நிறைய பாடல்கள் எல்லாம் கொடுத்திருக்கீங்க, எல்லாமே எப்படி தேடுனீங்க? இல்ல ரொம்ப பிடிச்ச பாடல்களா இன்றைக்கு நீங்க கொடுத்ததுலாம்?
1: எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் இருக்கு. ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிச்ச பாடல்கள் இருக்கு. அப்புறம் தோழிகள் சம்மந்தப்பட்ட பாடல், அம்மா அப்பா சம்மந்தப்பட்ட பாடல், எல்லா பாட்டுமே அதுல இருக்கு. ஒரு கலவையா இருக்கு.
0: ஒரு கலவையா? நீங்களும் கணவரும் பேசி முடிவு பண்ணி கொடுத்திருக்கீங்க?
1: அப்படின்னு சொல்ல முடியாது. நான் கணவர்கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு உங்களோட நீங்க வெற்றி பெற்றீங்க.

0: முதல் பாடல் என்ன பாடல் கேட்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சொல்லுங்க என்ன பாடல் கணவருக்கு பிடிக்கும்?
1: அடுத்து
0: வரக்கூடிய பாடல நீங்களே அறிவிப்பு செஞ்சீங்களா?
1: அடுத்து அந்த படம் பேர் என்னதுன்னு?
0: அந்த படம் பேர் வந்து
1: எழுதி அனுப்பினேன்.
0: பரவாயில்லங்க, பூவெல்லாம் கேட்டுப்பார்.
1: அடுத்து வர பாடல் வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார் படத்துல இருந்து இரவா பகலா பாட்டு. இந்த பாட்டு வந்து என் ஹஸ்பண்ட்காக நான் டெடிகேட் பண்றேன்.

0: ஈராயசையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. இன்றைக்கு நம்ம நேயர் தேர்வு செய்த பாடல்கள் தான் இந்த நிகழ்ச்சி முழுக்க உங்களுக்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. நம்மோடு ஜீவமலர் சிதம்பரம், பிணையங்க சேர்ந்தவங்க, சொந்த ஊர் எங்க உங்களுக்கு?
1: ஜீவமலர்
0: ஓ அப்படி, அப்ப திருமணமாகி நீங்க அங்க போயிட்டீங்க?
1: ஆமா, திருமணமாகி 12 வருஷமா பிணையங்க இருக்கேன்.
0: நம்ம நிகழ்ச்சியில வந்து ஒவ்வொரு பாடலும் வந்து நீங்க கொடுத்திருக்கீங்க இல்லையா? சரி, அந்த பாடல் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்க போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி வந்து இப்ப நாளைக்கு தேசிய தினம் அப்படின்றதுனால ஒரு சின்ன சவால் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்க உங்களுக்கு.
1: முயற்சி பண்ணுங்க.
0: அந்த பாடல் தொகுப்பை முதல்ல நம்ம கேட்டுடலாம்.

0: சரி, நான்கு பாடல்கள் இருந்ததுல்ல, இதுல எந்தெந்த பாடல்லாம் மலேசியாவில காட்சி அமைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க?
1: முத பாடல் நினைக்கிறேன்,
0: இந்த கண்ணால மியா மியா.
1: ஆமா, கண்ணால மியா மியா.
0: சரி, அந்த பாடல், இன்னொரு பாடல் இருக்கா?
1: இன்னொரு பாடல் எனக்கு தெரியல, ஆனா அந்த பாட்டு கன்ஃபார்ம், முத பாட்டு கன்ஃபார்ம்.
0: இன்னொரு பாடலும் இருக்கு அதுல, அந்த பட்டியல்ல,
1: அந்த இந்த பாட்டுங்களா? அதனது நீதான் தேசிகம், அந்த பாட்டா
0: அப்படின்னு நினைக்கிறீங்க?
1: அப்படி நினைக்கிறேன்.
0: சரி, ஒருவேளை நீங்க நினைக்கிறது சரியா இருந்துச்சுன்னா அது எந்த இடத்துல இருந்திருக்கும் நினைக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல் கேக்கலாம் நினைக்கிறீங்க?
1: என்ன அப்படின்றது
0: அதுவே ரொம்ப அழகா இருக்கு. நீங்க நட்புக்காக கேட்ட அந்த பாடல் வருது, கேட்டலாம்.

0: மாதாந்திர செலவுகள் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன, ஆனால் உங்கள் வருமானம் அதே போல இருக்கிறதா? கூடுதல் வருமானம் பெற விரும்புகிறீர்களா? MyNabs e-tuition affiliate programல் ஏற்கனவே பலர் இணைந்து தங்களின் வருமானத்தை உயர்த்தி வருகின்றனர். இது ஒரு வாய்ப்பு மட்டுமல்ல, உங்கள் வளர்ச்சிக்கான ஒரு புதிய துவக்கம். இந்த ஆண்டு உங்கள் வளர்ச்சிக்கான ஆண்டாக ஆகட்டும். உடனே தொடர்பு கொள்ளுங்கள். 1-0-9-0-7-2-9-1-9. இன்றைய தீராயசை நிகழ்ச்சியில நம்மோடு வந்து ஜீவமலர் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிணைங்க சேர்ந்த நேயர், அவங்களுடைய தொகுப்பு பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நடிகர்னா யாரு ஜீவமலர்?
1: எனக்கு வந்து ரெண்டு நடிகர்கள் பிடிக்கும், கமல்ஹாசன், அஜித் குமார்.
0: ஓ அப்படியா?
1: ஆமா.
0: சரி, அஜித் குமார் பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. சரி, இப்போ அஜித் குமார் வச்சு ஒரு நம்ம ஒரு சவால் கொடுக்கலாம்னு இருக்கோம்.
1: எனக்கு தெரிஞ்ச
0: கேள்வி, அது எப்படி உங்களுக்கு தெரியுமா இல்ல நாங்க கண்டுபிடிக்கிறது? சரி, நாங்க என்னன்னா அஜித் குமார் அவருடைய திரைப்படங்களை வந்து நம்ம ஒளிபரப்ப போறோம். அது என்ன படம் நீங்க கண்டுபிடிக்கணும், ரொம்ப சுலபம் தான்.
1: சரி, நான் இதுக்கு முயற்சி பண்றேன்.
0: சரி, நம்ம முதல் படத்தை பாக்கலாம்.
2: ஐயோ, அம்மா கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி நான் ஒரு படம் பண்ணி ஆகணும், உலகத்துக்கு என்ன நிரூபிச்சு காட்டணும். அது வரைக்கும் உங்களை காத்திருக்க சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. ஆனா ஒரே ஒரு வருஷம் எப்படியாவது ஒரு சான்ஸ் பிடிச்சு படத்தை முடிச்சுட்டு ஓடி வந்துறேன்.
0: என்ன படம் அது?
3: என்னால பாடாம இருக்க முடியாது. அப்படி நான் பாடக்கூடாதுன்னா நீயாவது பாடு.
0: அமர்கலம்
1: நினைச்சாங்க, எனக்கு அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும்.

0: பெற்றோர்களே, உங்க பிள்ளைகளை படிக்க சொன்னா கைபேசி தான் பாக்குறாங்களா? அப்படின்னா அந்த கைபேசியை கல்வி சாதனமாக மாற்றலாம். மைனாப்ஸ் இ டியூஷனில் அனுபவமிக்க ஆசிரியர்கள், குரு AI வழிகாட்டல், புதிர் மற்றும் வார்த்தை விளையாட்டு முறையில் கற்றல் பயிற்சிகள். இப்போது படிப்பு சுமை அல்ல, சுவாரஸ்யம். உங்கள் பிள்ளைகளின் சிறந்த எதிர்காலத்திற்கான சரியான தேர்வு மைனாப்ஸ் இ டியூஷன். தொடர்புக்கு 01 09 7 2 9 1 9. இந்த நிகழ்ச்சியில ஜீவ மலர் கிட்டதான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். பாடல் பட்டியல நமக்காகவே கொடுத்திருக்காங்க, அவங்களுடைய விருப்ப பாடல்கள் தான். பினாங்கை சேர்ந்த நம்முடைய நேயர், இப்போ நாளைக்கு தேசிய தினத்தை நம்ம எல்லாம் கொண்டாட போறோம் இல்லையா? உங்களுக்கு மலேசியால பிடிச்ச ஒரு 3 இடம், இந்த இடத்துக்கு நான் அடிக்கடி போவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா என்ன இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: ஏன்னா
0: சொந்த ஊர் நல்ல தெளிவும் தரப்பியா? சரி,
1: செகண்ட் ஆப்ஷன் வந்து KL ரொம்ப பிடிக்கும். ஏன்னா முன்ன சின்ன வயசுல நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஸ்கூல் லீவ் விட்டாங்கனாலே KL தான்.
0: ஓ, KL பெரியமா வீடு.
1: ஆமா, அம்பாங்கல இருந்தாங்க, கம்பம் பண்றேன். சோ நாங்க எப்பயுமே அங்கதான் போவோம். ஸ்கூல் லீவ்னாலே பெரியமா வீடு. வருஷம் வருஷம் இந்த லீவ், ஆனுவல் லீவ் வந்துச்சுனாலே பெரியமா வீடு தான். அதுவும் இந்த பாண்டா மாசம் லீவ் எல்லாம் வருது இல்ல,
0: இன்னும்
1: ஒரு மாசம்னா ஒரு மாசம் கூட அங்க இருப்போம் நாங்க.
0: அப்படியா?
1: ஆமா, சுத்தி பக்கம் கூட்டிட்டு போவாங்க.
0: சரி, மூன்றாவது என்னன்னு சொல்லுவீங்க?
1: மூணாவது இடம்னா வந்து பிணையே சொல்லிக்கிறேன். ஏன்னா எனக்கு
0: இந்த புக்கே பிடிக்கும், அந்த கிளைமேட் எனக்கு வேணும்.
1: அடுத்து வந்து சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி, தளபதி படத்துல இருந்து அந்த பாட்டோட அந்த அதுல இருக்க படக்காட்சி பிடிக்கும். எஸ்பி பாலசாரோட வாய்ஸ் அண்ட் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த பாடல் அடுத்து வருது, எல்லாருக்கும் பிடிச்ச பாடல் கேக்கலாம்.

0: உங்கள் பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100 709 7219 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். MyNabs eTuition, சிறந்த கற்றல் முறை மற்றும் சிறந்த அடைவு நிலை.
1: தீராயசையில் இன்றைக்கு நம்மோடு ஜீவமலர் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பாடல்கள் தான் இன்றைய ஒரு மணி நேரம் முழுக்க முழுக்க அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றன. ஜீவமலர், நிறைய சுவாரஸ்ய கதைகள்லாம் நம்மோடு பகிர்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பாடல் வரிசையில அப்பாக்காக ஒரு பாடல் கொடுத்திருக்கீங்க.
2: அந்த பாட்டு வந்து நான் எங்க அப்பா எங்க நயனாக்காக நான் கொடுக்கறேன். அவர் பேரு சிதம்பரம். அவர் பேரால இருக்காரு. சோ அவருக்காக நான் அந்த பாட்டு ரொம்ப அந்த பாட்டுல எழுதும் போது எனக்கு அவருக்கு ஒரு பாட்டு கண்டிப்பா கொடுக்கணும்னு எனக்கு மைண்ட்ல இருந்துச்சு. சோ அதனால அந்த பாட்டு நான் கொடுக்கறேன். ஏன்னா
1: அப்பா செல்லமா
2: படத்துல இருக்கிற
1: பொறுப்புகள் இருந்திருக்குமே.
2: என்ன
1: சொல்ல விரும்புறீங்க? நீங்க கொடுத்த பாடல்கள் தான் இன்றைக்கு முழுக்க முழுக்க நம்ம கேட்க போறோம். ரொம்ப அழகான பாடல்கள் நமக்காக தேர்வு பண்ணி கொடுத்திருக்கீங்க. ரொம்ப நன்றி ஜீவமலர். உங்களுக்கு
2: ரொம்ப நன்றி. ஒளிபரப்புறதுக்கு ரொம்ப நன்றி.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

0: சாப்பிட்டா சாப்பிட்டுகிட்டே இருக்க சொல்லுமே.
1: அதுவா
2: கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100-9091 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
3: ரொம்ப கோவமா மௌனமா மட்டும் இருந்திருங்களேன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மின்னல் எஃப்எம்.

இரவு பொழுதில் உங்களை நாங்கள் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். அதனால் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. அப்புறம் பயணத்தில் இருக்கீங்களா? விடுமுறை கால திட்டங்கள் அப்படி போய்கிட்டு இருக்கு. நாளைக்கு தேசிய தின கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறுவதனால சில பேர் வந்து 80,000 அதிகமான மல்லிகிஸ்திரிகள் இதில் திரள்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. நீங்களும் ஒருவேளை யோசிச்சிருக்கலாம், அதனால கொஞ்சம் உங்கள் பயணத்தை திட்டம் போட்டுக் கொள்ளுங்கள். அதே சமயத்தில் சொந்த ஊர்களெலாம் இருக்கக்கூடியவர்கள் இந்த வாரம் முழுக்க அப்படிதான் இருக்கக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா பள்ளி விடுமுறைன்றதுனால நிறைய பேர் நெடுஞ்சாலைகளை பயன்படுத்துவாங்க அப்படின்னு பிளஸ் நெடுஞ்சாலை நிறுவனம் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால இந்த காலகட்டம் எப்படி வந்து வானிலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ உங்கள் பயணத்தை பற்றியும் விவரங்களை பார்த்துக்கோங்க. நாங்களுமே அடிக்கடி நிலவரங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்து மிஸ்டர் ரோமியோ திரைப்படத்திற்காக இடம்பெற்ற பாடல் வருது, கேட்கலாம்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 7 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிரதமர் டத்தோ ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மக்களுக்காக 6 உடனடி நடவடிக்கைகளை அறிவித்தார். அவை எரிபொருள் உதவித்தொகை, பள்ளி பராமரிப்பு, செயற்கை நுண்ணறிவு, சுகாதாரத்துறை இலக்கவிய மயமாக்கல், மின் விலைப்பட்டியல், குறுங்கடன் ஆகியவற்றை உள்ளடக்கியுள்ளன. செப்டம்பர் 1 தொடங்கி செயல்படுத்தப்படும் இவை அனைத்தும் மக்களின் கவலைகளுக்கு தீர்வு காண்பதற்கான அரசாங்கத்தின் நடவடிக்கைகள் என்று அவர் கூறினார். இவ்வளை பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியல செயல்திறனை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட 1 பில்லியன் ரிங்கின் நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பயனடையும் முதல் தொகுதியில் 15 அரசு மருத்துவமனைகளும் இடம்பெற்றுள்ளதாக தொடர்பு அமைச்சர் டத்தோஸ்ரீ ஃபாமி ஃபடில் கூறினார். நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் நிலச்சரிவு பேரிடரை தொடர்ந்து காணாமல் போன மலேசியர்களின் குடும்பத்தினர் அடையாளம் காணும் செயல்முறைக்கு உதவும் வகையில் மரபணு DNA பரிசோதனைக்கு தயாராக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். இதுவரை தொடர்பு கொள்ள முடியாமல் இருப்பவர்களை அடையாளம் காணும் செயல்முறைக்காக அந்த மாதிரிகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்கா தென் கரோலினா மாநிலம் கொலம்பியாவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் காவல்துறை அதிகாரி ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றொரு அதிகாரி காயமடைந்தார். குடும்ப தகராறு தொடர்பான அவசர அழைப்பை தொடர்ந்து காவல்துறையினர் நிகழ்விடத்திற்கு சென்றபோது இந்த துப்பாக்கிச் சூடு நடந்ததாக கொலம்பியா காவல்துறை தலைவர் ஸ்கீப் ஹால்புரூக் தெரிவித்தார். குற்ற பின்னணி கொண்ட 33 வயது சந்தேக நபரும் இந்த சம்பவத்தில் உயிரிழந்தார். ஐரோப்பிய ஒன்றியத்துடனான உறுப்பினர் பேச்சை மீண்டும் தொடங்குவதற்கு ஐஸ்லாந்து மக்கள் வேண்டாம் என்று வாக்களித்துள்ளதாக ஞாயிற்றுக்கிழமை வெளியான இறுதி வாக்கெடுப்பு முடிவுகள் காட்டுகின்றன. இதன் மூலம் செல்வந்த உறுப்பினரை வரவேற்பதில் ஆவலுடன் இருந்த பிரல்சஸுக்கு இது பெரும் பின்னடைவாக அமைந்தது. விளையாட்டு. ஸ்பெயினில் நடைபெற்ற அரகன் கிராண்ட்பிரி பந்தயம் நாட்டின் மோட்டோ 3 பந்தய வீரர் முகமது ஹக்கீம் டேனிஷ் ரம்லி தகுதிச் சுற்றில் 12வது இடத்தை பிடித்தார். 33:29.754 பதிவு செய்த ஹக்கீம் டேனிஷ் மேலும் 4 புள்ளிகளை பெற்றார். இதன் மூலம் அவர் 90 புள்ளிகளுடன் தற்போது ஒட்டுமொத்தமாக 8வது இடத்தில் உள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: தமிழ்நாட்டில் தமிழ் வானொலி நாடகத்தை வழங்குற ஒரே வானொலி நம்ம மின்னல் எஃப்எம் தான். ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 மின்னல் எஃப்எம்மின் வானொலி நாடகம்.
1: அம்மா, என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட முறுக்கு கொண்டு வரதா ப்ராமிஸ் பண்ணிட்டேன். பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் இருக்குதானே?
2: பாபாஸ் முறுக்கு மிக்ஸ் தானே இருக்குப்பா.
3: கேசரி வேணும்னு முதலே நான் சொல்லிட்டேன். பாபாஸ் கேசரி மிக்ஸ் ரெடியா இருக்குல்ல?
2: பாபாஸ் கேசரி மிக்ஸ் செஞ்சு தரேன் கண்ணே. என்னங்க உங்களுக்கு?
4: நண்பர்களை விருந்துக்கு வர சொன்னேன். ஆனா
2: தாராளமா வர சொல்லுங்க. சுவைக்கு சுவையான பாபாஸ் பலகாரம் அவங்க மசாலா பொருளுங்க இருக்கிறப்போ சுறுசுறுப்பு தானே வந்துடும்.
5: மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பல நாடுகளில் பாபாஸ் பொருட்கள் கிடைக்கும். பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
6: தொழுகை நேர அறிவிப்பு.
7: நெருகிலே கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:21. கோலாலம்பூர், புத்ராஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான மக்ரிப் தொழுகை நேரம் 7:21.
8: கல்வி முன்னேற்றத்திற்கு உதவி செய்கிறது MyNabs eTuition AI தொழில்நுட்ப மின் கற்றல் தளம். உங்கள் பிள்ளைகளின் கற்றல் முறையை நேரடியாக கண்காணிக்கலாம். விவரங்களுக்கு 0100709919 என்ற எண்களில் வாட்ஸ்அப் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம்.
9: மின்னல் FM தான் உங்கள் முதல் தேர்வா? இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி.

ராசியில் பேசிக்கிட்டு இருக்கோங்க. இரவு பொழுதில் தொடர்ந்து இசைத்துக் கொண்டிருக்கின்றோம். சரி, ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு மின்னலின் வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற போகுது 7:30. அதிலும் குறிப்பா என்னன்னா, நாளைக்கு தேசிய தினம் அப்படின்றதுனால இன்றைக்கு தேசிய தினம் தொடர்புடைய ஒரு நாடகமா இருக்க போகுது. மருடேகா டீ கடை அப்படின்ற ஒரு தலைப்புல தான் இன்றைய மின்னலின் வானொலி நாடகம் உங்களுக்காக இடம்பெற போகுது. அதனால தொடர்ந்து இணைந்திருங்கள். சங்கர் மகாதேவன் கோபிகா பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

0: மஞ்சுளா, பாபாஸ் மஞ்சள் தூள், மீன் மசாலா, இறைச்சி மசாலா, மிளகா தூள், இப்படி எல்லாத்துலயும் ஒவ்வொரு கிலோ வாங்கி வந்துடு.
1: பாபாஸ் இப்ப ஹாட் அண்ட் ஸ்பைசி மீன் மசாலா, இறைச்சி மசாலா இதுமே விக்கிறாங்க, தெரியல?
0: நல்லா தெரியும். வித்தியாசமான சுவை வேணும்னு நினைச்சா ஹாட் அண்ட் ஸ்பைசி தூள் போட்டா நல்லா இருக்கும்.
1: பாபாஸ் பிரியாணி மசாலையும் இருக்கு, வேகமா சுலபமா பிரியாணியை தயாரிச்சிடலாம்.
2: பாபாஸ் பொருட்கள் மக்களால் மிகவும் விரும்பி பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸ்பைரி டேட் என்று வரை பாதுகாப்பாக பயன்படுத்தலாம் என்பதை பார்த்து வாங்குங்கள்.
3: பாபாஸ் அண்ட் யூ, வாழ்வியல் சுவைகள்.
4: உங்களுக்கு எது பிடிக்கும் அது எங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நம் மின்னல் எஃப்எம்.

சீனிவாஸ் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. தொடர்ந்து தீராயிசையில் இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. மோகன் இந்த பக்கம் பேசிட்டு இருக்க, முதல்ல சொன்ன மாதிரி 7:30 விண்ணலின் வானொலி நாடகம் மெர்டேகா டீ கடை உங்களுக்காக இடம்பெற போகுது. இதற்கடையில் நாளைக்கு தேசிய தினத்தை முன்னிட்டு முழுக்க முழுக்க நம்ம ஒரு பாடல்களை, நம்ம மண்ணி நட்சத்திரங்களுடைய பாடல்களை நாம கேட்டு ரசிக்க போறோம். அதனால தொடர்ந்து மின்னலோடு இணைந்திருங்கள். இப்ப வாங்க ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்கம் பாடிய பாடல் வருது, கேட்கலாம்.

0: நல்ல ஃபேம் இளமை புதுமை இனிமை
1: மின்னலின் வானொலி நாடகம் எழுத்து மலர்விழி சண்முகம் மெர்டேகா டீ கடை.
2: என்னங்க என்ன அங்கே நின்னு கனவு கண்டுகிட்டு இருக்கீங்க? விரு விருன்னு வாங்க, ஆளுங்க வந்து போறாங்க, மணி ஆகுதுல்ல.
3: இந்த கடை நான் வியாபாரம் பார்க்கிற ஒரு இடம் மட்டும் இல்லை, என் மூச்சோட கலந்த ஒரு ஜீவன். என்னோட இளமை, திருமணம், பிள்ளைகள், நண்பர்கள் முதுமேன்னு என் வாழ்க்கையோட எல்லா பக்கங்களையும் பார்த்தது இந்த கடை மட்டும்தான். 1957 இந்த நாடே சுதந்திர காத்த சுவாசிக்கிட்டு இருந்தப்ப என் அப்பாவுக்கு இந்த தோட்டத்துக்கு மக்கள் உருவாக்கி கொடுத்த இந்த கடைக்குள்ள அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு நான் வந்தப்ப எனக்கு வயசு 5. அறுபத்தி 69 ஆச்சு இந்த கடைக்கும் எனக்கும் உள்ள பந்தம். அந்த பந்தம் என்னையோட முடிய போகுதுன்னு நினைச்சா

0: கடவுளே, என்னங்க என்னாச்சு உங்களுக்கு? சீக்கிரம் உள்ள வாங்க, நான் உண்டியா எத்தனை வேலையை பாக்குறது. இந்த பானைய ஒத்தால நான் எப்படிங்க தூக்குறது?
1: சரி சரி, தள்ளு.
2: என்னங்க
0: பண்றது, உங்களுக்கு இருக்கிற கவலை எனக்கு இல்லை நினைக்கிறீங்களா? நான் உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அன்னைக்கு, முத முதல்ல எனக்கு கூட்டிட்டு வந்தது இந்த கடைக்கு தானுங்க.
2: நம்மோட எல்லா சுகதுக்கங்களையும் இந்த கடை பார்த்துருக்குதேன்னு, இனி இதை பார்த்துக்க நம்மளால முடியாது. இல்ல,
0: நமக்கு வயசாயிடுச்சுங்க. பசங்களும் படிச்சு முடிச்சு ஆளுக்கு ஒரு பக்கம், அவங்க வேலையில பாத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் நானும் மட்டும்தான். இன்னும் எத்தனை வயசு வரைக்கும் இந்த கடை வேலைகளை பார்த்துக்க முடியும்? எனக்கும் இப்ப அடிக்கடி உடம்பு சரியில்லாம போயிடுது. நீங்க ஒண்டியா கடையை பார்த்துக்கிட்டு அல்லாடுறது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க.
2: தேனு, நீ என்ன நினைச்சு கவலைப்படுறது எனக்கு புரியாம இல்லை. மனசுதான் அனிச்சத்தை ஏத்துக்க மறுக்குது. அன்னைக்கு சைக்கிள்ல வந்தவங்கள இருந்து இன்னைக்கு கார்ல வந்து போறவங்க வரைக்கும் எத்தனை பேர் இந்த கடை பார்த்துருக்கு. எவ்வளவு நல்லது கெட்டத இந்த மிஞ்சில எல்லாரும் உட்கார்ந்து பேசி இருப்பாங்க. அவ்வளவையே, நீயும் நானுமே நம்ம வாழ்க்கையோட எல்லா முக்கியமான விஷயங்களையும் இங்கதானே பேசி முடிவெடுத்திருப்போம். இனிமே நாம பேசுறதுக்கு, நம்ம கதையை கேட்கறதுக்கு இந்த கடை வாசல் திறக்காதுன்னு நினைச்சாலே.
0: என்னங்க என்ன, நீங்க சின்ன பிள்ளையாட்டம், கண்ணை கசக்கிட்டு நாமளும் ஒத்தாசைக்கு ஆள் கிடைச்சா தொடர்ந்து செய்யலாம்னு தானே நினைச்சோம். ஆனா நாம எதிர்பார்த்த மாதிரி ஆளுங்க நம்மளுக்கு கிடைக்கல. அப்படியே கிடைச்சாலும் அவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பெரிய சம்பளத்தை கொடுக்கவும் நம்மளால முடியல.
2: நாம எங்க லாபத்துக்கு வியாபாரம் பண்ணலையே தேனு.
0: இதையேதான் நம்ம பசங்களும் கேக்குறாங்க. லாபத்தை எதிர்பார்க்காம உங்க ஆத்ம திருப்திக்கு நடத்துற கடை தானே இதுன்னு முடியலன்னா விட்டுருங்க. எதுக்கு வேலைக்கு ஆள் எடுத்துக்கிட்டு தேவையில்லாம நாங்க மேற்கொண்டு காசு வெளியாகணும்னு கேக்குறாங்க.
2: அதான் நான் பேசினாதான் விதண்டாவதான் பண்ணுவாங்கன்னு உன்ன பேச சொன்ன. நீ என்னடானா, உன் பிள்ளைங்க சொன்னதுக்கெல்லாம் தலையாடிட்டு வந்துட்ட. கடைசியில இப்ப உனங்க ஒரே புடியா கடைய சாத்த சொல்லிட்டானுங்க.
0: இங்க பாருங்க, சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. வேணும்னா நீங்களே பெரியவங்க பேசிங்க. பாருங்க, புலம்புனது போதும். சீக்கிரம் அந்த நாலு பாத்திரங்களை எடுத்து நல்லா கழுவி வைங்க. எப்போ இந்த நேரத்துக்கு அமினாமா, ஆத்தவங்கண்ண, நண்டு எல்லாரும் வந்துருவாங்க. என்னது இன்னைக்கு யாரையும் காணோம்? என்னங்க, கழுவிட்டீங்களா?
2: ஆ, கழுவிட்டேன். டீ ரெடியாச்சா?
0: ஆ, ரெடி. வந்து எடுத்துட்டு போங்க.
2: தம்ளர் வாங்கணுமே, எங்க?
0: அங்கதாங்க இருக்கு. நல்லா கண்ணை திறந்து பாருங்க.
3: என்ன தேன்மொழி, புருஷனும் பொண்டாட்டியுமா பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க?
0: வாங்கம்மா, இன்னைக்கு என்ன நாள்னு தெரியும் தானே? இங்க எவ்வளவு வேலை கிடக்கு. எப்பவும் இந்த நாள்ல முத ஆள வந்து நிக்கிற நீங்களே இன்னைக்கு இவ்வளவு லேட்டு.
3: நான் சொல்றத எங்க என் பேர பிள்ளைங்க கேக்குதுங்க? சொல்ல சொல்ல கேட்காம என்ன, அவங்க ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிடுச்சுங்க.
0: ஸ்கூலுக்கா?
2: எதுக்குமா?
3: தேசிய தின கொண்டாட்டத்துக்காக அவங்க ஸ்கூல்ல நிறைய விளையாட்டு போட்டு வச்சிருந்தாங்க.
2: அங்க நீங்க போய் என்ன செஞ்சீங்க, விளையாண்டீங்களா?
3: என்னடா கிண்டலா.
0: மா இந்தாங்க, குடிச்சு பாருங்க, எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்க.
3: உங்க கடை டீ என்னைக்கு நல்லா இல்லாம இருந்துருக்கு. அப்பா
0: பாத்துமா, பாத்து, சூடா இருக்கு.
4: சூடா இருந்தா ரெண்டு ஐஸ் கட்டி போட்டு கொடுங்க.
2: வாப்பா, உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? நீ எத்தனை மணிக்கு வர?
4: ஒரு முக்கியமான மீட்டிங்னா, அதுவும் இவ்வளவு காலையிலயே.
2: அப்படியே
4: தெரியுது.
2: பேச்ச குறைச்சுக்கிட்டு சட்டுப்பட்டு வேலையை பாருப்பா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆளுங்க நிறைஞ்சிடுவாங்க.
1: நாதன் கடை டீனா சும்மாவா? அதுவும் இங்க பேரணிக்கு வரங்க எல்லாருக்கும் தெரியுமே. வெரிடேக்கா அன்னைக்கு உங்க கடை டீ எல்லாருக்கும் ஃப்ரீனே.
4: அண்ணா இது என்ன தமிழர் புதுசா இருக்கு? அதுவும் உங்க கடை பேர் அச்சடிச்சிருக்கு.
1: 69 ஆண்டு மெரிடேக்கா கொண்டாட்டத்தோட ஸ்பெஷலானே
2: இல்ல அது என் கடையோட மூடு விழா ஸ்பெஷல்.
3: மூடு விழாவா? என்ன தேனு நாதன் என்ன சொல்லுது?
0: ஆமாமா, என்னையோட நாங்க இந்த கடையை மொத்தமா சாத்துறோம்.
2: எந்த நாள்ல என் அப்பா இந்த கடையை ஆரம்பிச்சாரோ அதே நாள்ல நான் இந்த கடையோட சகாப்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டுட்டு வரேன்.
4: எப்பா
3: எண்பத்தஞ்சு வயசு கழுவி நானே ஓடுற பாம்ப மிதிப்பேன், நீ என்னமோ இதுக்கெல்லாம் ஒரு வயசுன்னு பேசிட்டு இருக்க.
0: மனசு வழுக்க தயாரா இருந்தாலும் உடம்பும் ஒத்துழைக்கணும் இல்லம்மா. அடுத்த மாசம் இளைய பொண்டாட்டிக்கு குழந்தை பிறந்துடும். என்ன அவன் வீட்டுக்கு வர சொல்லிக்கிட்டு இருக்கான், நான் அங்க போயிட்டா அப்புறம் இவரு உண்டிதான். ஒத்தாசைக்கு ஆள் இல்லாம இவரு மட்டும் தனியா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க.
2: பசங்ககிட்ட சொல்லி கடைக்கு வேலைக்கு ஆள் பார்க்க சொன்னா கடையை மூடுங்க, ஓய்வெடுங்க, வந்து எங்க கூட இருங்கன்னு தகராறு பண்றானுங்க.
4: உங்க வேலையெல்லாம் முடிகிற வரைக்கும் கடையை மூடிட்டு அப்புறம் வேலைக்கு ஆளை பார்த்துட்டு திறந்துடலாமே.
1: இப்படி சொல்லி நண்டே, இந்த கடை நம்ம தோட்டத்தோட அடையாளம். இது இல்லாம இந்த இடமே வெறிச்சோடி போயிடாதா? உங்க கடை டீக்காக காத்திருக்கிற கூட்டம் இருக்குன்னு இங்கிலீஷ் சேர்த்துதான் சொல்றேன்.
4: அதுவும் எனக்கு விவரம் தெரிஞ்சு இப்போ வரைக்கும் அதே ஒரு வழி தான் உங்க கடை டீ. இந்த விலைக்கு இவ்வளவு ருசியான டீ எங்க கிடைக்கும் சொல்லுங்க?
3: என் பையன் கல்யாணத்துக்கே உன் கடை டீயும் இட்லியும் தானப்பா. கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம் கேட்டு கேட்டு குடிச்சாங்கல்ல.
1: ஊரு கதை, உலக கதை, நாட்டு நடப்பு, சொந்த கதை, சோக கதைன்னு எத்தனை கதைகளை இங்க வரவங்க மணிக்கணக்கா உட்காந்து பேசிட்டு போயிருப்பாங்கண்ண.
4: பலருக்கும் உங்க கடை தான் தாய் வீடு. நீங்களும் அக்காவும் கலக்கி தர தண்ணிய குடிச்சிட்டு நாங்களும் கூட்டாளியும் மனசு விட்டு பேசிக்கிட்டு நீங்க சொல்ற அறிவுரைய கேட்டுட்டு மனசுள்ள பாரம் எங்கதான் போகுதுன்னு தெரியாது. இன்னைக்கு இந்த கடை இல்லனா நாங்களாம் எங்க போவோம்?
3: நாதன் நான் சொல்றத கேளுப்பா. நான் வேணும்னா உனக்கு தினமும் வந்து உதவி செய்யறேன். இது உங்க அப்பா கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு உருவாக்கின கடைப்பா. இதோட அடையாளத்தை அழிச்சிடாதப்பா.

0: நம்ம ஊர் காரு மாதிரி இல்லையே.
1: ஆளே நம்ம ஊர் ஆள் இல்லப்பா.
0: வாங்க வாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? டீயா காஃபியா? இன்னைக்கு நம்ம கடையில ரெண்டுமே ஃப்ரீ. என்ன வேணும் உங்களுக்கு?
2: போதுண்டா, நிறுத்து.
0: ஒரு தோளோங் தான்.
3: வணக்கம்.
4: ஆ வணக்கம், உட்காருங்கப்பா. என்ன குடிக்கிறீங்க?
3: ஒரு டீ கொடுங்க. டீ?
5: அம்மா, நீ யாருப்பா? நான் உன்ன இதுக்கு முன்னாடி இங்க பார்த்ததே இல்லையே.
3: நான் இங்க உள்ள ஆளு இல்ல பாட்டி, கேரள இருந்து வந்திருக்கேன்.
0: அடேங்கப்பா, நம்ம அண்ணா கடை அது வரைக்கும் ஃபேமஸ் ஆச்சா?
3: இனிமேல் தான் ஃபேமஸ் ஆக போகுது, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன்.
1: அதுக்காக தானா? நீங்க யாருப்பா?
3: என் பேர் வினோத், ஆர்டிஎம் செய்தி பிரிவுல இருந்து வந்திருக்கேன். மெரிட்டிகா சிறப்பு தொகுப்புக்காக சில இடங்களை பத்தி விசாரிச்சுக்கிட்டு இருந்தப்ப என்னோட ஒர்க்கிங் கொலீக் ஒருத்தர் இந்த டீ கடையை பத்தியும் இந்த எஸ்டேட்ல மூவின மக்களும் கலந்து இருக்காங்கன்னு, குறிப்பா எல்லாருமே நல்ல தமிழ் பேசுவாங்கன்னு சொன்னாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு இங்க பார்த்தப்பதான் தெரியுது.
0: அப்ப நீங்க எங்களை இன்டர்வியூ எடுக்க வந்திருக்கீங்களா?
3: ஆமாண்ண.
5: இன்னைக்கு எங்க தோட்டமும் எங்க நாதனோட மெரிட்டிகா டீ கடையும் உங்க செய்தியில பிரபலமா போகும்னு சொல்லுங்க
3: சார். இந்த கடை எப்ப ஆரம்பிச்சீங்க? அதுல குறிப்பா ஏன் மெரிட்டிகா டீ கடைன்னு பேர் வச்சீங்க? கொஞ்சம் சொல்ல முடியுமா?
6: இத நான் ஆரம்பிக்கல தம்பி, ஆரம்பிச்சது என்னுடைய அப்பா. இந்த நாடு சுதந்திரம் அடைஞ்ச அன்னைக்கு அவரு இந்த கடைக்கு உயிர் கொடுத்தாரு, அதனாலதான் இந்த கடைக்கு அந்த பேர்.
5: இப்படி சாதாரணமா சொன்னா எப்படினாதே? இங்க பார்ப்பா, இந்த கடையை ஆரம்பிக்கும் போது இவன் சின்ன பையன், பெருசா ஒண்ணும் விவரம் தெரியாது. இந்த கடை இங்க உருவானதுக்கு ஒரு பெரிய கதையே இருக்கு.
0: இதுவரைக்கும் எங்க கிட்ட நீங்க சொன்னதே இல்ல,
5: யாரும் கேட்டதே இல்லையப்பா.
3: நீங்க சொல்லுங்க பாட்டி.
5: இவனோட அப்பா சண்முகம் ஒரு சுதந்திர போராட்டவாதி. அப்ப நம்ம நாடு வெள்ளக்காரவங்க ஆட்சியில இருந்த காலம். தோட்டத்துல வேலை செஞ்சா மக்களோட வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கஷ்டம். காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் உழைச்சாலும் எங்க உழைப்புக்கு ஏத்த கூலி கிடைக்காது. அதை எடுத்து கேட்டா அவ்வளவுதான், எங்களை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவான் அந்த துறை. நடந்த கொடுமையெல்லாம் பார்த்துக்கிட்டு இந்த எஸ்டேட்ல கங்கணியா இருந்த சண்முக அண்ணனால பேசாம இருக்க முடியல. எங்களுக்காக துறையை ஏத்து குரல் கொடுத்தாரு.
0: அப்படியா?
5: அவருக்கு துணையா என் வீட்டுக்காரரும் இன்னும் கொஞ்சம் பேரும் ஒன்னு சேர்ந்தாங்க. மக்களுக்கு நியாயமான கூலி கிடைக்கணும், அவங்க அடிமை மாதிரி நடத்தப்படக்கூடாது, அவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கைய கிடைக்கணும்னு போராடுனாங்க. அதுக்காக அவங்க பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அடி ஓத மிரட்டல் எதுக்கும் பயப்படாம மக்களுக்காக துணிஞ்சு நின்னாங்க.
6: 1956 என் அப்பாவும் அவரோட கூட்டாளிகளும் சேர்ந்து தோட்ட தொழிலாளர்களை எல்லாம் ஒண்ணு திரட்டி விடுதலைக்காக பெரிய அளவுல ஒரு போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்தை கலைக்க துப்பாக்கி சூடு நடந்தப்ப.
1: துப்பாக்கி சூடா?
6: அப்பாவோட காலில் குண்டுபட்டு அந்த காலை எடுக்க வேண்டிய சூழல் வந்துடுச்சான்.
1: ஐயோ,
6: என்ன செய்யறதுன்னு தெரியாம எங்க குடும்பமே ஸ்தம்பிச்சு போய் நின்னப்ப என் அப்பா எந்த தோட்ட மக்களுக்காக போராடினாரோ அந்த மக்களே என் குடும்பத்துக்கு பக்க பலமா வந்து நின்னாங்க. எங்க குடும்பம் மொத்தமா விழுந்துடாம கை கொடுத்து உதவினாங்க.
5: என்னதான் ஊரே கூடி உதவி செஞ்சாலும் சண்முக அண்ணனுக்கு மற்றவங்க தயவுல வாடுறதுல கொஞ்சமும் விருப்பம் இல்லை. ஒரு கால் இல்லைன்னா என்ன, உடம்புல இன்னும் வலுவும் தன்னம்பிக்கையும் இருக்குன்னு சொல்லி சொந்தமா ஏதாவது தொழில் செய்யணும்னு முடிவு பண்ணார்.
6: அந்த காலத்துல டிஎஸ்டேட்ல வேலை பார்த்த எங்க சொந்தக்காரங்க எங்களை பார்க்க வரும்போதெல்லாம் கொஞ்சம் தேயிலை தூள் கொண்டு வருவாங்க. அந்த தேயிலையை போட்டு டீ குடிக்கிறப்ப அதோட மனமும் சுவையும் என் அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த ஒரு கப் டீ தான் பின்னாடி எங்களோட வாழ்க்கையே மாத்த போகுதுன்னு அப்ப எங்க யாருக்குமே தெரியாது. குடும்பத்தை காப்பாத்த ஏதாவது ஒரு தொழில் செய்யணும்னு நினைச்சப்ப என் அப்பாவுக்கு கை கொடுத்தது என் சொந்தக்காரங்க கொடுத்துட்டு போன அந்த டீ தூள் தான். இன்னும் இந்த கடையில அதே தூள் தான். என்ன இப்ப இது என்னோட சொந்த ரெசிபி.
5: அது மட்டுமா? இந்த கடைக்கான அஸ்திவாரத்தை போட்டு கொடுத்தது யாருன்னு தெரியுமாப்பா?
3: யாருன்னு சொல்லுங்க பாட்டி.
5: இதோ இந்த ஆத்தமோட அப்பா தான். அவர் தான் இந்த எஸ்டேட்டோட துக்காங்கையு. முதல்ல ஒரு சின்ன ஒட்டு கடைய சண்முக அண்ணனுக்கு கட்டி கொடுத்தாரு.
4: அதுக்கு உரிய செலவுகளை இந்த தோட்ட மக்களே ஏத்துக்கிட்டாங்கன்னு என் மாமனார் சொல்லியிருக்காருப்பா.
0: மக்கள் விடுதலைக்காக போராடினவரு, அவர் ஆசைப்பட்டபடி இந்த நாட்டுக்கு மிரடக்கா கிடைச்சப்ப அது எப்படி கொண்டாடி இருப்பாருன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அன்னைக்கு அவரு தொடங்கி வச்ச இந்த இலவச டீ தான் இப்ப அண்ணன் செஞ்சுக்கிட்டு இருக்காரு.
1: இலவச டீயா? ஆமா மீனோ, அன்பு மட்டுமே அடிப்படையா கொண்டு உருவாக்கின கடை இது. இன்னைக்கு வரைக்கும் பசின்னு வந்து நிக்கிறவங்களுக்கு இல்லன்னு இவங்க ரெண்டு பேரும் சொன்னதே இல்லை. சாப்பாடு முடிஞ்சிட்டாலும் புருஷனு பொண்டாட்டிய சேர்ந்து நம்ம கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே கொஞ்ச நேரத்துல சமைச்சு பரிமாறிடுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் இந்த டீ கடை இந்த சுற்று வட்டாரத்திலேயே பேரோடும் புகழோடும் இருக்கு.
0: அது எல்லாமே இன்னையோட முடிஞ்சு.
3: புரியல, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க?
0: இந்த கடையை நிரந்தரமா சாத்த முடிவு பண்ணிட்டார் அண்ணன்.
3: சார், ஏன் சார், ஏன் இந்த முடிவு?
6: எங்களுக்கு அடுத்து இதை வழிநடத்த யாரும் இல்லப்பா. அதான்.
3: ஐயோ வேண்டாம் சார், இன்னைக்கு தான் முத முதல்ல இந்த கடைக்கு வந்தேன். ஆனால் வந்ததுமே ஏதோ ஒரு இனம் புரியாத ஈர்ப்பு இந்த கடை மேலே. ப்ளீஸ் சாத்தாதீங்க சார்.
4: அது கொஞ்சம் கஷ்டம்பா, முடிவு பண்ணிட்டோம்.
3: அண்டி மாற்றிக்கலாம்ல அண்டி, ப்ளீஸ்.
6: ஆசை இருக்குதான்ப்பா, ஆனால் உடம்புல தெம்பு இல்லையே. என் அப்பாவுக்கு அடுத்து நான் இந்த கடையை எடுத்து நடத்தினேன். எனக்கு அடுத்து இதை எடுத்து நடத்த என் பசங்க தயாரா இல்லையே. அவங்க அவங்களுக்கு பிடிச்ச படிப்பை படிச்சு வாழ்க்கையில நல்லபடி செட்டில் ஆயிட்டாங்க. அவங்கள வற்புறுத்தி இதை எடுத்து நடத்த சொல்லவோ இல்ல மத்தவங்கிட்ட குத்தகைக்கு கொடுத்து அவங்க இதை சரியா நடத்தலைன்னா என் அப்பா உருவாக்கி வச்சிருக்கிற இந்த பேரு கட்டு போயிடும். அதான் மொத்தமா மூடிடலாம்னு முடிவு பண்ணிட்டோம்.
3: அங்கிள், இல்லைன்னா வேலைக்கு ஆள் எடுத்துக்கங்க, உங்க பிரச்சனை தீந்துடும்ல.
4: தெரியுமாப்பா, இந்த கடையில ஒரு டீயோட விலையே ஒரு வள்ளிதான். சாப்பாடு வேலை 6 வெள்ளியை தாண்டி போனதே இல்லை. 69 வருஷமா பசின்னு வரவங்களோட பசியை தீக்க மட்டும்தான் நாங்கள் இங்கே வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் ஆள் வச்சு வேலை செய்கிறதுக்கு நமக்கு வசதி படாதுப்பா.
3: இங்கே வரும்போது எவ்வளோ சந்தோஷமாக வந்தனோ, போகும்போது அதை விட பல மடங்கு மனசு வருத்தத்தோடு தான் போகிறேன்.
6: இந்த மேசை நாக்காளிங்க எல்லாத்தையும் நம்ம எஸ்டேட் நூலகத்தில் கொடுத்துடலாம். பசங்க உட்காந்து படிக்க வசதியாக இருக்கும். அப்புறம் இந்த குவள மங்க எல்லாத்தையும் ஸ்கூல் கண்டெண்டுக்கு கொடுத்துடுவோமா?
0: அண்ணா நான் சொல்கிறத கேளுங்க. நான் வேணும்னா தினமும் வேலை முடிஞ்சு உங்களுக்கு உதவியாக இருக்கட்டா?
4: வேண்டாப்பா, நான் சொல்கிறத கேளு. நீ கிளம்பு. கிளம்பு, நாங்கள் கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து இருந்துட்டு கிளம்புறோம். நாளைக்கு லாரி எடுத்து வந்து இந்த பொருளுங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் அவர் சொன்ன மாதிரி கொடுத்துருங்க. போங்க.
0: சரிங்க.
6: அண்டு அப்புறம் இன்னொரு விஷயம், உனக்கும் ஆத்தவனுக்கும் நேரம் இருக்கும்போது இந்த பேர் பழைய கழட்டி வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருங்க.
0: சரிங்கண்ணா, நான் கிளம்புறேன்.
6: சரி நண்டு, பார்த்துப்போம்.
4: என்னங்க இந்தாங்க?
6: என்ன தேனு?
4: கருப்பட்டி காஃபி.
6: தேனு இங்க உட்கார்.
4: நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எனக்கு தெரியும்.
6: நீ என்ன நினைக்கிற?
4: மனசு கேக்கலதான், ஆனா பசங்க கிட்ட வரதா சொல்லிட்டோமே.
6: என் அப்பா அம்மா என்னை விட்டுட்டு போனப்ப கூட எனக்கு அந்த கடை தான் ஆறுதலா இருந்துச்சு. இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல இருக்கிற எந்த குறை இருந்தாலும் இங்க இப்படி வந்து உட்கார்ந்து மனசுக்குள்ள அவங்கள நினைச்சு சொல்லும் போது என் பிரச்சனைக்கான தீர்வு எனக்கு கிடைக்காம போனதே இல்லை. தேன்னு என் மனசுல இருந்த பாரம் குறையாமலும் இருந்தது இல்லை.
4: உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நாமளே பாத்துக்கலாம், முடியலனா அப்புறம் யோசிக்கலாம். அதான் நண்டு ஆத்தோம் அமீனாமா எல்லாம் நமக்கு உதவி செய்யறதா சொல்லிருக்காங்கல்ல.
6: நம்ம தேவைக்காக மத்தவங்களை கஷ்டப்படுத்துறது எந்த வகையான நியாயம் சொல்லு.
0: அத்தோ ஏன்டா இப்படி இருக்க?
1: இல்லடா, நம்ம ஓடி பிடிச்சி விளையாடுன கடடா இது. அமினா ஆண்டி சொன்ன மாதிரி சண்முக அங்கிளுக்கு என் அப்பா தான் அந்த கடையை கட்டி கொடுத்தாரு. சாதாரண ஒரு ஒட்டுக்கடையா இருந்ததுல இருந்து இன்னைக்கு 40-50 பேர் உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு பெருசாகி இருக்கு நண்டே. அதோட ஒவ்வொரு வளர்ச்சியும் நாமும் கூடவே இருந்து பார்த்துருக்குறோம்.
0: அத்தம் நீயாவது எப்பயாவது ஒரு தடவை தான் இந்த கடைக்கு வருவேன். ஆனால் நான் எங்கள் அம்மா இறந்த பிறகு எனக்கு 3 வேளை சோறு போட்டது தேன்மொழி அக்கா தான். அதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது என் மனசு எவ்வளோ வேதனையாக இருக்கும் தெரியுமா?
1: எவ்வளவு அழகான நினைவுகள். இப்பவும் மறக்க முடியாத நம்ம நண்பர்களோட முகம்.
0: உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் அமுதுவள்ளியை மறந்துட்டியா? அவளை சைட் எடுக்கவேனே நீ அங்க போய் உட்காந்துருப்பல்ல.
1: அவளை மறக்க முடியுமா நண்டே? என்ன மஞ்சள் பூசி அவளோட முகம், இரட்டை ஜடை, கால்ல வெள்ளி கொலுசு, அவ ஜல்லு ஜல்லுன்னு நடந்து வரும்போது
0: பின்னாடி உன் பொண்டாட்டி மேலே நீ நடந்து
1: வருவாடுத்துற.
0: இது தாண்டா இப்ப முக்கியமான சீனும்
1: என்ற நண்டு இவ்வளவு அழகான விஷயத்த நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க, நீ குறுக்கு பூந்து எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்ட.
0: உன்னோட ஒன் சைட் லவ் அமுது வழிய கல்யாணம் பண்ணி 40 வருஷம் ஆச்சு.
1: இப்போ ஏதாவது கொலுசு சத்தம் கேட்டா மனசுல அவளை நினைக்கிறது உண்டு. ஒரு நல்ல தோழியா, நீ கதை கட்டி விட்டுடாத.
0: ஏண்டா அவளை நினைச்சு இந்த வெள்ள முகத்துல கழுத்து தெரியாத அளவுக்கு தேவதாஸ் மாதிரி தாடிய வளர்த்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தது மறந்துட்டியா?
1: அதை விடுடா. ஜப்பாரு, பீட்ரு, வேலு, நானு, கருப்பியா, பக்கத்து விட்டு பயணிங்க எல்லாம் பந்து விளையாண்டுட்டு அங்க போய் தண்ணி குடிக்க உக்காந்தா நம்ம நாத அண்ணன் சூப்பரா ஒரு கருப்பு கோப்பி கலக்கி கொடுப்பாரு பாரு.
0: லேசா இஞ்சி ஏலக்காவையும் தட்டி போட்டு சும்மா கம்ம கமனு வாசனையும் இருக்க முடியல அந்த கோப்பி, கூடவே அந்த குண்டு ரொட்டி கோப்பில அது முக்கி எடுத்து வாயில வச்சா சும்மா கரக்கு முறக்குன்ட்டு அந்த இனிப்பும் காப்பியும் கசப்பும் அட அட அட அட ருசி ருசி ருசி.
1: நீ சொல்லும் போதே நாக்குல எச்சி ஊறுது. நண்டே உனக்கு நினைப்பு இருக்கா இல்லையான்னு தெரியல, இப்போ நமக்கு இங்க லைப்ரரி இருக்கிற மாதிரி அப்போ இல்லல்ல கணக்கு பாடத்துல ரொம்ப வீக்கா இருக்கிற பசங்களுக்கு நான் அந்த கடையில உட்காந்துதான் படிச்சு கொடுத்தேன். ஆமா, நாதன் அண்ணனும் சரி அவரோட அப்பாவும் சரி முடியாதுன்னு ஒரு வார்த்தையும் சொல்லலையே.
0: அது மட்டுமா, கோயில் திருவிழாவா இருக்கட்டும், நல்லது கெட்டது நடக்கிற வீடாவா இருக்கட்டும், எல்லாமே நம்ம நாதான கடை டீ தானே?
6: இல்லையா?
1: நண்டு இதுல என்ன பியூட்டினா, செம்மன் ரோட்ல இருந்து தார் ரோடா மாதிரி சைக்கிள் பஸ் எல்லாம் மாயமா போய் லக்ஸரி காரு லக்ஸரி பைக்குன்னு நாடு வளர்ச்சி அடைஞ்சே போயிட்டு இருக்கு. காய்கறி ஆகட்டும், செலவு ஜாம பொருட்கள் ஆகட்டும், விலை தாறு மரம் ஏறிக்கிட்டு இருக்கு. ஆனா இந்த ரெண்டு புருஷன் பொண்டாட்டிங்க 10 வருஷம் முன்னாடி உள்ள விலையிலேயே இன்னமும் வித்துக்கிட்டு இருக்காங்க.
0: நாத அண்ணனுக்கு ஏத்த ஜோடி தேனாக்கா தான். அவங்க ரெண்டு பேரும் மனசு யாருக்கு வரும்
1: அத சொல்லு.
0: இதெல்லாம் இனி நம்ம நினைச்சு மட்டும்தான் பார்க்க முடியும்.
1: ஆமா நண்டு.
0: என்ன திடீர்னு நம்மளுக்கு நோட்டிபிகேஷன் வருது?
1: அட ஆமா, அதுவும் நம்ம ரெண்டு பேர்லயும் வருது. வினோத்
3: மர்டிகா டீ கடை 69 ஆண்டுகால ஒரு சகாப்தம் இன்று முடிவுக்கு வருகிறதா? ஜெலுத்தோங் எஸ்டேட்டின் அடையாளங்களில் ஒன்றாக தலைமுறைகளை கடந்து நிற்கும் மொர்டேகா டீ கடை தொடர்ந்து நடத்தி செல்ல ஆள் இல்லாத காரணத்தால் தனது 69 ஆண்டுகால பயணத்தை முடித்துக் கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது.
0: அத்தம் முழுசா 1 மணி நேரம் கூட இந்த பையன் நம்ம கூட உட்காந்து பேசல. ஆனா நம்மளோட நினைவுகளை ஒரு வீடியோல இவ்வளவு அழகா சந்தையா செஞ்சு பண்ணிருக்காரு பத்தியா?
1: அதுவே நண்டு, கீழே மக்களோட கமெண்ட்ஸ் பாரு, வியூஸ் பாட்டு ஏறிக்கிட்டே போகுது. எல்லாரும் கடையை சாத்தாதீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்காங்க.
3: 69 ஆண்டுகளாக எத்தனையோ விடியல்களை பார்த்த இந்த மொர்டிகா டீ கடைக்கு நாளை விடியல் கடைசி விடியலாக கூடாது. ஒரு கடை மூடப்பட்டால் இன்னொரு கடையை திறந்து விடலாம், ஆனால் ஒரு வரலாறு மூடப்பட்டால் அதை மீண்டும் திறப்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதனால் இந்த மொர்டிகா டீ கடை மூடப்படக்கூடாது என்பதே இங்குள்ள மக்களின் விருப்பம், நமது விருப்பமும் கூட. நாளை பிறக்க போகும் புதிய விடியல் இந்த கடையின் முடிவாக இல்லாமல் ஒரு புதிய தொடக்கமாக அமையட்டும். அதே பழைய நினைவுகளோடு, புதிய மாற்றத்தோடு, புதிய தோற்றத்தோடு மொர்டிகா டீ கடை மீண்டும் எழுந்து நிற்கும் என்ற நம்பிக்கையோடு நான் உங்கள் வினோத்.

0: வணக்கம் வினோத்.
1: வணக்கம் ஆண்டி.
0: சொல்லுப்பா.
1: ஆண்டி,
0: என்னப்பா சொல்ற? நிஜமாவா?
1: நிஜமாதான் ஆண்டி. அத்தான் அங்கள்ட்ட சொல்லி இருக்கேன், நீங்களும் அங்கிளும் சேர்ந்தே மக்களோட கமெண்ட்ஸ் படிங்க. மக்களோட ஒருமித்த குரல் மெர்டேக்கா டீ கடையோட அத்தியாயம் முடிய கூடாது.
2: வாவ், இதுதான் நம்ம பழைய மெர்டேக்கா டீ கடையா? நம்பவே முடியல.
3: வேணும்னா
4: சொல்லுப்பா, உன்ன புதுசா மாத்திடுறேன்.
5: அப்படியே இருந்துக்கிறேன்.
4: இன்னொரு தடவை என்ன பாட்டின்னு சொன்ன?
3: பாட்டிய பாட்டின்னு கூப்பிடாம எப்படி கூப்பிடுறது
2: உங்களை?
3: அதுக்கு ஆண்டினே கூட்டு
4: போயிடுவேன். ரெண்டு பேரும் இருக்கடா உங்களுக்கு இருக்கு.
0: இதுவரைக்கும் எங்களுக்கு சொந்தமா இருந்த கடைய ஒரே வீடியோல நம்ம மக்களுக்கு சொந்தமான கடையா மாத்திட்டாரு. கடைய வழி நடத்துறதுக்கான தொகைய மக்கள் தாராங்க. இங்க வரவங்களுக்கு வயிறு நிரப்ப உணவை நாம தரோம்.
4: எப்பவும் இந்த கடையும் இந்த கடையோட நோக்கமும் மேலோங்கே இருக்கணும்.
0: ஆமாமா.
3: அது எப்படி மாறும்? நாத என்ன கடை தான் புதுசு, ஆனா ருசியோ அதே பழசு.
6: நம்ம வேறும் வரலாறும் என்னைக்குமே மாறக்கூடாது. நான் எதிர்பார்க்கல. இன்னைக்கு என் பிள்ளைங்களும் அவங்க குடும்பத்தோட வந்திருக்காங்க. இந்த வருஷம் மெர்டேக்கா எங்களோட சோகங்களுக்கும் மெர்டேக்கா தான்.
1: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1957 நாட்டின் சுதந்திரத்தோடு பிறந்த ஒரு சின்ன டீ கடை 69 ஆண்டுகளுக்கு பிறகு இன்று புதிய தோற்றத்தில் மீண்டும் தனது கதவுகளை திறந்திருக்கிறது. ஒரு குடும்பம் தொடங்கிய கடையை ஒரு தோட்டம் வளர்த்தது. இன்று மலேசிய மக்கள் ஒன்று சேர்ந்து அதை காப்பாற்றி இருக்கிறார்கள். இதுதான் மெர்டேக்கா.

0: இதுவரை நீங்கள் கேட்டது மின்னலின் வானொலி நாடகம். இதில் கே எஸ் மணியம், பாலா மணிராஜகோபால், ஏகவல்லி, ஷான், நண்டு ரமேஷ், வினோத் ஆகியோர் நடித்திருந்தனர். இவர்கள் நடிப்பில் மலர்விழி சண்முகம் எழுதிய மருடேகா டீக்கடை, தயாரிப்பு காயத்ரி கண்ணம்மா.
1: மின்னல் எஃப்எம், இளமை, புதுமை, இனிமை.
2: உங்களோட சேர்ந்து பயணிக்க பிரவீன் குமார் காத்துட்டு இருக்காரு. அனைவருக்கும் தேசிய தின வாழ்த்துகள். விடைபெறுகின்றேன் மோகன்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 8 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ் செல்வம். பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் சட்டவிரோத நடவடிக்கைகள், அதிகார முறைகேடு ஆகியவற்றிற்கு எதிரான செயலாக்க நடவடிக்கைகளின் மூலம் மீட்கப்படும் அரசாங்கத்தின் நிதியை மக்களிடம் திருப்பி வழங்கப்படுவதில் உள்ள தனது கடப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தினார். குறிப்பாக அந்த நிதி கல்வி சுகாதாரத்துறைகளில் மக்களின் நலனுக்காக பயன்படுத்தப்படும் என்று நிதி அமைச்சருமான அவர் கூறினார். இதனிடையே நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கு கல்வி உள்கட்டமைப்பு பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கீடு அடுத்த ஆண்டு 50% அதிகரித்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படும் என்று பிரதமர் அறிவித்தார். இதற்கு முன்பு இந்த ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. இந்த கூடுதல் ஒதுக்கீடு தேசிய, சீன, தமிழ் பள்ளி என எல்லா பள்ளிகளையும் உள்ளடக்கியது என்றவர் தெளிவுரைத்தார். பஹாங் அரசாங்கம் கனிம வளங்கள் தொடர்பான நடவடிக்கைகளில் சட்ட செயலாக்கத்தை மேலும் தீவிரப்படுத்தும். இதன் மூலம் எல்லா நடவடிக்கைகளும் சட்டத்திற்கு உட்பட்டு நடைபெறுவதை உறுதி செய்ய இயலும் என்று மந்திரி பசார் டத்தோஸ்ரீ வான்ரோஸ்டி வான் இஸ்மாயில் தெரிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட உரிமம், அனுமதி, ஒப்புதல் நிபந்தனைகளை புறக்கணிக்கும் எவருடனும் இணக்கப்போக்கு இருக்காது என்றும் அவர் வலியுறுத்தினார். இந்தியாவின் விரிவடைந்து வரும் அணுமின் துறைக்கு ஆதரவாக நீண்டகால யுரேனியம் விநியோக உடன்பாட்டை எட்ட இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இணங்கியுள்ளன. தாஷ்கண்டில் நடைபெற்ற உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்காத் மிர்சியோயெவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையிலான சந்திப்பில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது. வடக்கு சைப்ரஸ் துறைமுகத்திலிருந்து புறப்பட்ட சிறிது நேரத்திலேயே பயணிகள் படகு விபத்துக்குள்ளானது. அந்த சம்பவத்தில் உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பது குறித்து இதுவரை தகவல் வெளியாகவில்லை. மீட்பு சுகாதார பணியாளர்கள் விரைந்து செயல்படுவதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு சைப்ரஸ் சுகாதார அமைச்சு கூறியது. விளையாட்டு கார்பந்து. அர்ஜென்டினா தேசிய அணியின் கோல் காவலர் எமிலியானோ டிபோ மார்டின்ஸ் அஸ்டன் விழாவிலிருந்து 3 ஆண்டு உடன்பாட்டில் செல்சியில் இணைந்துள்ளதாக அந்த கிளப் அறிவித்துள்ளது. இடமாற்ற தொகை அதிகாரப்படியாக வெளியிடப்படாத நிலையில் செல்சி ஏறக்குறைய 7.5 மில்லியன் பவுன் செலுத்தியதாக பிரிட்டன் ஊடகங்கள் கூறுகின்றன. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே எப்போதும் வார நாட்கள் ஆரம்பிக்க போது கொஞ்சம் உற்சாகமா இருங்க எல்லாரும் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு சொல்ல அவசியமே இல்லைல்ல, எல்லாரும் உற்சாகமா இருப்பீங்க. ஏன்னா நாளைக்கு தேசிய தின கொண்டாட்டம், எல்லாருக்கும் பொது விடுமுறை வேறு. இப்பவே வந்து எங்க போகலாம் நள்ளிரவு 12 நண்பர்கள் குடும்பத்தினரோடு கொண்டாட்டத்துக்கு போகலாமா, இல்லை எங்கேயாவது வான வேடிக்கை இருக்கா, இதெல்லாம் வந்து திட்டம் போட்டு தீட்டிட்டு இருப்பீங்க. எதுவா இருந்தாலும், எந்த திட்டமா இருந்தாலும் சரி, எந்த பயணமா இருந்தாலும் சரி, சுமூகமா பாதுகாப்பா நீங்க மேற்கொள்ளணும். திட்டம் எதுவும் இல்லையா, என்ன பண்றது, நாளைக்கு தேசிய தினம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா நாங்க எதுக்கு இருக்கோம். காற்றின் மொழியில் நள்ளிரவு 12 வரைக்கும் உங்களுக்கும் எங்களுக்கும் பிடித்த இசையோடு நிறைய கதைகளையும் பேச நான் பிரவீன்குமார் வந்துட்டேன். நிறைய சுவாரஸ்யமான அங்கங்கள், கதைகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இன்றைய காற்றின் மொழியில். தொடக்கமாக தெலுங்கு திரை இசை தொகுப்பில் முதல் பாடலை, ரொம்ப பிரபலமான பாடல், எல்லாருக்கும் பிடித்த ஒரு பாடல், அர்மான் மாலிக் கொண்டு வராரு இதோ.

0: ரவி சாப்பிட போறோம், எங்க கூட வரியா?
1: என்ன நீ, ஒவ்வொரு நாளும் வெளியில சாப்பிட்டா காசுதான் அதிகமா செலவாகுது,
0: அதுக்காக சாப்பிடாம இருக்க போறியா?
1: அதுதான் இல்ல, கையில பாபாஸ் மசாலா பொருளுங்க இருக்கு, அத வச்சு நானே சமைக்க போறேன்.
0: என்னது, நீயே சமைக்க போறியா? உனக்கு சமைக்க வருமா?
1: இங்க பாரு, பாபாஸ் பொருட்கள் இருக்கிற பேக்கெட் பின் பக்கம் சமையல் குறிப்பு இருக்கு. நான் என்ன, எல்லாருமே சமைக்கலாம்.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டேகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை, காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை, மேப்ஸ் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.

0: தொழுகை நேர அறிவிப்பு.
1: நேர்களே, கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31. கோலாலம்பூர், புத்ரஜயா மற்றும் அதன் சுற்று வட்டாரங்களில் இன்றைக்கான இஷா தொழுகை நேரம் இரவு மணி 8:31.

நாளைக்கு தான் தேசிய தின கொண்டாட்டம், அதனால நாளைக்கு தான் அந்த கொண்டாட்டம் மகிழ்ச்சியெலாம் அதிகமாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைக்கே நிறைய பேருடைய மனதில் கொண்டாட்டம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பார்த்தோம்னா, இன்று மதியம் புத்ராஜயா பன்னாட்டு அந்த வணிக மையத்தில் நடைபெற்ற 2026 தேசிய தின பிரதமரின் சிறப்பு உரையின் போது நம்ம பிரதமர் என்ன அறிவிச்சிருக்காரு, நிறைய விஷயம் அறிவிச்சிருக்காரு. அதில் முக்கியமான ஒரு கூறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பூடி ரான் 95 பெட்ரோலுக்கான அடிப்படை தகுதியை மாதத்திற்கு 200 லிட்டரிலிருந்து மீண்டும் வந்து 300 லிட்டராக உயர்த்த அரசாங்கம் வந்து ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த மகிழ்ச்சியான ஒரு செய்தியை வந்து அறிவிச்சிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் எதிர்பார்த்து காத்திருந்த ஒரு தருணம் இல்லையா, ரொம்ப மாதமா. அதனால அந்த சுதந்திர தினம், தேசிய தினம் வந்து நாளைக்கு மகிழ்ச்சியா இருக்க போகின்றது. அதான் அந்த மகிழ்ச்சியை வந்து இன்றைக்கே நம்ம பிரதமர் இந்த செய்தியின் மூலம் ஆரம்பித்து வச்சிருக்காரு. அதனால நிறைய மலேசியர்கள் உற்சாகமா இருக்காங்க. ஏன்னு பார்த்தோம்னா, 16 மில்லியனுக்கும் அதிகமான நம் நாட்டு மக்கள் வந்து இந்த ஒரு மானியத்தின் மூலம் வந்து நன்மையை பெறுவார்கள் அப்படின்னும் தெரியுது நமக்கு. அதனால இந்த உற்சாகமான செய்தியை கேட்டு அடுத்தும் ஒரு உற்சாகமான பாடலை கேட்க போகின்றோம். தெலுங்கு திரைசை தொகுப்பில் ஸ்ரீகிருஷ்ணா மற்றும் சஹிதி கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குனு பக்கத்து ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னா இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற காரை எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

சின்மை கொண்டு வந்த பாடல் அது. சரிங்க, இந்த நேபாளம் திபெட் அங்கு ஏற்பட்டுள்ள திடீர் வெள்ளம், ஒரு இயற்கை பேரிடர், அது தொடர்பான செய்திகள் காணொலிகள்லாம் பார்க்கும்போதே எல்லார் மனதிலும் அந்த வேதனை வந்து தெரியுது. ஏன்னு பார்த்தோம்னா சமூக ஊடகங்களில் இது தொடர்பான காணொலிகள் செய்திகள் நிறைய இருக்குது, வந்த வண்ணமாகவே இருக்குது. அதில் என்னென்னா சில காணொலிகள் உண்மையான காணொலிகள் இருந்தாலும் பெரும்பாலான காணொலிகள் வந்து இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக அவங்க உருவாக்குற காணொலிகள் இருக்குது. இல்லை மற்ற நாடுகளில் வேறு சில இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்ட போது அங்கே எடுத்த காணொலிகள், இந்த மாதிரி தவறான காணொலிகளும் வந்து நிறைய பதிவேற்றம் செய்யப்படுவதை வந்து நம்மளால் பார்க்க முடிகிறது. ஏன்னு பார்த்தோம்னா இந்த ஒரு இயற்கை பேரிடரில் நிறைய பேர் வந்து துரதிருஷ்டவசமாக மரணிச்சிருக்காங்க, சிலர் மீட்கப்பட்டுள்ளனர், இன்னமும் வந்து சிலர் தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்காங்க. இதில் மலேசியர்களும் அடங்கியிருக்காங்க இல்லையா, தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் இருக்கும் மலேசியர்கள். இந்த மாதிரி காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செய்யும் போதும் சரி பகிரும்போதும் சரி அவங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் குடும்பத்தினர் இருப்பாங்க, கண்டிப்பாக அவங்களுடைய அந்த மனதில் வந்து பதற்றம் இன்னமும் அதிகரிக்கும். அதனால முறையான சரியான காணொலிகளை மட்டுமே வந்து சரியான செய்திகளை மட்டுமே வந்து பகிருங்க. இன்னொன்று வந்து நம்ம அரசாங்கம் இந்த ஒரு இயற்கை பேரிடருக்கு அவங்களால முடிந்த அதிகபட்ச உதவியை வந்து தொடர்ந்து வழங்கிட்டே இருக்காங்க, இன்னும் நிறைய திட்டங்கள் வைத்திருக்காங்க, எடுத்துட்டு வந்துட்டே இருக்காங்க. இந்த ஒரு வேளையில இன்னும் மீட்கப்படாதோர், இன்னும் வந்து தொடர்பு கொள்ள முடியாதோர், அவங்க வந்து அவங்களுடைய பாதுகாப்புக்காக நம்ம எல்லாரும் நம்முடைய பிரார்த்தனையை மேற்கொள்வோம். அதுவும் இல்லாமல் அதுதாங்க அந்த காணொலிகளை, சரியான காணொலிகளை பகிருங்க எல்லாரும். நாளைக்கு தேசிய தினம் இல்லையா, அந்த மகிழ்ச்சியான ஒரு நாளையொட்டி கண்டிப்பாக இன்னமும் நிறைய நல்ல செய்திகள் வரும், நிறைய பேர் மீட்கப்படுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். காற்றின் மொழியில் தெலுங்கு திரை இசை தொகுப்பில் அடுத்த பாடல் ஜாவித் அலி கொண்டு வராரு, இதோ.

பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.

எம்எம் கீரபாணி இசையில் அந்த ஒரு பாடலை கேட்டோம். மகதீரா அப்படின்ற திரையிலிருந்து. சரிங்க, ஞாயிற்றுக்கிழமை இன்று எப்போதும் பார்த்தோம்னா ஞாயிற்றுக்கிழமை காற்றின் மொழியில் இரவு மணி 10 மேல் கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெறும் இல்லையா. இந்த வாரம் பார்த்தோம்னா நம்ம தேசிய தினம் நாளைக்கு, அதனால கொண்டாட்டங்கள்லாம் நிறைய ஆரம்பிச்சிருச்சு இப்பவே. அதனால இந்த வாரம் கல்லூரி நிகழ்ச்சி இன்று இடம்பெறாது. மீண்டும் அடுத்த வாரம் முதல் கல்லூரி நிகழ்ச்சி வழக்கம் போல இடம்பெறுங்க. அந்த நேரத்தில் என்ன பண்ண போறோம் கல்லூரி நிகழ்ச்சியில் அப்படின்னு இன்றைக்கு டிக்டாக் நேரலை வாயிலா உங்களை சந்திக்க போறோம். உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்க டிக்டாக் நேரலை வாயிலாகவே விரும்பி கேட்கலாம். தேசிய தினத்தை முன்னிட்டு நம் நாட்டை பற்றி, நம் நாட்டின் சிறப்பு அம்சங்கள் நிறையவற்றை பற்றி கதைகள் பேச போகின்றோம், கேள்விகள் கேட்க போகின்றோம். நீங்களும் நிறைய பேச போறீங்க. 2:10 மேல் டிக்டாக் நேரலையில் நீங்க இணையலாம் காற்றின் மொழியில் தெலுங்கு திரைசை தொகுப்பில். அடுத்த பாடல் லியோன் ஜேம்ஸ், தீபக் ப்ளூ மற்றும் ராம ஜோகைய சாஸ்திரி. ரொம்ப நிலமா இருக்குங்க பேர். இவங்க எல்லாரும் இணைந்தே கொண்டு வராங்க, கேட்கலாம். இதோ

0: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.
1: பார்க்க

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: நாட்டின் வருவாய் மக்களுக்கே திருப்பி வழங்கப்படுவதில் பிரதமர் உறுதி. அல்னினோ தாக்கம் சிறு தோட்டக்காரர்களுக்கு உதவ தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு தயார். வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் இரவு 9 மணி முதன்மை செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். தொடக்கமாக 69வது தேசிய நாளை ஒட்டி பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் ஆற்றிய சிறப்புரை. பொருளாதார வளர்ச்சியின் பலன்கள் மக்களுக்கு நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும். தேசிய வருவாயின பலன்களை மீண்டும் மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற அரசின் கொள்கைக்கு ஏற்ப இந்த முயற்சி இருப்பதாக பிரதமர் தமது உரையில் வலியுறுத்தினார். அதேவேளை பறிமுதல் செய்யப்பட்ட அல்லது சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியை சட்ட நடைமுறைகள், நீதித்துறை அமைப்புகளின் தீர்ப்புகளின் மூலம் மீட்டெடுப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். இதனிடையே நிதி அமைச்சருமான டாக்டர் அன்வார் மக்களுக்கான AI திட்டம் அடுத்த மாதம் 1ஆம் நாள் தொடங்கி 18 முதல் 30 வயதுக்குட்பட்ட 100,000 இளைஞர்களுக்காக தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சிகளை நிறைவு செய்யும் இளையோருக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு செயலிகளுக்கான 3 மாத இலவச சந்தா வழங்கப்படும். அவை அமெரிக்காவின் ஜெமினாய் என்டர்பிரைஸ், சீனாவின் வண்டர் கிளிப், மல்ரான் போன்ற அங்கீகரிக்கப்பட்ட உள்ளூர் AI சட் பேசு செயலி தொழில்நுட்பங்களை உள்ளடக்கியிருக்கும் என பிரதமர் கூறினார். தொடர்ந்து பேசிய டாக்டர் அன்வார் நாடு முழுவதும் உள்ள பள்ளிகளுக்கும் நற்செய்தியை அறிவித்தார். கல்வி உள்கட்டமைப்பு பராமரிப்புக்கான நிதி ஒதுக்கீடு அடுத்த ஆண்டு 50 விழுக்காடு அதிகரித்து 1.5 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கு முன்பு இந்த ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. இந்த கூடுதல் ஒதுக்கீடு தேசிய, சீன, தமிழ் பள்ளி என எல்லா பள்ளிகளையும் உள்ளடக்கியது. சமய பள்ளிகள், தஃபீஸ் மையங்கள், பொண்டோ சிறப்பு கல்வி கழகங்களும் இதன் மூலம் பயனடைகின்றன. இவ்வளை சுகாதாரத்துறையில் இலக்கவியல் அணுகலை விரைவுபடுத்துவதற்கான ஒதுக்கீடு 1 பில்லியன் ரிங்கிட்டுக்கு உயர்த்தப்பட்டுள்ளது. இது முன்பு 650 மில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது. சுகாதார மையங்களிலும் அரசு மருத்துவமனைகளிலும் பொது அருகலை வைஃபை வசதியை வழங்குவதற்கும் மின்னணு மருத்துவ பதிவு EMR முறையை செயல்படுத்துவதற்கும் இந்த கூடுதல் ஒதுக்கீடு வழங்கப்படுவதாக தொடர்பு அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபடீல் கூறினார். EMR செயலாக்கம் கருத்தாக்க செயல் விளக்க கட்டத்தை கடந்து வந்துள்ளது. இது தொடர்பு அமைச்சும் சுகாதார அமைச்சும் மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC ஆகியவற்றின் கூட்டு முயற்சியை உள்ளடக்கியது என்று அவர் விளக்கினார். பல மாதங்களாக நீடிக்கும் வெப்பம் ஏற்படுத்தியுள்ள அல்னினோ காலநிலையால் பாதிக்கப்பட்ட சிறு தோட்டக்காரர்களுக்கு உதவிகள் வழங்கப்படும் என்று தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சர் டாக்டர் நுராயினி அஹ்மத் தெரிவித்தார். அத்துடன் அவர்களுடனான அணுக்கமான உறவு தொடர்ந்து பேணப்படும். மேலும் விவசாய நடவடிக்கைகள், விளைச்சலின் மீது அல்னினோ ஏற்படுத்தும் தாக்கத்தை குறைப்பதற்கான ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் வழங்கப்படும் என்றார் அவர். நீண்டகால வெப்பம் காரணமாக சிக்கல்களை எதிர்கொண்டால் விழிப்புடன் இருக்குமாறும் தொடர்புடைய நிறுவனங்களுக்கு தெரிவிக்குமாறும் டாக்டர் நுராயினி சிறு தோட்டக்காரர்களுக்கு நினைவூட்டினார். நாளை புத்ராஜயா சதுக்கத்தில் நடைபெறும் 2026 தேசிய நாள் அணிவகுப்பில் கலந்து கொள்ள எண்ணம் கொண்டுள்ள பொதுமக்கள் பயணத்தை திட்டமிடுவதோடு முன்கூட்டியே அங்கு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஏனெனில் அந்த அரசு நிர்வாக மையத்தை சுற்றியுள்ள சில முதன்மை சாலைகள் மூடப்படும். இது புத்ராஜயாவின் மைய பகுதியையும் சில சாலைகளையும் உள்ளடக்கியுள்ளது. போக்குவரத்து சீராக இருப்பதை உறுதி செய்ய இன்று காலை 5 மணி முதல் நாளை மாலை 6 மணி வரை அந்த சாலைகள் மூடப்பட்டிருக்கும் என்று மெர்டேக்கா 360 முகநூல் கணக்கில் வெளியிடப்பட்ட தகவல் வரைபடத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நேபாளத்தில் ஏற்பட்ட திடீர் வெள்ளம், நிலச்சரிவு பேரிடரை தொடர்ந்து இன்னும் அடையாளம் காணப்படாமல் இருக்கும் மலேசியர்களின் குடும்பத்தினர் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு சென்று மரபணு DNA மாதிரியை வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். அடையாளம் காணும் செயல்முறைக்கு அந்த மாதிரிகள் பயன்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நிகழ்விடத்தில் அடையாளம் காணப்படாத சில உடல்கள் கண்டெடுக்கப்பட்டதை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளில் டிஎன்ஏ பரிசோதனையும் ஒன்றாகும். அவ்விடத்தில் உடல்களை பாதுகாத்து வைப்பதற்கான தகுந்த வசதிகள் இல்லாததால் அந்த உடல்களை உடனடியாக அடக்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. நேபாள ஊடக தகவலின்படி அந்நாட்டு அதிகாரிகள் டிஎன்ஏ மாதிரிகளை சேமித்து வைப்பார்கள். உடல்களை அடக்கம் செய்வதற்கு அல்லது கையாள்வதற்கு முன்னதாகவே இச்செயல் மேற்கொள்ளப்படும். இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும்.
1: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
2: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீத்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
3: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: இந்தோனேசியாவில் சுமத்ராவிலும் கலிமந்தானிலும் பரவியுள்ள காட்டுத்தீயிலிருந்து வெளியேறும் புகை மாசுகள் மலாக்கா நீரினையையும் நதுனா கடலையும் நோக்கி நகர்ந்து வருவதால் மலேசியா, சிங்கப்பூர், புரூனை ஆகியவற்றை எல்லை கடந்த புகை மூட்டம் பாதிக்கும் இடர் அதிகரித்துள்ளது. காற்றின் திசையை பொறுத்து PM2.5 நுண்துகள்கள் மலேசியா உள்ளிட்ட அண்டை நாடுகளை நோக்கி நகரக்கூடும் என இந்தோனேசிய வானிலை அமைப்பு தெரிவித்துள்ளது. கலிமந்தானின் சில பகுதிகளில் புகைமூட்டம் கடுமையாக இருப்பதுடன் தெரிவு நிலை 1 முதல் 1.5 கிலோமீட்டர் வரை குறைந்துள்ளது. புதன்கிழமை திபெத்தில் ஏற்பட்ட இயற்கை சீற்றத்தில் 16 பேர் உயிரிழந்ததுடன் மேலும் 546 பேரை காணவில்லை என்று சீன அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது. அந்த பேரிடரில் யோரோங் மாவட்டத்தில் பலர் பலியானதாகவும் பலரை காணவில்லை என்றும் மீட்பு அவசரகால கட்டளை மையத்தின் தளபதி கூறினார். தேடி மீட்பு பணிகளின் தற்போதைய நிலவரம் குறித்து ஊடகத்தார் சந்திப்பு நடத்தப்பட்டது.

0: அரசாங்கம் தெரிவித்தது. இவ்வேளை அந்த இமயமலை நாட்டில் நிகழ்ந்த வெள்ள பேரிடரில் காணாமல் போன தனது குடிமக்கள் 9 பேரை தேடும் பணிகளில் உலங்கூர்தியை பயன்படுத்தவிருப்பதாக தென்கொரிய வெளியுறவு அமைச்சு கூறியது. இந்நிலையில் மீட்பு பணிகளை முடுக்கிவிட்டிருக்கும் நேபாள அதிகாரிகளின் முடிவு இன்னும் உறுதியற்ற நிலையில் இருப்பதாலும் நிகழ்விடத்தின் சூழலை கருத்தில் கொண்டும் விமானத்திற்கான அனுமதி இன்னும் பெறப்படவில்லை. தென்கொரியாவில் மருத்துவம், பல் மருத்துவம், அறுவை சிகிச்சைக்காக வரும் வெளிநாட்டினர் எண்ணிக்கை கடந்த ஆண்டு 2 மில்லியனை கடந்துள்ளது. 2025 மொத்தம் 2.1 மில்லியன் வெளிநாட்டினர் மருத்துவ சிகிச்சைக்காக தென்கொரியா சென்றுள்ளனர். இது முந்தைய ஆண்டை காட்டிலும் 71.9% அதிகமாகும். அவர்களுள் சீனாவைச் சேர்ந்தவர்கள் 618,000 பேருடன் முதலிடத்திலும், ஜப்பான் 600,000, தைவான் 185,000 என அடுத்தடுத்த இடங்களிலும் உள்ளனர். 459,000 சீனர்களும் 399,000 ஜப்பானியர்களும் தோல் மருத்துவ சிகிச்சையை பெற்றுள்ளனர். இந்தியாவின் விரிவடைந்து வரும் அணுமின் துறைக்கு ஆதரவாக நீண்டகால யுரேனியம் விநியோக உடன்பாட்டை எட்ட இந்தியாவும் உஸ்பெகிஸ்தானும் இணங்கியுள்ளன. உஸ்பெகிஸ்தான் அதிபர் ஷவ்காட் மிர்சோயேவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே தஷ்காண்டில் நடைபெற்ற பேச்சினூடே இந்த உடன்பாடு எட்டப்பட்டது. இருதரப்பும் நீண்டகால யுரேனியம் விநியோக ஏற்பாட்டை உருவாக்கும் என மோடி தெரிவித்தார். உஸ்பெகிஸ்தானில் சுமார் 139,000 டன் யுரேனியம் இருப்பு உள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளதுடன் கடந்த ஆண்டு அந்நாடு 7,000 டன் யுரேனியத்தை உற்பத்தி செய்தது. விளையாட்டு, லாலிகா கார்பந்து. அர்ஜென்டினா தாக்குதல் ஆட்டக்காரர் ஜூலியன் அல்வாரஸை பெறுவதில் பார்சிலோனா மேற்கொண்டு வரும் முயற்சிகள் குறித்த ஊகங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்த்து வரும் நிலையில் அவர் அத்லெட்டிகோ மெட்ரிட் அணியுடன் மீண்டும் பயிற்சிக்கு திரும்பியுள்ளார். உடல் நலக்குறைவு காரணமாக கடந்த வார இறுதியில் அத்லெட்டிகோ அணியின் 3 கூட்டு பயிற்சியில் அல்வாரஸ் பங்கேற்காதது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் வருவாய் மக்களுக்கே திருப்பி வழங்கப்படுவதில் பிரதமர் உறுதி. அல்னினோ தாக்கம் சிறு தோட்டக்காரர்களுக்கு உதவ தோட்ட தொழில் மூலப்பொருள் அமைச்சு தயார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
1: வரலாற்றில் இன்று 1957 இன்றைய நாளில் குவாலலம்பூர் மொரடேகா அரங்கை மலாயா கூட்டரசின் முதலமைச்சர் துங்கு அப்துல் ரஹ்மான் அதிகாரப்படியாக திறந்து வைத்தார். 1957 August 21 கட்டி முடிக்கப்பட்ட இந்த விளையாட்டரங்கம் பொதுப்பணித்துறை தலைமையக பொறியியலாளர் S.E. ஜூக்ஸால் வடிவமைக்கப்பட்டது. 1957 February 15 இந்த அரங்கத்துக்கு துங்கு அப்துல் ரஹ்மான் அடிக்கல் நாட்டினார். 2.3 மில்லியன் வெள்ளி செலவில் கட்டப்பட்ட இந்த விளையாட்டரங்கின் கட்டுமான பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு 6 மாதங்களில் நிறைவு செய்யப்பட்டன. 1957 August 31 சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்ச்சியை நடத்த ஏதுவாக அப்பணி விரிவுபடுத்தப்பட்டது. திறப்பு விழாவில் அரச மலாய் ராணுவ இசைக்குழுவினரின் இசை பின்னணியில் மாணவர் 1000 பேர் பங்கேற்ற சிறப்பான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன.
2: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

0: தேடும்.
1: உலகில் உள்ள உன்னதமான பொருட்களை கொண்டு தயாரிக்கப்பட்டதால் பாபாஸ் கொண்ட எந்த உணவு உங்கள் வாழ்ச்சி.
2: மலேசியாவின் மிகப்பெரிய வேளாண் கண்காட்சியான மகா மீண்டும் வந்துவிட்டது. குடும்பத்தோடு சேர்ந்து விவசாயம், தோட்டக்கலை மற்றும் வேளாண் சுற்றுலாவின் சிறப்பை அனுபவிக்க வாருங்கள். அக்ரோ சஃபாரி, ரேவாங் வாரிசான், மேஜிகா கார்டன் மற்றும் லேசர் ட்ரோன் கண்காட்சிகளை கண்டு மகிழுங்கள். அதோடு மெர்டிகா இஃப் கண்டாட்டம், கிடிஸ் வண்டர்லேண்ட் மற்றும் நேரடி இசை நிகழ்ச்சிகளும் காத்திருக்கின்றன. மகா 2026 ஆகஸ்ட் 28 முதல் செப்டம்பர் 6 வரை காலை மணி 10 முதல் இரவு மணி 10 வரை மேட்ச் சிறடாங்கில். விவரங்களுக்கு mahaofficial.com.my.
3: நேரம் 9:00.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான மின்னலுஃபம் நேயர்களே, மீண்டும் இன்று ஈமானை கேட்போம், ஈமானை வளர்ப்போம் எனும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கின்றோம். அல்ஹம்துலில்லா, இன்றும் நேயர்களின் கேள்விகளுக்கு பதில் உரைக்க உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்களை நாம் சந்திக்க உள்ளோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து உஸ்தாஸ்.
5: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
4: நல்லதுங்க உஸ்தாஸ். இன்று புஞ்ச ஆலாமை சேர்ந்த அஷ்ரஃப் அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதாவது, ஜிக்ர் செய்வது சிறந்ததா, சலவாத்து செய்வது சிறந்ததா, இதுக்கு என்ன விளக்கம் உஸ்தாஸ்?
5: அல்ஹம்துலில்லாஹ், எல்லா புகழும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே. அதாவது சலவாத்து சொல்வதை நம்ம பார்க்கிறோம். நிறைய வாட்ஸ்அப்லாம் பார்த்தோம்னா சலவாத்து சொல்லுங்க, சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்ற வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். சில நேரங்களில் அவங்க வந்து சலவாத்து எழுதிடுறாங்க, வெள்ளிக்கிழமை ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் சொல்றாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துன்னு போறாங்க, சலாம் ஜுமான் அப்படின்னு போடுறாங்க.
4: ஆமா,
5: அல்லனா ஜும்மா முபாரக்கு போட்டுட்டு அல்லாஹும்ம ஸல்லி அலா சையிடினா முஹம்மத் வ அலா ஆலி முஹம்மத் அப்படின்னு சொல்லி போட்டுறாங்க.
4: சரி,
5: சில நேரங்களில் வந்து சலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சலவாத்து சொல்வதற்கு ஆர்வம் மூட்டக்கூடிய ஒரு நிலையை பாக்குறோம். அதே போல இந்த திக்ரு செய்வதில வந்து அதற்கான ஒரு இந்த மாதிரியான ஒரு ஏற்பாடுகள், மக்கள் திக்ரின் பக்கம் அல்லாஹ்வுடைய நினைவு பக்கம் அழைக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடுன்னு சொல்றது மிக குறைவாகத்தான் இருக்கின்றது.
4: சரி,
5: இருந்தாலும் சலவாத்து சொல்வதில் முக்கியமா அல்லது திக்ரு செய்வது முக்கியமானு பார்த்தோம்னு சலவாத் என்று சொல்லும் போது அது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கின்றது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான், இன் அல்லாஹ மலாயிக்கத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லசீன ஆமனு ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. நிச்சயமாக அல்லாஹ்வும் அவனுடைய மலக்குகளும் நபியின் மீது சலவாத்து சொல்கிறார்கள். ஆகவே விசுவாசிகளே, நீங்கள் அவர்கள் மீது, உங்கள் நபியின் மீது சலவாத்தும் சலாமும் சொல்லுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய திருமறையில குறிப்பிடுகின்றான்.
4: சரி,
5: ஆக அல்லாஹ் வந்து செய்யக்கூடிய ஒரு அமல் வந்து என்னன்னு சொன்னா, அல்லாஹ் நபியின் மீது சலவாத்து சொல்கிறான், அதோட மலாய்க்குத்துமார்களும் செலவாத்து சொல்றாங்க. அப்ப ஈமான் கொண்ட விசுவாசிகளை நீங்களும் செலவாத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா கட்டளை
4: இடுகின்றான்.
5: இது அல்லாஹ்வுடைய கட்டளை.
4: சரி,
5: உலமக்கள் என்ன சொல்றாங்கன்னா, குறைஞ்சது ஒருத்தர் வந்து ஒரு தடவையாவது வந்து என்ன சொன்னோம், செலவாத்து சொல்லியிருக்கணும் வாழ்க்கையில. செலவாத்தே சொல்லவில்லை என்று சொன்னால் யாருமே அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சவர்களாக ஆகிவிடுவோம் அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கின்றதை பார்க்கிறோம். ஆக செலவாத்துன்னு சொல்வது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழக்கூடிய ஒரு வார்த்தையாக தான் இருக்கின்றது.
4: சரி,
5: ஆக இதன் மூலமாக நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கின்றான். என்ன, அல்லாஹ் கட்டளையிட்டு சொல்லும் போது அல்லாஹ் நிச்சயமாக அதற்கு நன்மைகளை தருகிறான் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆக செலவாத்தினுடைய நன்மைகளை பத்தி சொல்லும் போது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க என்ன செய்யுங்க, அக்ஸிரு அலைய மின ஸலாத்தி ஃபீ குல்லி யௌமின் ஜும்மா, ஜும்மாவுடைய நாள்ல நீங்க அதிகமாக வந்து செலவாத்து ஓதுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹதீஸ் இருக்கிறத பாக்கிறோம்.
4: சரி,
5: அடுத்து சொல்றாங்க, ஃபைன்னஹு மன் ஸல்ல அலைய ஸலாத ஸல்லல்லாஹு அலைஹி பிஹா அஷரா அப்படின்னு சொல்றாங்க. அதாவது யார் ஒருத்தர் வந்து ஒரு சலவாத்து ஓதுனாங்கன்னு சொன்னா அவர்கள் மீது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 10 முறை அருள் செய்கிறான் அப்படின்னு சொல்றாங்க.
4: மஷாஅல்லாஹ்,
5: 10 தவறுகளை அல்லாஹ் மன்னிக்கிறான், 10 தர்ஜாக்களை வந்து இன்னும் அதிகப்படுத்துகிறான்னு சொல்லிக்கிட பல ஹதீஸ்ல வருது, நசாயி போன்ற கிரந்தங்கள்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பாக்கிறோம். அப்ப சலவாத்து சொல்வதன் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மையை வழங்கு அவருக்கு 10 முறை அல்லாஹ் அருள்
4: புரிகின்றான்.
5: வசீலாவை கேளுங்க, வசீலா என்பது சொர்க்கத்தில் உள்ள உயர் பதவியாகும், அல்லாஹ்வின் அடியார்களில் ஒருவருக்கு தான் அது கிடைக்கும். அந்த ஒருவர் நானாக இருக்க விரும்புகிறேன். எனவே எனக்காக அந்த பதவியை அல்லாவிடத்தில் கேட்பவருக்கு மறுமை நாளிலே என்னுடைய சிபாரிசு, அதாவது என்னுடைய ஷஃபாத்து அவசியம் கிடைக்கும் என்ற செய்தியை வந்து முஸ்லீம் சரிப்பில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்துல்லா பின் அம்ர் ரழியல்லாஹு அறிவிப்பு செஞ்சிருக்காங்க.
4: சரி,
5: ஆக சலவாத்து சொல்வது இஸ்லாத்தில் வந்து நமக்கு வந்து வலியுறுத்தப்பட்ட ஒரு அமலாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். ஜிக்ர் என்பது அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஒரு அமலாக இருக்கின்றது. அல்லாஹ் தாலா இந்த வானங்களை பூமியை படிச்சு அல்லாஹ் சொல்றான், என்ன கேட்கணும், அல்லாஹ் தாலா ஒரு ஆயத்தில் சொல்றான், என்ன ஃபி கல்கி சமாவாதி வல் அர்தி வக்தில்லா ஃபில் லைல வன்னஹார லாயாத்தில்லி உலில் அல்பாப். நிச்சயமாக வானங்கள் பூமி ஆகியவற்றை படைப்பிலும் இரவும் பகலும் மாறி மாறி வருவதிலும் அறிவுடையோருக்கு திட்டமாக இதிலே பல அத்தாட்சிகள் இருக்கின்றன. அல்லஜீன யஸ்குரூன அல்லாஹ கியாமன் வகுஊதன் வஅலா ஜுனூபிஹிம் வயதஃபக்கரூன ஃபீ கல்கி சமாவாதி வல் அர்த். இன்னும் அவங்க வந்து அந்த அறிவுடையவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன எந்த நிலையில இருப்பாங்கன்னு சொன்னா, அவங்க நின்ற நிலையில உட்கார்ந்த இருப்பில விழாப்புறங்கள் சாய்ந்து இருக்கும் போது, அவங்க படுத்திருக்கும் போது கூட அவங்க என்ன செய்வாங்கன்னா அல்லாவை நினைவு கூர்ந்து அவங்க அல்லாவை திக்கு செஞ்சு துதிச்சு கொண்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க.
4: சுபஹானல்லாஹ்.
5: அது மட்டுமல்ல, அல்லாவுடைய அந்த வானங்கள் பூமிகள் ஆகியவற்றின் படைப்பை பற்றி அவங்க என்ன செய்வாங்க, சிந்திப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு அவங்க இன்னும் துவா கேட்பாங்க, ரப்பனா மா கலக்த ஹாஸா பாத்திலா சுபஹானக ஃபக்கீனா அஸாபன்னார். யா அல்லாஹ், இவற்றையெல்லாம் நீ வீணுக்காக படைக்கல, நீ மிக தூய்மையானவன், நரக நெருப்பிலிருந்து எங்களை காத்தருள் வாயாக அப்படின்னு அவங்க வந்து துவா செய்வாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல குறிப்பிடுகின்றான்.
4: சரி,
5: ஆக அல்லாஹ்வுடைய அடியார்கள் வந்து எந்த நிலையிலையும் அல்லாஹ் என்ன சொல்றானா, அவங்க வந்து அல்லாஹ்வை சிந்திக்க கூடியவங்க, அவங்க நின்ற நிலையில அமர்ந்த நிலையில படுத்த நிலையில எந்த நிலையில இருந்தாலும் அல்லாஹ்வை அவங்க மறக்க மாட்டாங்க, அல்லாஹ்வுடைய நினைவிலே இருப்பாங்க அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. அப்ப இந்த விஷயத்தை பார்த்தோம்னா இந்த ஒரு ஆயத்து போதும் சலவாத்துக்கும் திக்ருக்கும் உள்ள வித்தியாசம். சலவாத்து என்பது என்னன்னு சொன்னோம்னாக்கா திக்ருல ஒரு அங்கம் தான் என்று சொல்ல முடியும்.
4: சரி,
5: ஆனா அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கே அது மிக பெரியது. அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல சொல்லும் போது அல்லஜீன ஆமனு வதத்மைனுல் குலூபுஹும் பிஸிக்ரில்லா, நேர்வழி பெறும் அவர்கள் எத்தகையவர்கள் என்று சொன்னா, அவங்க தாம் முற்றிலும் ஈமான் கொண்டவர்களாக மேலும் அல்லாஹ்வை நினைவு கூறுவதால் அவருடைய இதயங்கள் அமைதி பெறும். அலா பிஸிக்ரில்லாஹி தத்மைனுல் குலூப், நிச்சயமாக அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வை நினைவு கூறுவதை கொண்டுதான் அவருடைய இதயங்கள் அமைதி பெறும் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான்.
4: மாஷா அல்லாஹ்.
5: இன்னொரு வசனத்துல அல்லாஹ் சொல்லும் போது யா அய்யுல்லஜீ நாமனு ஸிக்ருல்லாஹ ஸிக்ரன் கசீரா, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை நீங்கள் அதிகமாக திக்ரு செய்து கொண்டிருங்க, தியானிச்சு கொண்டிருங்க. வஸப்பிஹூ புக்ரதம் வஅஸீலா, இன்னும் காலையிலும் மாலையிலும் அவனை துதி செய்யுங்கள் அப்படின்னு சொல்றான். இன்னொரு வசனத்துல வஸ்குர் இஸ்ம ரப்பிக புக்ரதம் வஅஸீலா, காலையிலும் மாலையிலும் உம்முடைய இறைவனை திருநாமத்தை தஸ்பீஹ் செய்து கொண்டிருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இப்படி அல்லாஹ் தஆலா வந்து மனிதர்களுக்கு என்ன சொல்றான்னு சொன்னா, நீங்க எந்த நேரமும் என்னுடைய சிந்தனையிலே இருங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான்.
4: சரிங்க உஸ்தாத், சலவாத்துக்கு என்ன நன்மை அப்படின்னு சொல்லி இருந்தீங்க, இப்ப ஜிக்ரு செய்வதனால் அதுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மைகள் என்ன?
5: அதாவது எல்லா அமல்களும் அல்லாஹ் தஆலா நன்மை வச்சிருக்கான். சாலையான அமல்களுக்கு அல்லாஹ் தஆலா கண்டிப்பான முறையில் நன்மை கொடுப்பான்.
4: ஆமா,
5: இருந்தாலும் ஒரு அமலுக்கு தக்கவாறு அந்த நன்மைகள் அமையும். சில அமல்களுக்கு அல்லாஹ் அதிகமான நன்மை கொடுக்கறான். உதாரணமா நம்ம பார்க்கும்போது சுபான் அல்லாஹ் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் ஒன்றுக்கு பத்து நன்மை தரான் அப்படின்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லும் போது ஒன்றுக்கு பத்து நன்மை அல்லாஹ் தர்றான். அதே போல அல்லாஹ் அக்பர் அப்படின்னு சொல்லும் போது பத்து நன்மைகள், லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு சொல்லும் போது பத்து நன்மைகள். இன்னொரு ஹதீஸ் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போது அது வானத்துக்கும் பூமிக்கு இடையில நன்மைகள் நிரப்பப்படுகின்றன என்பதா சொல்லப்படுது.
4: சரி,
5: எப்படி அல்லாஹ் தஆலா நிறைய நன்மைகளை வந்து நம்முடைய அமலுக்கு தக்கமாறு வச்சிருக்கின்றான். அதே போல ஒரு ஹதீஸ் வருகின்றது, அதாவது யார் ஒருத்தர் வந்து லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்க் வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் அப்படின்னு சொல்லி ஒரு நாளைக்கு நூறு தடவை சொன்னா பத்து அடிமைகள் உரிமை விட்ட நன்மை கிடைக்கிறது. அதே போல அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படுகிறது, நூறு பாவங்கள் தீமைகள் அளிக்கப்படுது, மாலை வரையில ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கிறது. இதனை விடவும் அதிகமாக திக்ரு அமல் செய்பவரை தவிர மற்ற எவரும் இந்த சிறந்த செயல் செய்தவராக ஆக முடியாது அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது.
4: சரி,
5: அதே போல இன்னொரு ஹதீஸ், இதே ஜிக்ர யார் ஒருத்தர் பத்து தடவை சொல்வாரோ அவர் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சந்ததியினரில் அடிமையாயுள்ள நான்கு அடிமைகளை உரிமை விட்டவரை போன்றாவார் அப்படின்னு செய்து வருது.
4: சரி,
5: அடுத்து பார்த்தோம்னாக்கா சாதாரண ஜிக்ர இருக்கு, சுபஹானல்லாஹ் வபிஹம்தி அப்படின்னு ஒரு ஜிக்ர இருக்கு. இது வந்து ஒரு நாளைக்கு நூறு தடவை சொன்னா அவருடைய பாவங்கள் கடல் நுரையளவு இருந்தாலும் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ் வருது.
4: சுபஹானல்லாஹ்.
5: அறிஞர் பெருமக்கள் என்ன சொல்றாங்க சொன்னா, இது வந்து சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும், பெரிய பாவங்கள் வந்து தௌபாவின் மூலமாக மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதனால ஜிக்ர செய்வதோட என்ன செய்யணும், நாம வந்து தௌபாவையும் கண்டிப்பான முறையில் முறையில நம்ம செய்யணும்.
4: சரி.
5: கலிமத்தானி ஹபீபத்தானி இல ரஹ்மானி ஹபீபத்தானி அலல் லிசானி சகீலத்தானி ஃபில் மீசானி சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அஸீம் என்று வரக்கூடிய ஒரு திக்ராக இருக்கின்றது. இதுல என்ன அர்த்தம் சொன்னா, இதுல வந்து ரெண்டு வார்த்தைகள் மிக நாவுக்கு லேசான வார்த்தை, ரெண்டாவது ரஹ்மான் அல்லாஹ்வுக்கு மிக பிரியமான வார்த்தை, இன்னும் மீசான் என்று சொல்லக்கூடிய தராசில கணக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அது சொல்லிட்டு சொல்றாங்க ரசூலுல்லாஹ் சுபஹான் அல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹான் அல்லாஹி அஸீம். இந்த வார்த்தை வந்து மிகவும் அல்லாஹ்வுக்கு பிடிச்சமான வார்த்தையா இருக்கின்றது. ஆக இது நன்மைகள் அதிகம் தரக்கூடிய அமலாக இருக்கின்றது அப்படின்றத வந்து ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸின் மூலமாக சொல்றாங்க.
4: சரி.
5: அப்ப இந்த ஜிக்ரின் மூலமாக நிறைய நன்மைகள் அடைந்து கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது.
4: சரிங்க உஸ்தாத், ஜிக்ரோடைய நன்மையை பார்த்தோம், சலவாத்துடைய நன்மையை பார்த்தோம். குறைந்தது வாழ்க்கையில ஒரு முறையாவது சலவாத்து சொல்லணும்னு சொல்லி இருந்தீங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து இந்த விஷயங்கள்லாம் வந்து தெரியாம கூட இருக்கலாம் இல்லையா, அவ்வளவு ஆர்வம் காட்டாம இருக்கலாம், சலவாத்தையே சொல்லி இருக்காம இருக்கலாம், இல்ல ஜிக்ருகள் அப்படின்னா என்னன்னு தெரியாம கூட இருக்கலாம். அப்படி இருக்கும்போது ஜிக்ர் அப்படின்றது அடுத்த நிலையில எங்க பண்றது, வாழ்க்கையில ஜிக்ரே செய்யாம இருக்கிறாங்களே, அவங்களுடைய நிலைப்பாடு என்ன?
5: நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த விஷயத்துல என்ன சொல்றாங்கன்னா, மஸல்லஜி யஸ்குரு ரப்பஹு வல்லஜி லா யஸ்குரு ரப்பஹு. அதாவது ஜிக்ர் செய்யக்கூடிய ஒரு நிலை என்ன, ஜிக்ர் செய்யாதவருடைய நிலை என்னன்னு சொல்லும்போது மஸலுல் ஹய்யி வல் மய்யிதி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜிக்ர் செய்யக்கூடியவங்க உயிருள்ளவர்களை, உயிருள்ள நிலையில இருக்கிறாங்க. ஜிக்ர் செய்யாதவங்க வந்து அவங்க வந்து உயிரற்றவர்களை போல இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. புகாரில வரக்கூடிய ஹதீஸ். ஏன்னா நாளைக்கு மறுமையில வந்து நமக்கு வந்து சொர்க்கமா நரகமா என்று நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கான எந்த முயற்சிகளையுமே செய்யாம இந்த உலகத்திலேயே தன்னுடைய காலத்தை வீணடிச்சிட்டீங்கன்னு சொன்னா நீங்க பெரிய நஷ்டவாளி ஆயிருவீங்க.
4: சரி.
5: ஆக அதே போல ஹயாத்தா இருக்கிறாங்கன்னு சொன்னாங்க, திக்கு செய்தவங்க சொன்னா அவங்களுடைய சிந்தனைகள் எந்த நேரம் அல்லாவுடைய நினைவு அவங்க இந்த நேரம் அவங்க எடுத்து இருக்கிறனால நிச்சயமாக வந்து உயிரோட்டம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க என்பது இந்த ஹதீஸ் மூலமாக நம்ம பாக்குறோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு வேண்டுமா, நாம வந்து அல்லாஹ்வுடைய நினைவில் இருக்கணும். நபி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி தன்னுடைய சமுதாயத்தை மக்களை அழிச்சு அஞ்சு விஷயங்களை உபதேசிச்சாங்க.
4: சரி.
5: அதுல அவங்க சொல்றாங்க, அதாவது அல்லாஹ்வை அதிகமா நினைவு கூர்ந்து திக்ரு செய்யுமாறு உங்களை ஏவுகிறேன். அந்த திக்ரு எதை போன்றது என்று சொன்னா, ஒரு மனிதனை எதிரி விரைவாக பின்தொடர்கின்ற போது அவன் பாதுகாப்பான கோட்டைக்குள் நுழைந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதை போன்றதாகும். நிச்சயமாக அடியான் ஷைத்தானிடமிருந்து மிகவும் பாதுகாப்பாக இருக்கும் நிலையானது யாதென்று சொன்னா, அவன் அல்லாஹ்வை நினைவு கூறுவது திக்ரு செய்யும் நிலைதான் அப்படின்னு சொல்றாங்க.
4: சரி.
5: ஆக திக்ர் என்பது நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பான அரணாக இருக்கின்றதுன்னு பாக்குறோம். அதே போல திக்ர்ல பாக்குறோம், லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற திக்ர் இருக்கு. இந்த திக்ர் வந்து நம்ம அதிகமா சொல்லும் போது நாம வந்து மரண நேரத்துல கூட அந்த கலிமா நம்முடைய நாவல வரதுக்கு ஒரு வாய்ப்பாயிருது.
4: சுபஹானல்லாஹ்
5: சொல்ல சொல்றாங்க, யார் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்றாங்களோ அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும், இன்னும் சொர்க்கத்துடைய கலிமாவாக இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த களிமாவை நம்ம அதிகமா திக்ர் செஞ்சுட்டே இருக்கக்கூடிய நிலையில வந்து என்ன ஆகும் சொன்னா, நமக்கு அந்த சிந்தனைகள் வரும்போது எந்த நிலையில மௌத்து நேரத்துல கூட அந்த லா இலாஹ இல்லல்லாஹ்ன்ற வார்த்தை நம்முடைய நாவல உதயமாகிவிடும். யார் ஒருவருடைய ஆரம்ப வார்த்தையும் கடைசி வார்த்தையும் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவருக்கு சொர்க்கம் சென்று விடுவார் ரசூலுல்லாஹ் ஹதீஸ் இருக்கு.
4: சரி.
5: யாரெல்லாம் திக்ர் செய்யாம இருக்கிறாங்க, அல்லாஹ்வுடைய நினைவு இல்லாம இருக்காங்களோ அல்லாஹ் எச்சரிக்கின்றான், யா அய்யுல் லஜீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஜிக்ரில்லா. ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய செல்வம், உங்களுடைய மக்களும் அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டும் பாரமுகமாகி விட வேண்டாம். வமை யஃபல் ஜாலிக ஃபவுலாயிகஹுமுல் காஸிரூன். யார் அவ்வாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் அப்படின்னு இங்க அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான்.
4: சரி.
5: ஆக நாம வந்து நஷ்டவாளியா லாபவாதியா என்பதை நாம தான் நிர்ணயிச்சுக்கணும். ஆக ஜிக்ர் என்பது பெரிதா அல்லது சலவாத்து பெரிதா என்பது கேள்வி அல்ல, அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் பெரிது. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொல்றான்னு சொன்னா, வல ஜிக்ருல்லாஹி அக்பர், அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் பெரிது, அல்லாஹ்வுடைய திக்ர் தான் பெரிதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். இந்த வசனத்தை எப்போதும் நம்ம எப்ப கேட்போம் சொன்னா, ஒவ்வொரு ஜும்மால கேட்போம். அதாவது இமாம் அவர்கள் வந்து கடைசியா குத்துபா முடிக்கக்கூடிய நேரத்தில் அவர் வந்து ஓதுவார், இன் அல்லாஹ் யாமுரு பில் அதிலி வல் எஹ்சான் வைதாஇ ஸில் குர்பா வயன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கரி வல் பக் யஇஸுகும் லஅல்லகும் தஸக்கரூன் ஃபஸ்குருல்லாஹ் அலஸீம யஸ்குருக்கும் வஷ்குரு அலா நிஅமி யஸீதுக்கும் வஸ்அலூஹு மின் ஃபத்லிஹி யுஅதீக்கும் வல ஜிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னவுன். கடைசியை முடிக்கும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனை அல்லாஹ்வுடைய ஜிக்ர் தான் பெரியது என்று குத்துபாவில அந்த ஹத்தீப் அவர்கள் முடிக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். ஜிக்ர் என்பது அல்லாஹ்வின் புறத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துடையதாக இருக்கின்றது என்பதை பார்க்கிறோம். அதே போல சலவாத்தும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்மளை வந்து அதிகமாக ஓத சொல்லியிருக்காங்க. நபிகள் அவருடைய சஃபாத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த சலவாத்தின் மூலமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து சலவாத்தையும் நாம் அதிகமாக நம்முடைய வாழ்க்கையில ஓதணும். அதே போல எந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய ஜிக்ரையும் நம்முடைய அமலுக்கு கொண்டு வந்து அதை நாம வந்து செயல்படுத்த கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். எல்லாம் அல்லாஹ் சுபானஹு வ தஆலா சாலிஹான நல்ல அமல்கள் செய்து நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் சுபானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் பாலிப்பானாக.
4: ஆமீன் ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நல்லதுங்க உஸ்தாஸ், மிகவும் சிறப்பான முறையில் சலவாத்னா என்ன, ஜிக்ர்னா என்ன என்பதை பற்றி நேயர்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தமைக்கு மிக்க நன்றி. ஜஸாகல்லா. இன்ஷால்லா மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
5: வஅலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்.
4: எடுத்துரைத்தவர்கள் உஸ்தாஸ் உமர் பின் பாவா அவர்கள். இன்ஷால்லா அடுத்த வார நிகழ்ச்சியில் வேறொரு கேள்வியோடு உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். ஜாக்கிம் ஒலிபரப்பு பிரிவில் இருந்து அப்துல் கனி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.

0: பெருமையும் சமூக வலைதளத்துல பதிவு செய்யறது முக்கியம் இல்ல, அத சரியா பதிவு செய்திருக்கோமான்னு பாக்கணும்.
1: இந்த தேசிய மாதத்தில் ஜாலோர் கமிலாங்க பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
0: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

பாம்பே ஜெயஸ்ரீ குரலில் அந்த ஒரு பாடலை நம்ம கேட்டோம். சரிங்க, நாளைக்கு தேசிய தின கொண்டாட்டத்தில் ஆர்டிஎம்மின் அனைத்து வானொலி நிலையங்களிலும் ஒரு சிறப்பு வானொலி நாடகம், தேசிய தின வானொலி நாடகம் ஒளிபரப்பாக உள்ளது. அதுதான் சர்தகோ ஜாலூர் எனும் வானொலி நாடகம். தேசிய மொழியில் தான் ஒளிபரப்பாக உள்ளது. இதனை வந்து அஸ்மி இப்ராஹிம் எழுத்தில் ஷமிமி ஷஸ்வானி சம்சுரேன் தயாரிச்சிருக்காங்க. இந்த ஒரு வானொலி நாடகம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான நிலையங்களில், வானொலி நிலையங்களில் மதியம் 2:15 ஒளிபரப்பாக உள்ளது. ஆனால் முக்கியமாக நம்முடைய மின்னல் பண்பலையில் மதியம் 3:15 மேல் ஒளிபரப்பாக உள்ளது. இந்த ஒரு வானொலி நாடகத்தில் நான் தான் வந்து ஒரு முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கேன், சந்தோஷ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நாடகம் எப்போ தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வருட ஆரம்பத்தில் 2 தைப்பிங்கில் உலக வானொலி தின கொண்டாட்டத்துக்காக மின்னலை பிரதிநிதித்து நான் போயிருந்தேன். ஆனால் நான் போனது என்னமோ அந்த அறிவிப்பு அறைக்கு, இந்த ஆர்டிஎம் தின சிறப்பு வானொலி நாடகத்தில் நடிப்பதற்கு தான். அதற்கு ஒரு சின்ன ஒரு துணை கதாபாத்திரம் கொடுத்தாங்க. கொஞ்ச நேரத்தில் நடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு, அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு, நீங்க ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் ரொம்ப மகிழ்ச்சியா உணவருந்திட்டு இருந்தேன், இந்த டீ குடிச்சிட்டு இருந்தேன். அப்ப திடீர்னு பின்னால இருந்து ஒரு கை, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி தேசிய தின சிறப்பு வானொலி நாடகம் ஒன்று இருக்கு, நடிக்க வேண்டியவர் வரல, எங்களுக்கு வேற வழி தெரியல, நீங்களே நடிச்சிடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. வந்து ஒரு 5 தான் ஆனது, ஆனா சொல்லிட்டாங்க இது வந்து முதன்மை கதாபாத்திரம், ரொம்ப முக்கியமான கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 5 மீண்டும் இந்த இப்போ பேரா எஃப்எம் அவங்களுடைய அந்த வானொலி நாடக தயாரிப்பு அறையில போயிட்டு ஒரு மணி நேரம் நல்ல ஒரு கதைக்களம், சுவாரஸ்யமான கதைக்களம் இந்த நாடகத்துல, வானொலி நாடகத்துல நான் நடிச்சிருந்தேன். என்னோட சேர்ந்து கிளாந்தான் எஃப்எம்ஐ சேர்ந்த டிஜி ஐன், லங்காவி எஃப்எம்ஐ சேர்ந்த டிஜி நத்தியா, அதோடு லபுவான் எஃப்எம்ஐ சேர்ந்த டிஜி ராஃப், சபா எஃப்எம்ஐ சேர்ந்த டிஜி ஃபாரா, நாங்க 5 தான் அந்த நாடகத்துல நடிச்சிருக்கோம். நாளைக்கு மறக்காம இந்த வானொலி நாடகத்தை நம்முடைய மின்னல் பண்பலையில் மதியம் 3:15 மேல் செவிமடுங்க. கேட்டுட்டு கண்டிப்பா வந்து நான் எப்படி நடிச்சிருந்தேன் அப்படின்றதையும் சொல்ல மறந்துடாதீங்க. அழைத்து அடுத்த பாடல், இப்ப சமீபத்துல சமூக ஊடகங்களில் ரொம்ப பிரபலமா இருக்கக்கூடிய பாடல், இந்த திரைப்படம் வந்து இசையினால, பாடல்கள்னால, அந்த பின்னணி இசையினால ரொம்ப பிரபலமான ஒரு திரைப்படம் டிசி, அதிலிருந்து அனிருத் கொண்டு வரும் ஒரு பாடல் இதோ.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்து நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னு இருப்பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே மோட்டர் பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளவு ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

ரவி ஜி குரலில் தங்கப்பூவே அந்த பாடலை வந்து கேட்டோம். சரி, நாளைக்கு நம்ம தேசிய தின சிறப்பு அணிவகுப்பு இருக்கு நடக்குது இல்லையா புத்ராஜியால, யார் யாரெல்லாம் போகலான்னு இருக்கீங்க? நாளைக்கு பார்த்தோம்னா உங்களுக்காகவே பொது போக்குவரத்து சேவைகள் வந்து சில சேவைகள் இலவசமாக வழங்கப்பட உள்ளது. அதிலும் வந்து குறிப்பா MRT டெர்மினல் புத்ராஜியா சென்ட்ரலில் இருந்து ஜலான் துன் அப்துல் ரசாக் பிரீசின்ட் 2 வரும் அந்த ஒரு சேவை பார்த்தோம்னா, இங்க இலவசமாக பேருந்து சேவைகள் 24 மணி நேரம், அதாவது இன்றைக்கு மதியம் 2 மணி தொடங்கி நாளை மதியம் பிற்பகல் 2 மணி வரை தொடர்ந்து உங்களுக்காக இலவச பேருந்து சேவைகள் ஏற்படுத்தி கொடுத்திருக்காங்க. அதிலும் பார்த்தோம்னா நாளை அதிகாலை 4 மணி வரை 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடத்திற்குள் ஒரு பேருந்து வரும். ஆனால் நாளை அதிகாலை 4 மணி தொடங்கி நாளை பிற்பகல் 2 மணி வரை இந்த 5 நிமிடங்களுக்கு இடைவெளி கொண்ட பேருந்துகள் நிறைய இருக்கு, இலவச சேவைகள். அதோடு இல்லாமல் புத்ராஜயா இன்டர்நேஷனல் கன்வென்ஷனல் சென்டர் இருக்கு இல்லையா, அங்கிருந்து ஜாலான் P4X பிரின்சின்ட் 4 இங்கு பயணிக்கக்கூடிய அந்த இலவச பேருந்து சேவைகளும் இருக்கு. அதோடு சேர்த்து MRT மற்றும் ERL சேவைகள், இது இலவசமா இல்லாட்டினாலும் தள்ளுபடியோட சேர்த்து இந்த போக்குவரத்தை வந்து ஏற்பாடு செய்து கொடுத்திருக்காங்க. ஆக நாளைக்கு தேசிய தின அணிவகுப்புக்கு நீங்க போகணும் அப்படின்னா உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் முன்கூட்டியே இலகுவா வந்து திட்டமிட்டுருங்க. இந்த மாதிரி சேவைகளையும் வந்து இணையதளம் மூலமா எந்தெந்த நேரத்துல எங்கெங்கு வழங்கப்படுது, இலவசமாகவா தள்ளுபடியாகவா, அதையெல்லாம் பார்த்து வைத்துட்டு போனீங்கன்னா நாளைக்கு உங்களுடைய பயணம் ரொம்ப சுமூகமா அமையும். தேசிய தினத்தை ரொம்ப மகிழ்ச்சியா உற்சாகமா ஒரு நல்ல வழியில எல்லாருமே கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி அடுத்த பாடல், அடுத்து வரவிருக்கும் ஜெயிலர் 2 திரையிலிருந்து ஒரு பாடல் வந்திருக்கு இல்லையா, ரொம்ப சமீபத்தில் வந்தது, அதுவும் ஓணம் திருநாளுக்கு கொஞ்ச நாள் முன்பு வந்தது. ஒரு ஓணம் திருநாள் அந்த ஒரு என்ன சொல்லலாம், அந்த ஒரு நினைப்பில் எப்போதும் இருக்கும் மாதிரியான ஒரு இசை நடனம் வரிகள் அந்த மாதிரி ஒரு பாடல் அல்லா புலேலு, அந்த பாடலை அடுத்து கேட்கலாம். அனிருத் கொண்டு வராரு இதோ.

ஜலோர்கம் இலங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

அவனைக்குள்ள ஆயிரம் வேலை இருக்கு, மனசெல்லாம் பரபரப்பா இருக்கு. அதெல்லாம் சரிதான், ஆனா எதிரில் வரும் முகம் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாம் போல. உம்முன்னு இருந்தா நல்லாவா இருக்கு. நீங்க இப்போ மின்னலா ஃபேம் கேக்குறீங்க.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 10 மணி செய்தியுடன் சிவம் தமிழ் செல்வம். ஒவ்வொரு மலேசியரின் உள்ளத்திலும் சிந்தனையிலும் சுதந்திர உணர்வு தொடர்ந்து விதைக்கப்பட வேண்டும். அனைத்து இன மக்களும் இணைந்தே நாட்டை கட்டி எழுப்புவதுடன் உரிமைகளை தற்காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். அமைப்பையும் நாட்டையும் மட்டுமே உள்ளடக்கியதன்று சுதந்திரம். அதைவிட ஒவ்வொரு மக்களும் உண்மையான சுதந்திர உணர்வுடன் வாழ்வதே உறுதி செய்வதே முக்கியம் என அவர் கூறினார். பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியமயமாக்கலை விரைவுபடுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள 350 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் இணைப்பு திட்டம் பெருசடா செயல்பாட்டை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு தற்போது சுகாதார கிளினிக்குகளிலும் பொது மருத்துவமனைகளில் திட்டமிடப்பட்டுள்ள இலக்கவியமயமாக்கல் முயற்சிகளுக்கும் வலுச்சேர்க்கிறது என்று மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூறியது. நேபாளத்தில் ஏற்பட்டுள்ள பெரு வெள்ளத்தை தொடர்ந்து அங்கு மேற்கொள்ளப்படும் தேடி மீட்கும் பணிகளுக்கு உதவ மலேசியாவின் சிறப்பு பேரிடர் உதவி மீட்புக் குழு ஸ்மார்ட் தற்போது அங்கு செல்வதற்கு தயாராக உள்ளது. இருப்பினும் மலேசியாவின் உதவியை பெறுவது தேவைக்கும் அந்த இமயமலை நாட்டின் அரசாங்கத்தின் முடிவுக்கும் உட்பட்டது என்று தேசிய பேரிடர் மேலாண்மை நிறுவனம் நட்மா தெரிவித்தது. நேபாளத்தின் மலைப்பகுதியில் அண்மையில் ஏற்பட்ட பனிக்கட்டி, பாறை சரிவுகள், புவி வெப்பமயமாதலால் பனிப்பாறைகள் உருகி வருவதன் காரணமாக கியாங்ஹாய் ஜீசாங் மேசை நிலத்தில் பனிப்பாறை தொடர்பான பேரிடர்களின் இடர் அதிகரித்து வருவதற்கான அறிகுறியாகும். பனிப்பாறைகள் உருகுவதால் அவை மேலும் உயரமாகவும் செங்குத்தாகவும் நிலையற்றதாகவும் மாறி வருவதாக சீன அறிவியல் கழகத்தின் ஆய்வாளர் ஹூ காய்ஹெங் கூறினார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் நாட்டின் உயர் இராணுவ தலைமையகத்தில் முக்கிய மாற்றங்களை செய்துள்ளார். அதன்படி அவர் கிம் சாங் ஜியை தற்காப்பு அமைச்சராக நியமித்துள்ளார். அதேவேளை அனுபவம் வாய்ந்த வியூக நிபுணரான பாக் ஜான் சோனை மத்திய இராணுவ ஆணையத்தின் துணைத் தலைவராக மீண்டும் நியமித்துள்ளதாக அரசு ஊடகம் KCNA கூறியது. விளையாட்டு. இங்கிலீஷ் பிரீமியர் லீக் கார்பந்து. ஆட்டக்காரர்களை மாற்றிக்கொள்வதற்கான அவகாசம் வரும் செவ்வாய்க்கிழமை நிறைவு பெறவுள்ள நிலையில் நெதர்லாந்து தாக்குதல் ஆட்டக்காரர் கோடி கக்போவை லிவர்பூல் விடுவிக்காது என்று அணித்தலைவர் வெர்ஜில் வான் டைக் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி. அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

செய்திகளுக்கு பிறகு மீண்டும் இணைகின்றோம் காற்றின் மொழியில். தேசிய தினத்தை முன்னிட்டு நாளைக்கு மின்னல் பண்பலையில் 24 மணி நேரமும், அதாவது நாளை நள்ளிரவு 12, இன்னும் ஒரு 2 மணி நேரம் தொடங்கி நாளை நள்ளிரவு 11:59 வரை மலேசிய தமிழ் பாடல்களை, நம்ம மண்ணின் மைந்தர்களின் பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிக்கப் போகின்றோம். சரி, 10 மணிக்கு மேலே கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெறாது, அதன் பதிலாக டிக்டாக் நேரலையில் உங்களை எல்லாம் சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனால் தேசிய தினம் நாளைக்கு நடைபெறுது இல்லையா, அதனால் வந்து சில வேறு ஒரு திட்டம் வந்துருச்சு. என்னன்னு பார்த்தோம்னா, நமது பிரதமர் இன்று மதியம் ஒரு சிறப்புரை, அதாவது தேசிய தின சிறப்புரை, நிறைய நன்மையான விஷயங்களை வந்து நமக்காக அறிமுகப்படுத்தியிருந்தாரு, சொல்லியிருந்தாரு. அந்த உரையே நிறைய பேர் கேட்காம இருந்திருப்பீங்க இன்று மதியம், அதனால அந்த உரை சிறப்புரை உங்களுக்காக மீண்டும் ஒளிபரப்பாக உள்ளது 10:15 மேல். அதற்கு முன்பாக 2 உள்ளூர் பாடல்களை அடுத்தடுத்து கேட்டு ரசிக்கப் போகின்றோம். அதில் தொடக்க பாடல் சரேஷ் D7 மற்றும் சின்மாயி கொண்டு வராங்க, சுகமாய் சுப்புலட்சுமி அப்படின்ற திரைக்காக. இதோ

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசிய வானொலியின் இரவு 11 மணி செய்திகளுடன் சிவம் தமிழ்ச்செல்வம். நேபாளத்தில் பேரிடர், சீனாவில் ஏற்பட்ட பயண தடைகளைத் தொடர்ந்து இதுவரை 91 மலேசியர்களை தொடர்பு கொள்ள இயலவில்லை. இது நேபாளத்தில் 55 பேரையும் சீனாவில் 36 பேரையும் உள்ளடக்கியது என்று விஸ்மா புத்ரா கூறியது. கத்மாண்டுவிலும் பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகங்கள் இரு நாடுகளில் உள்ள தொடர்புடைய அதிகாரிகளுடனும் நிறுவனங்களுடனும் அணுக்கமாக பணியாற்றி வருவதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. இதனிடையே கத்மாண்டு, பெய்ஜிங்கில் உள்ள மலேசிய தூதரகங்கள் பாதிக்கப்பட்ட இடங்களுக்கு அருகிலுள்ள பகுதிகளை அணுகுவதற்காக அவ்விரு நாடுகளின் அதிகாரிகளுடனும் தொடர்பில் உள்ளது. இருப்பினும் தொடர்புடைய பகுதிக்கு மலேசிய அதிகாரிகள் மேற்கொள்ளும் எந்தவொரு பயணமும் அனுமதிக்கு உட்பட்டது. அத்துடன் பாதுகாப்புச் சூழலும் அப்பகுதிக்கு செல்வதற்கான வாய்ப்பும் கருத்தில் கொள்ளப்படுகின்றன. இவ்வளை உயிரிழந்தவர்களின் அடையாளம் காணப்படாத உடல்கள் அடக்கம் செய்யப்படுவதற்கு அல்லது இறுதிச் சடங்கு மேற்கொள்ளப்படுவதற்கு முன்பு அவர்களின் மரபணு மாதிரிகளும் பிற அடையாள சான்றுகளும் பாதுகாக்கப்படும் என்று நேபாளம் கூறுகிறது. அடக்கம் செய்யப்பட்ட அனைத்து உடல்களும் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சர் அம்ரித் பஹாதூர் ராய் தெரிவித்தார். தேசிய நாள் கொண்டாட்டங்களை ஒட்டி அமைச்சரவை உறுப்பினர்கள் சமூக ஊடக தளங்களில் தங்கள் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியுள்ளனர். துணை பிரதமர் டதோஸ்ரீ டாக்டர் அகமது அசஹித் அமிடி, மக்கள் அனைவரும் ஒற்றுமையை கடைபிடித்து நாட்டை வலுப்படுத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்துள்ளார். அதேவேளை பிரதமரின் 2026 தேசிய நாள் சிறப்புரை சமூகத்தின் உணர்வுகளுக்கும் தேவைகளுக்கும் எப்போதும் செவிசாய்க்கும் அரசின் கடப்பாட்டிற்கு சான்றாக அமைவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வலுவான நாட்டை உருவாக்கும் இலக்கின் மூலம் சுதந்திரத்தை பொருள் புதிந்ததாக்க வேண்டும். இதன் மூலம் மலேசியாவின் அமைதியான நல்லிணக்கமான எதிர்காலத்தை உறுதி செய்ய முடியும் என ஒற்றுமை அமைச்சர் டத்தோ எரன் எகோ டாகாங் கூறினார். விளையாட்டு சுப்பலை கார்பந்து. ஹாங்ஜபாட் அரங்கில் நடைபெற்ற ஆட்டத்தில் மலாக்கா எஃப்சி 2-1 என நெகிரி சிம்லான் எஃப்சியை வென்றது. இரண்டாம் பாதியில் கேப்டன் குசாமி பேக்கு சிவப்பு அட்டை வழங்கப்பட்டதை அடுத்து நெகிரி சிம்லான் எஃப்சி 10 ஆட்டக்காரர்களுடன் போராட வேண்டிய நிலை ஏற்பட்டது. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் புனிதா சுப்பிரமணியம். மலேசியா மடானி, அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நான் வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு என்னன்னு கேட்டீங்கன்னா, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்லை. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு. அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரத்துக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இது எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: மலரும் நினைவுகளில் இன்று முதல் நேயர் யார் நம்ம கூட இணைஞ்சிருக்கா? வணக்கம்.
1: வணக்கம் பிரவீன்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: இந்த பக்கம் இருந்து பேசுறது வினோபா.
0: ஆஹா வினோபா, நாளைக்கு தேசிய தினம், அந்த உற்சாகம் குரல்லையே தெரியுது. சொல்லுங்க, நாளைக்கு என்ன திட்டம் தேசிய தின கொண்டாட்டத்துக்கு?
1: நாளைக்கு நான் தேசிய தின நிகழ்ச்சியை பார்க்க போறேன்.
0: அப்படியா? இங்க தொலைக்காட்சியிலயா இல்ல வானொலியிலயா? என்ன பாடல்
1: வேணும்?
0: புதல்வருக்காக அந்த பாடல் கேக்குறீங்க? ஓ அப்படியா, என்ன வருடம் அவர் பிறந்தாரு? 2007. என்ன சொல்றீங்க நீங்க? ஆனந்த ஜோதி எம்ஜிஆர் நடித்த படம் வெளியானது கண்டிப்பா 60 இருக்கணும். இவர் பிறந்தது 2007. எப்படி அந்த நேரத்துல பிறந்தாருன்னு சொல்றீங்க?
1: பனிகாலத்துல.
0: ஓ பனிகாலத்துல, மார்கழி மாதம் என்று பிறந்தாரா? சரிமா, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்பப்படும். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: அருமையா நிகழ்ச்சி படிக்கிறீங்க. எதிர்பார்க்கவில்லை நீங்க இப்படி படிப்பீங்க. புதுசா ஜாயின் பண்ணி யாரு யாரு யோசிச்சுட்டு இருந்தேன்.
0: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிமா. தேசிய தின வாழ்த்துகள் உங்களுக்கு.
1: உங்களுக்கு

0: வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க?
1: அன்னக்கிளி
0: சுப்பையா அவர்களே, எப்படி இருக்கீங்க? உங்களை தான் ரொம்ப நாளா வலை போட்டு தேடிட்டு இருக்கேன் நானு.
1: வீட்டுல எனக்கு வந்து கொஞ்சம் சற்று உடம்பு முடியாம இருக்கேன்.
0: ஆமா வா, என்னாச்சு?
1: 80 வயசு, பேச்செல்லாம் கொஞ்சம் தடுமாற்றமா இருக்கு.
0: அப்படியா? என்ன இவ்வளவு தெளிவா பேசுறீங்க, பேச்சுல தடுமாற்றம் இருக்குன்றீங்க? நல்லாதான் பேசுறீங்க. அப்ப அப்ப போய் பாத்துக்குங்க, உடம்ப பாத்துக்குங்க, மருந்து எல்லாம் சரியா எடுத்துக்குங்க.
1: அடிக்கிறேன் உங்களுக்கு அழைக்கிறேன்.
0: சரிங்க, சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு நால்வர் படத்துல வந்து டிஜே பட்டம்மாள் பாடிய பாட்டு, ஆடுவோமே பள்ளி பாடுவோமே ஆனந்த சுகங்களை அடைந்து விட்டோம்.
0: என்ன பாட்டு இது? தேசப்பற்று பாடலா?
1: ஆமா.
0: ஓ அப்படியா, நாளைக்கு தேசிய தினம்னால இந்த பாடல் கேக்குறீங்க அப்ப?
1: கல்லூரி நிகழ்ச்சி இல்லீங்களா?
0: ஆமா, இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு தேசிய தினம். நாளைக்குனால இன்னைக்கு நம்ம கல்லூரி நிகழ்ச்சி இடம்பெறல, அடுத்த வாரம் இடம்பெறும் திரும்ப. சரிங்க, ரொம்ப நன்றி. அந்த பாடல் வந்து அடுத்து வந்துட்டே இருக்கு, நம்ம கூடிய விரைவில் மீண்டும் பேசலாம்.
1: ரொம்ப நன்றிப்பா.
0: நன்றி, நன்றிங்கய்யா.

0: வணக்கம், புனந்தி புக்கேட் மர்த்தாஜாம்ல இருந்து ரங்கம்மா பேசுறேன்.
1: ஆ ரங்கம்மா, எப்படிமா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். உங்களோட வாழ்த்துக்கள்னாலாம் ரொம்ப நல்லா இருக்கு.
1: ஆஹா, நீங்க தான் என்ன வாழ்த்தணும், நான் உங்களை வாழ்த்துறதா சொல்றீங்க பாத்தீங்களா?
0: எல்லோருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்க. ரொம்ப எப்படி போட்டுறது புகழ்றதுன்றதுக்கு வார்த்தை இல்லை.
1: ஐயோ, அந்த புகழ்றதெல்லாம் நீங்க வார்த்தையில சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க மனசுல வச்சுக்கிட்டாலே போதும், அது எங்களை வந்து சேர்ந்துரும். ரொம்ப சந்தோஷம். சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: நான் முன்கூட்டியே நாளைக்கு நம்ம மலேசியாவோட 69வது தேசிய தின வாழ்த்துக்கள் சொல்லிடுறேன். மின்னலசமுக்கும் மலேசியா அன்பர்கள் எல்லாருக்கும், மலேசிய வாழ் மக்கள் எல்லாருக்குமே தேசிய தின வாழ்த்துக்கள்னு சொல்றேன்.
1: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு என்ன திட்டம் இருக்கு?
0: நாளைக்கு எதுவும் ப்ரோக்ராம்ல இப்பதான் பாக்கணும். நாளைக்கு என்ன
1: என்ன பாடல் விரும்பி கேட்க போறீங்க?
0: இது தேசிய தினத்தை முன்னிட்டு நான் வந்து, ஒன்று எங்கள் ஜாதியே, ஒன்று எங்கள் நீதியே,
1: உழைக்கும் மக்கள் யாவரும்
0: பெற்ற மக்களே. படம் தெரியல, நான் பணக்கார குடும்பம் நினைக்கிறேன்.
1: நம்ம கண்டிப்பா அந்த பாடலை கேட்டறலாம்.

0: உங்க பேருமா?
1: வள்ளியம்மா. பாடல் வந்து எனக்கு அந்த பாடல் வேணுங்க.
0: அதாம்மா, எந்த பாடல்?
1: உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போற.
0: ஆஹா, தத்துவ பாடலா கேட்டிருக்கீங்களா? என்ன காரணம்?
1: எனக்கு பிடிச்ச பாட்டு. யாரு எம்ஜிஆர் பாட்டுனா எங்களுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. மகளுக்கும் பிடிக்கும். விஜயலட்சுமி அவங்க பேரு. அவங்களோட மக என் பேத்திதான். அவங்களுக்கும் பிடிக்கும் அந்த பாட்டு.
0: உங்க மகளோட மகள் உங்க பேத்தி தானே?
1: கீர்த்திச்சா, தர்ஷினி, ஜமுனா, அப்புறம் தேவி,
0: நாளைக்கு வாங்கி வச்சிட்டீங்க? அப்ப
1: கண்டிப்பா
0: வரமா. ரொம்ப நன்றிமா.
1: ரொம்ப நன்றி.

0: நான் ராஜாத்தி பேசுறேன், காஜாங்ல இருந்து பேசுறேன்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க திருமதி ராஜாத்தி?
0: நான் நலம் நலம், நீங்க எப்படி இருக்கீங்க? பிரவீன் தானே?
1: ஆமா, பிரவீன் தான் பேசுறேன். ஏன், அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு?
0: சந்தேகம் இல்ல, கேட்டேன் எப்படி இருக்கீங்க.
1: ஓ, நல்லா இருக்கேன். சரி சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
0: நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும். அப்புறம் இந்த பாட்டு வந்து எங்க அக்கா லட்சுமி, அப்புறம் எங்க தங்கச்சி ராணி, அப்புறம் எலிசபெத், அப்புறம் என் பாடான செல்வண்ணா, இவங்க அனைவருக்கும் இந்த பாடலே விரும்பி கேட்கிறேன்.
1: சரி, கண்டிப்பா. தேசிய தின கொண்டாட்டம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு வீட்டுல?
0: ஆமா, தேசிய தினம் உங்களுக்கு எங்க போறது? என்ன
1: அப்படியா?
0: வெளியாக முடியும். ஏன்னா எங்க இடத்துல வந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா அந்த ஸ்டேடியம்ல வந்து சாத்தி இது ஓடுதுல, அதனாலதான் வெளியாக முடியல.
1: சரி சரி, நாளைக்கு வெளியாவாட்டினாலும் வீட்டுல இருந்தே ரொம்ப சிறப்பா கொண்டாடுங்க.
0: சிறப்பா கொண்டாடணும், ரொம்ப நாடாச்சு.
1: சரிம்மா, ரொம்ப நன்றி.
0: நன்றி.

0: ஹலோ, வணக்கம். லூசியா மைக்கேல் சாம்பாண்டி பேசுறேன்.
1: வணக்கம் லூசியா அவர்களே, எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டாச்சா?
0: ஓ, சாப்பிட்டாச்சு. 22 வயசு பிறந்த நாள் முடிஞ்சிச்சு.
1: என்னைக்கு?
0: இன்னைக்கு. நல்ல சாப்பாடு.
1: இன்னைக்கா பிறந்த நாள் வாழ்த்து உங்களுக்கு.
0: நன்றி.
1: எப்படி போனச்சு கொண்டாட்டம்லாம் வீட்ல?
0: ஓ, பேர புள்ளைங்களா கூட்டு போயிட்டு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க.
1: சரி சரி, எங்க போனீங்க?
0: கேளுக்கு தான் வந்தோம்.
1: ஓ, அப்படியா? சிரமான்ல இருந்து கேள் பயணம்.
0: ஆமா ஆமா, ரெண்டு பேர புள்ளைங்க கேள்ல இருக்காங்க, ரெண்டு பேர புள்ளைங்க லண்டன்ல இருக்காங்க.
1: இப்ப போயிட்டீங்க தானே சிரமானுக்கு திரும்ப?
0: சிரமான் வீட்டுல இருந்து தான் பேசுறோம். பிரவீன், ரெண்டாவது வந்து நீங்க வந்து அசுரம் எங்க மகமாரியே இருக்கீங்க.
1: அப்படியா?
0: மகன் எங்க கூட இல்ல, இறந்துட்டாரு. ஆனா உங்களை பார்த்தா எங்க மகமாரியே இருக்கும்.
1: ரொம்ப சந்தோஷம்.
0: அதனால உங்க பேசினா எங்க மகமாரியே எங்களுக்கு ஒரு நினைப்பு.
1: ஐயோ, அப்படியா? சரிமா, ரொம்ப நன்றி, ரொம்ப மகிழ்ச்சி. உங்க மகன் ஜாடையில நான் இருப்பது. நீங்களும் இங்க எல்லாருக்கும் ஒரு தாய் மாதிரி தான். சரி, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு?
0: மீண்ட சொர்க்கம் படத்துல வந்து பீலாத பெண் ஒன்று கண்டிக்கும். அது இரவு நேரத்துல இந்த பாடல் கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும்.
1: கண்டிப்பா. ஏம் ராஜா குரல் அப்படி இருக்கும்ல அந்த பாடல்.
0: ஆமா ஆமா,
1: கண்டிப்பா அந்த பாடலை கேட்கலாமா? ரொம்ப நன்றி.
0: நன்றி. நன்றி பிரவீன். நன்றி
1: நன்றி.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.
2: இடம்பெறுவது ஞான சுடர்.
3: ஞான சுடர் வழங்குபவர் அல் ஹஃபீஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
4: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, அக்பர் என்கிற மன்னர் முகலாய மன்னர்களில் பிரபல்யமான ஒரு மன்னர். ஒரு தடவை அக்பரை பார்ப்பதற்காக நண்பர் ஒருவர் வருகிறார். நண்பராக இருக்கின்ற மன்னரிடத்திலே ஒரு சவால் விடுக்கின்றார். அரசே, எனக்கு ஒரு வேலைக்காரன் இருக்கிறான். அவன் 3 வேளை மூக்கு பிடிக்க நன்றாக சாப்பிடுவான். அவனை தாங்கள் 1 மாதம் வைத்திருக்க வேண்டும். அந்த 1 மாதத்திலே நிறைய உணவுகளை அவனுக்கு விருந்தாக தர வேண்டும். அவன் அந்த 1 மாதத்திலே எந்த வேலையும் உடற்பயிற்சியும் செய்யக்கூடாது. ஆனால் அந்த 1 மாதத்திலே அவன் 1 கிலோ எடை கூட கூடிவிடக்கூடாது என்று நிபந்தனை விடுக்கிறார். மன்னர் அக்பருக்கோ ஒன்றும் புரியவில்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் உடற்பயிற்சி இல்லாமலோ வேலை செய்யாமலோ இருந்தால் வியர்வை வெளியே வராமல், கழிவுகள் வெளியேறாமல், கொழுப்பு சத்து குறையாமல் எப்படி ஒரு மனிதன் உடல் எடை கூடாமல் இருக்க முடியும் என்று அவர் யோசிக்கிற போது, தன்னுடைய அவையிலே புத்திசாலியாக அறிவாளியாக விளங்கிக் கொண்டிருக்கிற அமைச்சர் பீர்பாலை அழைத்து இந்த சவாலை ஒப்படைக்கிறார். அமைச்சர் பீர்பால் அவர்களோ ஒன்றும் பேசாமல் அந்த வேலைக்காரனை அழைத்து செல்கிறார். அரண்மனையிலே உயர்தரமான விருந்தாளிகள் இருக்கக்கூடிய அறையிலே அவரை அழைத்து சென்று 3 வேளைகளும் ராஜ உபசரிப்போடு அந்த மனிதருக்கு உணவு படைக்கிறார். மாதம் முடிகிறது. மாத கடைசியிலே அந்த மனிதனின் உடலில் 1 கிராம் கூட கூடாமல் அப்படியே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் அவர் வந்ததை விட கொஞ்சம் மெலிந்தே காணப்பட்டார். அக்பருக்கும் அவரது நண்பருக்கும் ஒன்றுமே புரியவில்லை. அவையில் இருக்கிற எல்லோருக்குமே ஆச்சரியமாக இருந்தது. அப்போதுதான் பீர்பால் சொன்னார், ஒன்றுமில்லை அரசரே, அவனது இரவு படுக்கையை 1 சிங்கக்கூண்டிற்கு அருகாமையிலே அமைத்து கொடுத்தேன். அவன் உணவு சாப்பிட்டு விட்டு இரவு படுக்கிற போது நான் 1 தடவை சொன்னேன், நண்பா, இந்த சிங்கக்கூண்டின் கதவு சரியானதாக இல்லை, அதன் தாழ்பால் கொஞ்சம் பழுதடைந்திருக்கிறது என்று சொன்னேன். அதன் காரணத்தினால் அவனுக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டது. எந்த மனிதனுக்கு மரண பயம் ஏற்பட்டு விட்டாலும் அவன் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பில் ஒட்டாது. ஒட்டாத ஒரு உணவின் மூலமாக எந்த சத்தும் எந்த கொழுப்பும் உடலில் ஏறவே ஏறாது. எனவேதான் அவன் 1 மாதமாக மூக்கு பிடிக்க நன்றாக ராஜ உபசரிப்போடு அவன் கவனிக்கப்பட்டாலும் அவன் உடலில் எடை கூடவில்லை என்பதாக காரணம் சொன்னார். அமைச்சர் பீர்பாலின் அறிவித்திறமையைக் கண்டு நாடே அவரை பாராட்டியது என்பது ஒரு வரலாறு. கண்ணியமிக்க மின்னல் எஃப்எம் நேயர்களே, இங்கே நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், பயம்தான் நம்முடைய ஆரோக்கிய கேட்டிற்கும் நம்முடைய நிம்மதியின்மைக்கும் முக்கிய காரணம். ஒரு பத்திரிகை நிருபர் கற்பனைக்காக ஒரு டெங்கு கொசுவிடம் பேட்டி காண்கிறார். நிருபர் கேட்டார், இந்த வருடத்திலே எத்தனை பேரை நீ கடித்துக் கொன்றாய் என்று கேட்கிறார். அந்த டெங்கு கொசு சொன்னது, 400 பேரை நான் கடித்தேன் என்று சொன்னது. மீண்டும் நிருபர் கேட்டார், இல்லையே, இந்த வருடம் டெங்கு காய்ச்சலால் 4000 பேர் இறந்து விட்டதாக புள்ளி விவரம் குறிப்பிட்டிருக்கிறதே என்று கேட்கிறார். அப்போது அந்த டெங்கு கொசு சொன்னது, நண்பா, நான் கடித்தது என்னவோ 400 பேரைத்தான், ஆனால் மீதி உள்ள அத்தனை பேரும் தமக்கு வந்த காய்ச்சல் டெங்கு காய்ச்சலாக இருக்குமோ என்கிற பீதியிலேயே அவர்கள் தங்களின் உயிரை விட்டுவிட்டார்கள் என்பதாக சொன்னதாம். எனவேதான் எந்த சலனம் ஏற்பட்டாலும் துன்பம் ஏற்பட்டாலும் நமது மன உறுதியையும் தைரியத்தையும் விடக்கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்கிறது. எனது அருமை விசுவாசிகளே, எந்த ஒரு எதிர்ப்படை கண்டாலும் உறுதியாக இருங்கள். நீங்கள் அந்த நேரத்தில் அல்லாஹ்வை நினைத்து பாருங்கள். வெற்றி உங்களுக்குத்தான் என்று திருக்குரான் தைரியமான பல வசனங்களை நமக்கு சொல்லித்தருகிறது. எனவே எந்த சஞ்சலம் ஏற்பட்டாலும், எந்த கவலை ஏற்பட்டாலும், எந்த நோய் தொற்று ஏற்பட்டாலும் நமது மன உறுதியை நாம் விடக்கூடாது. தைரியத்தோடு எதையும் நாம் எதிர்கொள்ள வேண்டும். அத்தகைய மன உறுதியையும் தைரியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழங்குவானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.
3: நேர்களே, இடம்பெற்றது ஞான சுடர். வழங்கியவர் அல் ஹாஃபிஸ் உஸ்தாஸ் அப்துல் நாசர் சிராஜி.
5: தயாரிப்பு அப்துல் கனி. ஹேஷ்டாக் பெஞ்ஞாரன் ஜாக்கி.
6: நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.
7: சரிங்க, இன்னும் ஒரு 30 வினாடிகளில் தேசிய நாள் கொண்டாட்டம் ஆரம்பமாக உள்ளது. நல்ல உற்சாகமான, மகிழ்ச்சியான, சிறப்பான கொண்டாட்டமாக அமையட்டும். மலேசியர் என்பதில் அனைவருமே பெருமை கொள்வோம். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கோரி விடைபெறுகின்றேன். நான் பிரவீன்குமார் முனுசாமி. சலாம் மலேசியா. மடானி.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதையர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சோடனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதையர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு பூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதையர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்கள நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகாரதா, இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்டமுறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போதே என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோன்னே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: அதற்கு பின்னால் எத்தனை வழிகள், எத்தனை சவால்கள்.
1: மலேசிய கலைஞர்களின் உழைப்பை கொண்டாடுது மண்ணின் நட்சத்திரம்.
0: வெள்ளிக்கிழமைகளில் நண்பகல் 12 மணிக்கு பிறகு மண்ணின் நட்சத்திரம்.
1: இதோட விட்டுருவோமா என்ன? திங்கள் முதல் வெள்ளி வரை நள்ளிரவு 12 மணிக்கு பிறகு 1 மணி நேரத்திற்கு தொடர்ந்து நம்ம ஊர் பாட்டு தாங்க.
2: மின் நல்ல ஃபேம், இளமை, புதுமை, இனிமை.

கதிப்பம்மா என்ன மாதிரி பல கலைஞர்களை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. ஒரு வாரமோ கதிப்பம்மால திறமைகள் மட்டும் பேசட்டும்.

நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

இந்த முறை எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

0: கடையில காசு கொடுத்து பொருள் வாங்குவீங்க, ஆனா இங்க உங்கள் பாசம் கொடுத்து பாடல் வாங்க போறீங்க.
1: திங்கள் தொடக்கம் வெள்ளி வரைக்கும் இரவு 7 மணி முதல் 8 வரை உங்களுக்கு பிடிச்ச பாடல மின்னலுக்கு அழைத்து கேட்க போறீங்க. இது நம்ம பாட்டு கடைங்க.
0: பாட்டு கடைக்கு காசு எதுவும் வேணா, உங்க பாசம் மட்டும் போதுங்க.
2: மின்னல் FM, இளமை புதுமை இனிமை.

0: அப்புறம் வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கீங்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா?
1: இல்ல, போற செலவே சரியா இருந்துச்சு.
0: ஆமா, ஒண்ணு வாங்குறது கூட 1000 காட்ட சொல்வீங்க நீங்க.
1: அப்புறம் நல்லா திருப்தியா சாப்பிட்டாச்சு, அடுத்து காசு கட்டுறது தானே?
0: ஆமாமா, நீங்க கட்டிருங்க, நான் என்ன பண்றேன், கொஞ்ச நேரம் கழிவறைக்கு போயிட்டு வந்துடுறேன்.
1: இப்பனு பாத்தா?
0: ஆமா, இதுக்குள்ள என்ன நேரங்காலமா பாக்க முடியும்? நான் போயிட்டு வரேன், நீங்க சீக்கிரமா காசு கட்டிருங்க.
1: ஏய், எல்லாம் டீ குடிக்கலாம்னு சொல்றாங்க, போயிட்டு வந்துருவோமா?
0: ஆ, தாராளமா போலாமே, உங்க காடிலே போயிருவோமா?
1: அவங்க அவங்களுக்கு அவங்க அவங்க செலவே சரியா இருக்குங்க.
0: இப்படி எல்லா செலவையும் ஒருத்தர் தலையிலே கட்டினா எப்படிங்க?
1: இப்படிக்கு
0: மின்னல் எஃப்எம்.

0: தே மதுர தமிழோசை உலகெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். இலக்கியம் பேசுவோம்
1: அமுதே தமிழே.
0: ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 11:15 இன்ப தேன் வந்து பாயட்டும்.

0: அதுவும் இன்றே செய் அப்படின்னு நம்ம பெரியவங்க சும்மாவா சொன்னாங்க.
1: அதேதான்.

பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

0: நுழைந்து இதயம் நுழைந்து உயிரோடு கலந்திடும். நினைத்தாலே இனிக்கும்.
1: மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன்.
2: மென்மையான காதல், மறக்க முடியாத வரிகள். இதயத்தோடு பேசும் குரல்கள்.
1: திருமணம் கொண்ட திருமண வாழ்வில் இடையில் நீ ஏன் மயங்குகிறாய்?
2: இனி சனிக்கிழமைகளில் மதியம் 2 மணி தொடங்கி 3 மணி வரை
0: 70கள் மட்டும் பேச போகுதுங்க.
2: நினைத்தாலே இனிக்கும்.
3: நான் உன்னை வாழ்த்தி பாடுகிறேன், நீ வர வேண்டும் உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன். நீ வர வேண்டும்.
2: கேளுங்க, ரசிங்க,
0: இசையோடு நினைவுகளை சேகரிங்க.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்து கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்தது. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணுமா.

0: வெளியூர்ல இருந்த நான் செய்த ஒரு அற்புதமான முடிவு கேட்டீங்க, திருப்பி நம்ம நாட்டுக்கு வந்ததுதான். பிரெக்னண்டா இருந்ததுனால இங்க வந்துதான் நம்மளோட மெடிக்கல் சிஸ்டம் வந்துட்டு எவ்வளவு சிறப்பா இருக்குதுன்னு நான் அப்பதான் உணர்ந்தேன். எல்லாம் சொன்னாங்க வெளிநாட்டுல வந்து சூப்பரா இருக்கும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம், இல்லவே இல்ல. நம்ம நாட்டுல உள்ள ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு அப்பதான் தெரிஞ்சிச்சு, அந்த அருமை பெருமை எல்லாமே நான் அப்பதான் உணர்ந்தேன். வரதுக்கு முன்னாடி நம்ம நாட்டுல உள்ளவங்களும் அங்க நிறைய பேர் இருந்தாங்க. இப்ப அவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க, இங்க எவ்வளவு காமா இருக்குல்ல, இப்ப எவ்வளவு பீஸ்ஃபுல்லா இருக்குது அப்படின்னு. ஆனா நான் சொன்னேன், வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது ஒரு பக்கத்துல போயிட்டு யாருக்கிட்ட பேசுனா கூட பல வாட்டி யோசிக்க வேண்டியதா இருக்கு. அந்த வீட்டுல யாரு இருப்பாங்க, அவங்க கிட்ட நம்ம அறிமுகமாயி பேசலாமா, அப்படி ரொம்ப நேரம் சிந்திக்க வேண்டியதா இருக்குது. ஆனா நம்ம நாட்டுல வந்து அப்படி யோசிக்கவே வேணாம். பக்கத்துல முன்னுக்கு வீடு எல்லாருமே வந்து நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸா ஃபேமிலியா பழகுறாங்க. ஆனா அங்க அப்படி கிடையாது. ஹாலிடேக்கு அந்த மாதிரினா நான் போலாம், அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாழணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது முடியல. எனக்கு மலேசியா தான் சிறந்த நாடா தெரிஞ்சு.
1: ஜாலோர்க மீலாங்கை பறக்க விடுவோம், மலேசியராய் பெருமை கொள்வோம்.

எங்க பக்கம் இருக்கிற ஒலி வாங்கி மைக்குங்க உங்க பக்கம் வரப்போகுது. ஒரு நேயரின் குரல், நீங்க அறிவிப்பு செய்யற அந்த ஒரு நிமிட காணொலிய storybox.minnal@gmail.com மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புங்க. ஞாயிற்றுக்கிழமைகளில் பிற்பகல் 2 மணியிலிருந்து 3 மணி வரை ஒரு நேயரின் குரல். இது வானொலிய நேசிக்கிறவங்களுக்கு, குரல்ல கனவுகளை சேமிக்கிறவங்களுக்கு.

இன்றைய பாடல் தொகுப்பு பிரேமா கிருஷ்ணன். இளமை, புதுமை, இனிமை. காலத்தால் அழியாத ஹிந்தி பாடல்கள்.

0: பெருமையோடும் மரியாதையோடும் பறக்க விடுவோம்.
1: மலேசியா மடானி, வளமே வாழ்வின்பம்.

0: உங்கள் வீட்டில் தொலைக்காட்சியில் மினல் எஃப்எம் கேட்கணுமா?
1: புரியுது புரியுது,
0: இதோ வந்துட்டோங்க. ஸ்மார்ட் டிவி இருக்கா? ஆர்டிஎம் கிளிக் பதிவிறக்கம் செய்யுங்க. ரேடியோன்னு ஒண்ணு பாப்பீங்க, அதை கிளிக் பண்ணுங்க. அங்க மினல் எஃப்எம் உங்கள் கண்கள்ல படும். அப்புறம் என்னங்க, சிக்கல் சரியாச்சு.

0: या चुप रहूं
1: ना
0: दिल में मेरे आज क्या है
1: क्या है
0: कह

0: மருத்துவமனைகளில் இரத்த கையிருப்பு குறைவாக இருப்பதால் இரத்த தானம் செய்ய வாருங்கள். இன்னும் தகவல்கள் பெற www.pdn.gov.my.
1: ரொம்ப யோசிக்காதீங்க, இந்த தருணத்தை மட்டும் ரசிச்சு வாழ்வோம். இது உங்கள் மினல் எஃப்எம்.

0: உங்கள் மின்னல் FM.
1: ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 6 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். மலேசியர் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சிந்தனையிலும் சுதந்திர உணர்வு தொடர்ந்து விதைக்கப்பட வேண்டும். அனைத்து இன மக்களும் இணைந்தே நாட்டை கட்டி எழுப்புவதுடன் உரிமைகளை தற்காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கேட்டுக்கொண்டார். நாட்டின் 69வது தேசிய தினத்தை வரவேற்கும் நிகழ்ச்சிகள் நேற்று நாடு முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடனும் நாட்டுப்பற்று உணர்வுடனும் நடைபெற்றன. தலைநகர் மர்டேகா சதுக்கத்தில் நள்ளிரவு 12 மணிக்கு தேசிய நாளை வரவேற்கும் நிகழ்ச்சிகளில் இசை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன. அதில் 100,000-க்கும் அதிகமானோர் திரண்டனர். தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு அமைச்சரவை உறுப்பினர்கள் தங்கள் சமூக ஊடக பக்கங்கள் வாயிலாக தங்களின் நாட்டுப்பற்றை வெளிப்படுத்தியதுடன் ஒற்றுமை உணர்வையும் நாட்டின் மீதான அன்பையும் வலுப்படுத்துமாறு மலேசியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். 69வது தேசிய நாளையொட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்றாற்றிய சிறப்புரையில் 6 உடனடி அறிவிப்புகளை வெளியிட்டார். அது எரிபொருள் உதவித்தொகை, பள்ளி சீரமைப்புக்கான ஒதுக்கீடு, செயற்கை நுண்ணறிவு, AI, சுகாதார இலக்கவியல், இன்வாய்ஸ் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கான கடனுதவி என மக்களை உள்ளடக்கியதாக இருந்தன. இந்த அறிவிப்புகள் யாவும் நாளை முதல் அமலுக்கு வருகின்றன. நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவுகளை தொடர்ந்து இதுவரை 781 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. மேலும் 2,502 பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 591 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை தொடர்பு கொள்ள இயலவில்லை என நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. சீனாவின் தென்மேற்கில் உள்ள ஜீஜாங் தன்னாட்சி பகுதியில் கீரோங் மாவட்டத்தில் வரும் நாள்களில் அதிக அளவில் மழை பொழியக்கூடும் என்றும், குறிப்பாக இரவில் அதிக வாய்ப்புள்ளதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு முதல் திங்கள் வரை மிதமான அளவில் மழை பெய்யும் வேளை செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அது கூறியது. விளையாட்டு பிரெஞ்சு லீக் ஒன் கார்பந்து. பாரிஸ் எஃப்சி 3-0 என நீசை வீழ்த்தியது. சினாயோகோ 21வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பாரிஸ் எஃப்சியின் முதல் கோலை புகுத்திய வேளை ஆட்டத்தின் 59வது, 89வது நிமிடங்களில் முறையே செர்கோய் மார்செத்தி ஆகியோர் 2 கோல்களை பெற்றுத்தந்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.

0: நேரம் காலை மணி 6:03. அடுத்து தீன் சுவை கானங்கள்.
1: அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களே, இன்றைய தீன் சுவை கானங்கள் நிகழ்ச்சியினை காரி அல் ஹஃபீஸ் அல் ஹஜ் உஸ்தாஸ் அப்துல் கையூம் ஜமாலி ஃபையாசி அவர்கள் வழங்கும் சூரத்துல் ஹுஜ்ரத் வசனம் 13 தொடங்குவோம்.
2: அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம்.
3: எடுத்தறியப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன்.
2: பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
3: அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன்.
2: யா ஐயுஹன்னாஸு இன் خلقناكم إن

மனிதர்களே, நிச்சயமாக நாம் உங்களை ஓர் ஆண் ஒரு பெண்ணிலிருந்தே படைத்தோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் அறிந்து கொள்ளும் பொருட்டு பின்னர் உங்களை கிளைகளாகவும் கோத்திரங்களாகவும் ஆக்கினோம். ஆகவே உங்களில் எவர் மிகவும் பயபக்தி உடையவராக இருக்கின்றாரோ அவர்தாம் அல்லாஹ்விடத்தில் நிச்சயமாக மிக்க கண்ணியமானவர். நிச்சயமாக அல்லாஹ் நன்கறிபவன், யாவற்றையும் சூழ்ந்து தெரிந்தவன்.

0: நேர்களே, இன்று நமது தீன்ஸ்வை கானங்கள் என்னும் நிகழ்ச்சியில் உஸ்தாஸ் முகமது சாலிம் அன்பேயி அவர்கள் வழங்கும் சிந்தனை துளிகள் சிலவற்றை செவிமடுப்போம்.
1: அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் சுதந்திர மலேசியாவில் வாழ்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுதந்திரம் என்று சொன்னால் நாடு சுதந்திரம் அடைதல், மக்கள் சுதந்திரமாக வாழுதல், குடும்பத்துக்கு மத்தியில் சுதந்திரமாக வாழுதல், ஒரு தனி மனித சுதந்திரம். சுதந்திரம் என்பது ஒரு கூட்டு முயற்சியினால் கிடைக்கின்ற பயன். அது நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டை சுதந்திரமாக ஆள வேண்டும், சுதந்திரமாக வாழ வேண்டும் என்றதற்காக வேண்டி பாடுபட்டு சுதந்திரத்தை பெற்று தந்திருக்கிறார்கள். நாடு சுதந்திரம் பெற்றதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்கப் போகிறது என்று கேள்விகளை கேட்போரும் உண்டு. அதற்கு அழகான பதிலை மலேசியா நாடே நமக்கு தருகிறது. என்னவென்றால், ஒற்றுமை, அமைதி கிடைக்கிறது, கல்வி, உற்பத்தி பொருள் மேம்பாடு கண்டிருக்கிறது, பொருளாதாரத்துறை நிலைத்தன்மை பெற்றிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு முறையில் நாடு சுபிச்சத்தை பெற்றிருக்கிறது. சுதந்திரம் பெற்ற நம் மலேசிய நாடு அனைத்து துறையிலும் முன்னேறி வருவதையும் மேம்பாடு கண்டிருப்பதையும் நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு வருகிறோம். சுதந்திரமாக வாழ்கிற நாம் நாட்டிற்காக சேவை செய்ய ஒவ்வொருவரும் கடமைப்பட்டிருக்கிறோம்.

அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் வாழும் அண்டை வீட்டார்கள் இணக்கமாக நடக்க வேண்டும், அதுபோல் நாமும் இருக்க வேண்டும். இன்ப துன்ப நிகழ்விலும் பங்கெடுத்துக் கொள்ள வேண்டும். அக்கம் பக்கத்திலே வாழுகிற மக்களோடு இணக்கமாக வாழ வேண்டும். சண்டை சச்சரவுகளை உருவாக்கி கொள்ளக்கூடாது. எத்தனையோ மொழி பேசுபவர்கள், எத்தனையோ கலாச்சாரத்தை கடைபிடிப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற நாம் ஆத்திரத்தை அள்ளி போட்டுவிடக் கூடாது, ரோஷத்தை தெளித்துவிடக் கூடாது. மிக அமைதியாக அன்பாக நடக்கின்றவர்களாக இருந்தால் சுதந்திரமும் மகிழ்ச்சியும் தவழும். அடுத்து குடும்ப சுதந்திரம். கணவன் மனைவி இவர்களுக்கு மத்தியில் அவரவர்கள் விருப்பம் வெறுப்பு என இருக்கிறது, அதில் அத்துமீறி தலையீடு கொண்டு வருவது கூடாது. அதில் ஒருவருக்கு பிடிக்காத ஒன்று நடைபெறுகிற பொழுது அன்பு கரம் கொண்டே தடுக்க முயற்சிக்க வேண்டும். அடக்குமுறையை எடுத்தவுடனே கையில் எடுத்தால் கை கலப்புதான் வரும். ஆகவே அவ்வீட்டில் சுதந்திரம் நீடிக்க வழியில்லாமல் போய்விடுமே. அதே நேரம் ஒரு தனி மனித சுதந்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும். இது ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கும் ஒன்று. இந்த சுதந்திரம் கிடைக்காத மனிதன் வாழ்வது ஒவ்வொரு நாளும் கேள்வியாகவே போகும். அதனால் தான் அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜை நிறைவேற்றும் போது அரஃபா திடலில் பேருரை ஆற்றும் போது அழகாக சொன்னார்கள், யாரும் மற்றவரின் சுதந்திரத்தில் கை வைக்காதீர்கள் என்றார்கள். தனி மனிதன் நான் சுதந்திரமாக வாழ்கிறேன் என்றால் அதன் மூலம் குடும்ப சுதந்திரம், வட்டார சுதந்திரம், வாழும் நாட்டின் சுதந்திரம் என அனைத்தும் சுதந்திரமாக பெற்றதாக ஆகிவிடும். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய சுதந்திரமும் அழகாக வாழ்வதற்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்துக்கு கீழால், ஒரு ஒற்றுமைக்கு கீழால் வந்துவிடும் என்பது தான். அந்த அடிப்படை தான் இந்த நாட்டிலே நாம் சுதந்திரம் பெற்றதற்குரிய அறுத்தம் நிகழும். இல்லை என்றால் சுதந்திர மலேசியாவில் நான் வாழ்கிறேன் என்று சொல்லிவிட்டு ஒருவருக்கொருவர் கருத்து வேறுபாடுகள், சண்டையிட்டுக் கொள்ளுதல், அமைதியின்மை, பொருளாதார சீர்குலைவு, கல்வியின் மேம்பாடு காணாமை, இவைகளெல்லாம் இருந்தால் சுதந்திரமாக வாழ்கிறேன் என்று சொல்லுவதற்கு பொருள் இல்லாமல்

சங்கை மிக்கவர்களே, இது மட்டுமல்ல, உலகில் அரசமைப்பு படியான மன்னர்களை கொண்ட சுமார் 43 நாடுகளில் மலேசியாவும் ஒன்று. 9 ஆட்சியாளர்களில் ஒருவர் மன்னராக சுழல் முறையில் தேர்ந்தெடுக்கப்படுவது உலகில் வேறு எங்கும் இல்லாத ஒன்று. அந்த சிறப்பை நம் மலேசிய நாடு மட்டுமே பெற்று சிறப்புற்று திகழ்கிற என்பதை இந்த நல்ல நேரத்தில் நாம் நிகழ்வோடு பார்க்கிறோம். இப்படி ஒரு அமைதி பூங்காவான ஒரு நாட்டை உலகில் எங்கும் பார்க்க முடியாது. அது மட்டுமல்ல, சுதந்திர மலேசியாவில் இயற்கை சீற்றங்கள் இன்றி தட்பவெப்பங்கள் சரியான முறையில் கிடைக்கிறது. இது இறைவனால் தரப்படுகின்ற பேரின்ப வாழ்க்கை. இவைகளையெல்லாம் அனுபவிக்கின்ற நாம் நாட்டிற்கும் இறைவனுக்கும் நன்றி செலுத்த மிக கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே சுதந்திர நல் வாழ்த்துக்களையும் ஒருவருக்கொரு பரிமாறிக்கொள்வோம். சுதந்திர மலேசியாவை அனுபவிக்கின்ற நாம் இறைவனுக்கும் நாட்டுடைய சட்டத்திற்கும் கட்டுப்படுவோம். நாட்டுடைய சட்டத்திற்கும் கட்டுப்படவேன் என்பது இறை ஆணை. அந்த இறை ஆணையை ஏற்போம், இறை வழியில் செல்வோம், நல்லவர்களாக வாழ்வதற்கு பொறுப்பேற்றுக் கொள்வோம். அந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வதற்குண்டான தகுதியையும் தரத்தையும் வல்ல இறைவன் தந்தல்வானாக.

0: நேர்களே, இறைவன் கொடுப்பதை தடுப்பவர் எவரும் இல்லை, இறைவன் தடுத்ததை கொடுப்பவர் எவரும் இல்லை. ஆகையால் இருப்பதைக் கொண்டு மனநிறைவு கொள்வோம். நல்லது நேர்களே, இன்ஷா அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
1: தயாரிப்பு அப்துல் கனி, ஹேஷ்டாக் பெருஞ்ஞான் ஜாக்கிம்.
2: இளமை, புதுமை, இனிமை,
3: நிறம் காலை மணி 6:30.

வணக்கம் நேர்களை, வணக்கம் மலேசியா, மலர்ந்தாச்சுங்க. வணக்கம் மின்னல் தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சியாக இன்றைக்கு உங்களோட நான் மோகன் வந்திருக்கேன். இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நாட்களின் வரிசையில் அமைந்திருக்கட்டும். இதற்கிடையில் மலேசியா 69வது தேசிய தின கொண்டாட்டத்தை இன்றைக்கு கொண்டாடவிருக்கின்றது. எல்லா மலேசியர்களுக்கும் இப்ப நிகழ்ச்சி கேட்கின்ற அத்தனை நேர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த தேசிய தின வாழ்த்துக்கள். இன்றைய நாளை இன்னும் சிறப்பான முறையில் வரவேற்கலாம். பராபவ ஆண்டு ஆவணி திங்கள் 14 நாள் August 31 திங்கட்கிழமை பொழுது இன்றைய நாள். இன்றைக்கு முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பாட்டுங்க, முழுக்க முழுக்க மலேசிய பாடல்களை இன்றைய 24 மணி நேர ஒளிபரப்பில் நாம கேட்டு ரசிக்கவிருக்கின்றோம். அந்த வகையில் தொடக்க பாடல் கணேசன் மனோகரன் நம்மளுடைய குரல்ல வருது, கேட்கலாம்.

0: ஃபைனலில் உங்கள் நாளை இன்னும் விறுவிறுப்பாக்க, சுறுசுறுப்பாக்க உடற்பயிற்சி பயிற்றுனர் கோச் வின்குமார்.
1: இன்னைக்கு நம்ம பேர்ட் டாக் அந்த ஒர்க் அவுட் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து டார்கெட் பண்ற மசில்ஸ் பாத்தீங்கன்னா லோவர் பேக், அப்புறம் கோ மசில்ஸ், பேலன்ஸ் ஸ்டெபிலிட்டி ஆக்குறதுக்கும் இந்த ஒர்க் அவுட் வந்து உறுதுணையா இருக்கும். முதலில் வந்து நான்கு காலில் இது நீங்க நிக்க வேண்டும். வலது கையை முன்னாலும் இடது காலை பின்னாலும் நீட்ட வேண்டும். இது வந்து நீங்க 2-3 seconds வரைக்கும் நீங்க ஹோல்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் இன்னொரு சைட்டும் அதே மாதிரி நீங்க செய்யணும். இந்த ஒர்க் அவுட் வந்து 10-12 reps வரைக்கும் நீங்க செய்யலாம். சரியா, தொடர்ந்து செய்யும் போது இதோட ஒர்க் அவுட்டோட ஸ்டெபிலிட்டியை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நாளைக்கு இன்னொரு ஒர்க் அவுட் மூலமா உங்களை சந்திக்கிறேன். நன்றி.

வணக்கம். இந்நிலையில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு நன்றி. கடந்த 24 மணி நேரத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்கலாம். தொடக்கமா மலேசிய நண்பன்ல, வரும் செப்டம்பர் முதல் தேதி அதாவது நாளை தொடங்கி பூடி 95 சலுகை திட்டத்தின் வழி ரோன் 95 பெட்ரோல் 200 லிட்டரில் இருந்து 300 லிட்டராக உயர்த்தப்படுவதாக பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் அறிவித்திருக்கின்றார். அடுத்து மக்களோசை, நேபாளத்தை வரலாறு காணாத அளவுக்கு காட்டாற்று வெள்ளம் உலுக்கியதை அடுத்து தேடும் மீட்கும் பணிக்கு உதவ மலேசியாவின் சிறப்பு தேடும் மீட்பு குழுவை ஸ்மார்ட் அங்கு அனுப்பி வைக்க அரசாங்கம் முடிவு செய்திருக்கிறது என்று பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் நேற்று கூறினார். தேசிய பாதுகாப்பு மன்றமும் பேரிடர் மேலாண்மை ஏஜென்சியும் வெளியுறவு அமைச்சின் ஒத்துழைப்புடன் இந்த நடவடிக்கைக்கு பொறுப்பேற்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இன்றைய தேசிய தின கொண்டாட்டத்தின் சுமூகமான செயல்பாட்டையும் பாதுகாப்பையும் உறுதி செய்வதற்காக 1354 போலீஸ் அதிகாரிகள் மற்றும் உறுப்பினர்கள் பணியில் ஈடுபட உள்ளனர். இன்னும் நிறைய செய்திகள்லாம் வந்திருக்குங்க, உங்களோட பகிர்ந்து கொள்ள நாங்களும் காத்துட்டு இருக்கோம். அப்புறம் இன்றைய நாளிதழ்களை வாங்கி படிக்க மறந்துடாதீங்க.

0: நன்றி உணர்வு மலேசியர்களின் அழகு.
1: நான் வந்து நன்றி சொல்றதுன்னா நம்மளோட மலேசியா காவல் படைக்கு தான் சொல்லணும். மகனை வந்து ஸ்கூல்ல விட்டுட்டு வரும்போது இந்த ஹாஸ்பிட்டல் கிளைங் இருக்கும் பாருங்க, அந்த ஹோல் ரோடே வந்து ரொம்ப ஜேமா இருக்கும். வந்துட்டு இருக்கும் போது என்னோட கார் வந்து நடுவுல ஜேம் ஆகி நின்றுச்சு. நின்றுட்டோட எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, பின்னால எல்லாம் ஹார்ன் அடிக்கிறாங்க. டக்குன்னு பக்கத்துல ஒரு மோட்டோ வந்து நின்னோட டிராபிக் போலீஸ் அப்புறம் வந்துட்டு நின்றுட்டு போன் கிளம்ப போன் போலீஸை தொழுவோம் போலீஸை பந்து அப்படின்னாரு பாருங்க. நான் சொன்னேன் இல்ல என் கார் வந்து ஜேம் ஆயிடுச்சு அப்படின்னு. அவரு உடனே பார்க் பண்ணிட்டு இறங்கி பின்னால இருக்கிற கார் எல்லாம் விலக்கி விட்டுட்டு காரை தள்ளி ஓரமா வச்சாரு. பக்கத்துல நின்று எல்லாம் பாத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டார்ட் பண்ணோட கார் ஸ்டார்ட் எடுத்துருச்சு. அவ்வளோ ஒரு கைண்டான ஆபீசர்ஸ் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து அன்னைக்குதான் நான் வந்து ரியலைஸ் பண்ணேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் காணும் இங்க தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு தகவல் வந்திருக்கு. காலை பொழுதிலே, ரொம்ப விடியற் காலை பொழுதிலே நிறைய மலேசியர்கள் வந்து இந்த வரலாற்று பூர்வ நிகழ்வை பார்ப்பதற்காக ரொம்ப சீக்கிரம் வந்துட்டாங்களாம். அதுதான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா முக்கியமான சில சாலைகள் வந்து அங்கே மூடப்பட்டிருக்கு அப்படின்றதுனால எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் இந்த இடத்துக்கு யாரெல்லாம் வந்து இப்போ முரடேக்கா குறிப்பாக அந்த புத்திரஜய சதுக்கத்தில் இந்த தேசிய தின கொண்டாட்டத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முடிஞ்சால் சீக்கிரம் நீங்கள் போயிருங்க அப்படின்ற ஒரு முக்கியமான வலியுறுத்தல் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. வானிலையை பற்றி சொல்லணும்னா ரொம்ப தெளிவான ஒரு சூழலை கொஞ்சம் வெயிலாக இருக்கும் அப்படின்னு இங்கே தெரிவிப்படுத்தியிருக்காங்க. அதனால 8 மணிக்கு பிறகு நாமும் அது குறித்த நிலவரங்களை வழங்க ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துக் கொண்டிருக்கின்றோம். 80,000 அதிகமான மக்கள் வந்து இந்த முறை இந்த 69வது தேசிய தினத்தை பார்ப்பதற்காக கூடுவாங்க. இந்த முறை நிறைய சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி விவரங்கள்லாம் 8 மணிக்கு மேல நாங்கள் உங்களோட பகிர்ந்துக்கிறோங்க. சரி, யோகராஜ் மற்றும் சந்தீஷ் பாடிய பாடல் கலையை காப்போம் என்ற பாடல் வருது, கேட்கலாம்.

0: மலேசியர்களா நம்ம அடையாளம் என்ன தெரியுமா?
1: அதுக்கெல்லாம் ஒரே பதில், ஒற்றுமை.
0: அப்போ நம்மை ஒன்றாக வைத்திருக்கிறது என்ன?
1: ருக்கு நகராதான், இறைவன் மீது நம்பிக்கை வைத்தல்,
0: பேரரசருக்கும் நாட்டுக்கும் விசுவாசம் செலுத்துதல்,
1: அரசியலமைப்பு சட்டத்தை உறுதியாக கடைபிடித்தல்,
0: சட்ட முறைப்படி ஆட்சி நடத்துதல்,
1: நன்னடத்தையும் ஒழுக்கத்தையும் பேணுதல்.
0: ருக்கு நகாரா வெறும் கொள்கை அன்று,
1: ஒற்றுமையான மலேசியாவை உருவாக்கும் நமது வாழ்க்கை வழிகாட்டி.
0: நமது ஒற்றுமை நமது வலிமை.

0: இன ஒருமைப்பாடும் சமத்துவமும் மலேசியாவின் தனிப்பெரும் அடையாளங்கள். மக்களின் வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க 6 உடனடி அறிவிப்பு. தேசிய வருவாயின் பலன்கள் மக்களுக்கு திரும்ப கிடைப்பதில் அரசாங்கம் உறுதி. வணக்கம், சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 7 மணி முதன்மை செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாம் இன்று 69வது சுதந்திர நாளை கொண்டாடுகிறோம்.
1: அறுபத்தொன்பது ஆண்டுகளுக்கு முன்னர் மெர்டேக்கா என்ற முழக்கம் மலேசியாவின் சுதந்திர வரலாற்றில் புதிய அத்தியாயத்தை உருவாக்கியது. அந்த வரலாற்று பயணத்தை பெருமையுடன் நினைவு கூர்ந்து மலேசியா மடானி கசுஜாத்ரா ஆண்டி நிக்மாத்தி மலேசிய மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு எனும் கருப்பொருளில் நாம் இன்று தேசிய தினத்தை கொண்டாடுகிறோம். இந்த கருப்பொருள் நாட்டின் வளர்ச்சியின் பயன் அனைத்து மக்களையும் சென்றடைய வேண்டும் என்பதையும் ஒற்றுமை மற்றும் மக்களின் ஒட்டுமொத்த நல்வாழ்வு ஆகியவற்றை வலியுறுத்துவதையும் பிரதிபலிக்கிறது. 1957 August 31 கொலலும்பூர் மெர்டேக்கா சதுக்கத்தில் நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வில் அப்போதைய மலாயா கூட்டமைப்பின் முதலாவது பிரதமர் துன்கோ அப்துல் ரஹ்மான் புத்ரா அல்ஹாஜ் நாட்டின் சுதந்திரத்தை பிரகடனம் செய்து மெர்டேக்கா என 7 முறை முழங்கினார். சுதந்திரம் பெற்ற 6 ஆண்டுகளுக்கு பின்னர் 1963 September 16 மலேசியா உருவானது. மலாயா, சபா மற்றும் சரவா இணைந்து புதிய கூட்டாட்சியை உருவாக்கின. இதன் மூலம் பல இனங்கள், பல மொழிகள், பல சமயங்கள் மற்றும் பல்வேறு கலாச்சாரங்களை கொண்ட மக்கள் ஒரே தேசிய அடையாளத்தின் கீழ் மலேசியர்களாக ஒன்றிணைந்தனர். இன்று தேசிய தினத்தை முன்னிட்டு புத்ராஜயா டத்தாரன் புத்ராஜயாவில் தேசிய அளவிலான அணிவகுப்புகள், பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் இடம்பெறுகின்றன. தேசிய தினம் என்பது வெறுமனே தேசிய கொடியை ஏற்றுவதற்கான ஒரு நாள் மட்டுமல்ல, கடந்த தலைமுறையினர் செய்த தியாகங்களையும் சுதந்திரத்திற்காக மேற்கொள்ளப்பட்ட போராட்டங்களையும் நினைவு கூறும் நாளாகவும் எதிர்கால தலைமுறைகளுக்காக நாட்டின் அமைதி, ஒற்றுமை மற்றும் முன்னேற்றத்தை பாதுகாப்பதற்கான உறுதிமொழியை புதுப்பிக்கும் நாளாகவும் அமைகிறது. ஒவ்வொரு மலேசியரும் இன, சமய, மொழி வேறுபாடுகளை தாண்டி ஒற்றுமையுடன் பயணிக்கும் போது சுதந்திரத்தின் உண்மையான அர்த்தம் முழுமை பெறும். 69 ஆண்டுகளை கடந்த சுதந்திர பயணத்தை திரும்பி பார்க்கும் மலேசியா நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார முன்னேற்றம், சமூக ஒற்றுமை மற்றும் மக்களின் நலன் ஆகியவற்றை முன்னிறுத்தி புதிய இலக்குகளை நோக்கி பயணிக்கிறது. அனைவருக்கும் RTM வானொலி தமிழ் செய்தி பிரிவின் 69வது தேசிய நாள் வாழ்த்து.
0: ஆக்கம் மனோன்மணி வீரமோகன். இன ஒருமைப்பாடும் சமத்துவமும் மலேசியாவின் தனிப்பெரும் அடையாளங்கள். மலேசியர் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் சிந்தனையிலும் சுதந்திர உணர்வு தொடர்ந்து விதைக்கப்பட வேண்டும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் வலியுறுத்தினார். அனைத்து இன மக்களும் இணைந்தே நாட்டை கட்டி எழுப்புவதுடன் உரிமைகளை தற்காத்து நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்றார் அவர். சுதந்திரம் என்பது அமைப்பையும் நாட்டையும் மட்டுமே உள்ளடக்கியதன்று, அதைவிட மக்கள் உண்மையான சுதந்திர உணர்வுடன் வாழ்வதை உறுதி செய்வதே முக்கியம் என அவர் கூறினார். நாடெங்கும் தேசிய நாளை நேற்றிரவு குதூகலமாக வரவேற்றனர் மலேசியர்கள். தலைநகர் மெர்டேக்கா சதுக்கத்தில் இசை படைப்புகளும் நிகழ்ச்சிகளும் மிகுந்த உற்சாகத்துடனும் நாட்டுப்பற்று உணர்வுடனும் நடைபெற்றன. அதில் 100,000-க்கும் அதிகமானோர் திரண்டனர். 28 மணி தொடங்கி பல்லின மலேசியர்கள் அந்த வரலாற்று சிறப்புமிக்க சதுக்கத்தில் குவியத் தொடங்கியதால் அங்கு உற்சாகமான சூழல் நிலவியதை பர்னாமாவின் கண்ணோட்டத்தில் தெரியவந்தது. தேசிய தின கொண்டாட்டங்களை முன்னிட்டு அமைச்சரவை உறுப்பினர்கள் நாட்டு மக்களுக்கு தேசிய நாள் வாழ்த்து தெரிவித்தனர். ஒற்றுமை உணர்வையும் நாட்டின் மீதான அன்பையும் வலுப்படுத்துமாறு அவர்கள் மலேசியர்களுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். இன்று நாம் அனுபவிக்கும் சுதந்திரம் கடந்த தலைமுறையினரின் அயராத முயற்சிகள் மற்றும் தியாகங்களின் விளைவு என்றும், நாட்டின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு அதனை பாதுகாக்க வேண்டும் என்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் நினைவூட்டினர். மலேசியா நம் அனைவருக்கும் சொந்தமானது. நம்மிடையேயான வேறுபாடுகளை மதிப்போம், மேலும் நம் ஒற்றுமை உணர்வை வலுப்படுத்துவோம் என துணை பிரதமர் டாக்டர் ஸ்ரீ ஃபடிலா யூசுப் தனது சமூக ஊடகத்தில் பதிவிட்டார். மற்றொரு துணை பிரதமருமான டாக்டர் ஸ்ரீ டாக்டர் அஹமத் ஜைத் அமிதி மலேசியர்கள் நாட்டின் ஒற்றுமையை தொடர்ந்து பேணுமாறு அறிவுறுத்தியுள்ளார். அரசாங்கமும் மக்களின் உள்ளுணர்வுகளுக்கு செவிசாய்ப்பதை தேசிய தினத்தை முன்னிட்டு பிரதமர் நேற்று அறிவித்த சிறப்பு அறிவிப்புகள் புலப்படுத்துகின்றன என்றார் அவர். இவ்வேளை அனைத்து வேறுபாடுகளையும் கடந்து மலேசியர் என்ற அடையாளத்தை நாம் உருவாக்க வேண்டும் என ஒற்றுமை அமைச்சர் டாக்டர் ஏரன் அகோடாகாங் தெரிவித்தார். நாட்டின் 69வது தேசிய நாளை ஒட்டி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்றாற்றிய சிறப்புரையில் 6 உடனடி அறிவிப்புகளை வெளியிட்டார். அது எரிபொருள் உதவித்தொகை, பள்ளி சீரமைப்புக்கான ஒதுக்கீடு, செயற்கை நுண்ணறிவு AI, சுகாதார இலக்கவியல், இ இன்வாய்ஸ் மற்றும் சிறு தொழில் முனைவோருக்கான கடனுதவி என மக்களை உள்ளடக்கியதாக இருந்தன. இந்த அறிவிப்புகள் யாவும் நாளை முதல் செயலாக்கத்திற்கு வருகின்றன. குறிப்பாக வாழ்க்கை செலவினம் மற்றும் அன்றாட வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் நெருக்கடிகள் தொடர்பான பொதுமக்களின் கவலைகளுக்கு தீர்வு காண அரசாங்கம் அந்த முனைப்புகளை முன்னெடுத்துள்ளது. இதனிடையே பொருளாதார வளர்ச்சியின் பலன் மக்களுக்கு நேரடியாக சென்றடைவதை உறுதி செய்வது அரசாங்கத்தின் முதன்மை நோக்கங்களில் ஒன்றாகும் என பிரதமர் கூறினார். தேசிய வருவாயின் பலன்களை மீண்டும் மக்களுக்கே வழங்க வேண்டும் என்ற அரசின் கொள்கைக்கேற்ப இந்த முயற்சி இருப்பதாக அவர் தமது உரையில் வலியுறுத்தினார். அதேவேளை பறிமுதல் செய்யப்பட்ட அல்லது சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியை சட்ட நடைமுறைகள், நீதித்துறை அமைப்புகளின் தீர்ப்புகளின் மூலம் மீட்டெடுப்பதில் அரசாங்கம் உறுதியாக உள்ளதென்றும் அவர் குறிப்பிட்டார்.
2: வளரும் தலைமுறைக்கு கற்றுக் கொடுப்போம். சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை என்று, அது ஒற்றுமைக்கும் பொறுமைக்கும் அர்ப்பணிப்புக்கும் கிடைத்த மகுடம் என்று.
3: நாட்டுப்பற்றை நெஞ்சிலும் நாட்டிற்காக இன்னுயிர் நீர்த்தவர்களை நினைவிலும் சுமப்போம்.
4: போராடி பெறப்பட்ட சுதந்திர உணர்வை தேசிய கொடியை பறக்கவிட்டு பறைசாற்றுவோம்.
0: நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளம் நிலச்சரிவுகளை தொடர்ந்து இதுவரை 781 உடல்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய பேரிடர் இடர் குறைப்பு மேலாண்மை நிறுவனம் தெரிவித்தது. மேலும் 1502 பேர் காணாமல் போயுள்ளனர் என்றும் அது குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே 591 வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை தொடர்பு கொள்ள இயலவில்லை என நேபாள சுற்றுலா வாரியம் தெரிவித்துள்ளது. ஸ்பெயின் நாட்டைச் சேர்ந்த 3, அமெரிக்கர், பெல்ஜியம் நாட்டைச் சேர்ந்த 2 உட்பட 289 வெளிநாட்டினர் இதுவரை மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவின் தென்மேற்கில் உள்ள ஜீசாங் தன்னாட்சி பகுதியில் கீரோங் மாவட்டத்தில் வரும் நாள்களில் அதிக அளவில் மழை பொழியக்கூடும் என்றும், குறிப்பாக இரவில் அதிக வாய்ப்புள்ளதாகவும் அந்நாட்டு வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஞாயிறு முதல் திங்கள் வரை மிதமான அளவில் மழை பெய்யும் வேளை செவ்வாய்க்கிழமை இரவு முதல் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக அது கூறியது. சீனா நேபாள எல்லையில் உள்ள கீரோங் துறைமுக பகுதியில் கடந்த August 26 ஏற்பட்ட நிலச்சரிவை தொடர்ந்து மீட்புப் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. விளையாட்டு பிரெஞ்சு லீக் ஒன் கார்பந்து. பாரிஸ் எஃப்சி 3 சுழிகமென நீசை வீழ்த்தியது. சினாயோகோ 21வது நிமிடத்தில் பெனால்டி வாய்ப்பை பயன்படுத்தி பாரிஸ் எஃப்சியின் முதல் கோலை புகுத்திய வேளை ஆட்டத்தின் 59வது 89வது நிமிடங்களில் முறையே செருகோய் மர்செட்டி ஆகியோர் இரு கோல்களை பெற்றுத்தந்து அணியின் வெற்றியை உறுதிப்படுத்தினர். ரீன்ஸ் 3-2 என லிமான்ஸை தோற்கடித்த வேளை மொனாக்கோவும் மர்சேலும் களமிறங்கிய ஆட்டம் 2-0 மொனாக்கோவுக்கு சாதகமாக முடிவுற்றது. இன ஒருமைப்பாடும் சமத்துவமும் மலேசியாவின் தனிப்பெரும் அடையாளங்கள். மக்களின் வாழ்க்கை செலவினங்களை சமாளிக்க 6 உடனடி அறிவிப்பு. தேசிய வருவாயின் பலன்கள் மக்களுக்கு திரும்ப கிடைப்பதில் அரசாங்கம் உறுதி. இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் மனோன்மணி வீரமோகன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.
5: வரலாற்றில் இன்று
6: 1957 இன்றைய நாளில் கோலாலம்பூர் மிரடேக்கா அரங்கில் 1957 மலையா கூட்டரசு உடன்பாட்டின் அடிப்படையில் மலையாவின் சுதந்திரத்தை பிரதமர் துங்கு அப்துல் ரஹமான் அறிவித்தார். இச்சுதந்திர அறிவிப்பை சுமார் 20,000 பொதுமக்கள், மலாய் ஆட்சியாளர்கள், காமன்வெல்த் நாடுகள், வெளிநாடுகளின் பேராளர்கள் நேரில் கண்டுகளித்தனர். விழா நிறைவில் துங்கு அப்துல் ரஹமான் மிரடேக்கா என 7 முறை முழக்கமிட்டார். அங்கு கூடியிருந்த மக்கள் அதனை மிகுந்த உற்சாகத்துடன் எதிரொலித்தனர். அதேவேளை மலையா கூட்டரசின் இசைக்குடி ஏற்றப்பட்டது. நெகாராக்கு தேசிய கீதம் முதல் முறையாக இசைக்கப்பட்டது. 101 மரியாதை வேட்டுகள் கிளப்பப்பட்டன. சுதந்திரமும் இறையாண்மையும் கொண்ட ஒரு புதிய நாட்டின் புதிய சகாப்தத்தை இந்த அறிவிப்பும் நிகழ்ச்சியும் அடையாளப்படுத்தின.
5: தேசிய பழஞ்சுவடி காப்பகத்தின் தகவல் இது. மேல் விவரங்களுக்கு www.rkip.gov.my

தேசிய தின சிறப்பு வணக்கம் இன்னல நம்ம இணைந்திருக்கின்றோம். இந்த பக்கம் மோகன் கூட பேசிட்டு இருக்க. அனைவருக்கும் 69வது தேசிய தின வாழ்த்துகள். நம் நாடு மலேசியா பெருமை கொள்கின்றோம். மலேசியராக இன்றைக்கு நிறைய விவரங்கள் உங்களோட பகிர்ந்து கொள்ள காத்துட்டு இருக்கோம். ஏன்னா 8 மணி அளவுல வந்து தேசிய தின கொண்டாட்டம் தேசிய அளவில் வந்து பாத்தீங்கன்னா புத்ராஜயா சதுக்கத்தில் வந்து நடைபெறவிருக்கின்றது. அது பற்றி விவரங்களுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய நிகழ்ச்சி முழுக்க முழுக்க உங்களுக்காக மலேசிய பாடல், நம்ம ஊர் பாடல்கள் மட்டும்தான் நம்ம கேட்க போறோம். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி தொடர்ந்து உங்களுக்காக ஒவ்வொரு வருடமும் இந்த தேசிய தினத்தன்று முழுக்க முழுக்க 24 மணி நேரமும் மலேசிய பாடல்களை ஒளிபரப்பி வருகின்றோம் நம் நாட்டு கலைஞர்களுக்காக. சரி, அடுத்து உங்களுக்காக ஜோதி பாடிய பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: காலை பொழுதை இன்னும் கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஜோதி மற்றும் நிறைய குழந்தைகள் எல்லாம் சேர்ந்து பாடின பாடல் தான் அது. வணக்கம் என்னால் இன்றைக்கு தேசிய தின சிறப்பு நிகழ்ச்சியாக மலர்ந்து கொண்டிருக்கின்றது. 1957 ஆண்டு மலேசியர்களால் மறக்க முடியாத ஒரு ரொம்ப முக்கியமான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு நாள், நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாள். அந்த சுதந்திரத்தை ஒட்டி தான் ஒவ்வொரு வருடமும் இந்த 31 ஆகஸ்ட் அப்படின்றது நம்ம எல்லாம் ரொம்ப பெருமையாக கொண்டாடுகின்ற தேசிய தின கொண்டாட்டமா இருக்கு. நேற்றைய தினம் வந்து அம்பாங் மரடேக்கா பல பகுதிகள் வந்து அதனுடைய தேசிய தினத்தை வரவேற்கும் பொருட்டு நிறைய நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இதுல என்னன்னா 1957 31 ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, காலை 9:30 அளவில் தான் வந்து நம்முடைய சுதந்திர தந்தை துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் 7 மரடேக்கா அப்படின்னு முழக்கமிட்டு சுதந்திரத்தை வந்து அறிவிச்சார். அப்போ அந்த காலகட்டத்தில் வந்து அந்த இடத்துல ஒரு 20,000 பேர் வரைக்கும் மரடேக்கா சதுக்கத்தில் வந்து கூடியிருந்ததாக சொல்லப்படுது. அதுல என்னன்னா ரொம்ப வரலாற்று பூர்வ ஒரு நிகழ்ச்சி அந்த நம்ம துங்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் முழங்கிய 7 இருக்கு இல்லையா, அதை இப்போ மீண்டும் உங்களுக்காக கொண்டு வரோம்.
1: மர்தேகா மர்தேகா மர்தேகா மர்தேகா மர்தேகா.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். மின்னலில் தொடர்ந்து இணைந்திருப்பதற்கு ரொம்ப நன்றி. இங்க உங்கள் காலை பொழுது அப்படி கூடுதல் உற்சாகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ஒரு தெளிவான வானொலி தான் வந்து நம்ம புத்ராஜய சதுக்கத்தில் இருக்காரு அப்படின்னு சொல்லி ரவீன் சொல்லியிருந்தார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நேரடி நிலவரங்களை வழங்கவும் ரவீன் ரொம்ப ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருக்காரு. சரி, இதற்கிடையில் இந்த முறை தேசிய தினத்தை முன்னிட்டு நிறைய நடவடிக்கைகள் நிகழ்ச்சிகள்லாம் வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. அந்த வகையில் ஒற்றுமை அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலை 10 மணி வாக்கில் துன் ஹுசேன் ஆன் மெமோரியல் அந்த நினைவகத்தில் வந்து ஒரு முக்கியமான நிகழ்ச்சி, அதாவது அனா மெரிடிகா அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு செய்திருக்காங்க. இந்த ஆகஸ்ட் 31 தேதி பிறந்திருக்கக்கூடியவர்கள், பிறந்த நாள் கொண்டாடக்கூடியவர்கள் நீங்க தாராளமா அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கலாம். நீங்க வரவேற்கப்படுகின்றீர்கள் இந்த அனா மெரிடிகா நிகழ்ச்சிக்கு அப்படின்னு இந்த விவரம் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றது. இது பற்றிய மேல் விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒற்றுமை அமைச்சருடைய அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்துக்கு சென்றீங்கன்னா நீங்க விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். திலீப் பெருமன் குரல்ல பாடல் வருதுங்க, கேட்கலாம்.

0: நன்றியுணர்வு மலேசியர்களின் அழகு.
1: தாதியர்களுக்கு நன்றி சொல்லணும். இந்த ஒரு சம்பவம் வந்து ஒரு 13 ஆண்டுக்கு முன்னாடி நடந்தது. புத்திரஜயில வேலை செய்யறப்ப நிறை மாத கர்ப்பிணியா இருந்தேன். பனிக்கூடம் வந்து உடஞ்சவனே வீட்டுல வந்து யாருமே இல்ல. எமர்ஜென்சி கால் பண்ணோடனே நர்ஸ் உதவி செய்யறவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. குறிப்பிட்டு 2 தாதியர்கள் வந்து எனக்கு அவ்வளவு ஒரு உதவியா இருந்தாங்க. ரொம்ப பேனிக்கா இருந்தேன். வீடு கூட்டணுமா இல்லையா, பேபி திங்ஸ் எல்லாம் எடுக்கணும். அந்த 2 தாதியர்கள் அவங்க பேரு தெரியல, மலைக்காரவங்க. இப்ப வரைக்கும் நான் அவங்களை நினைச்சு பாக்குறேன், அவங்க பேரு தெரியல, அவங்க முகம் கூட நான் மறந்துட்டேன். அவங்க செஞ்ச அந்த ஒரு காரியம் வந்து இப்போ எனக்கு வந்து அந்த தருணம் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன்.
0: மலேசியராய் ஒன்றிணைவோம். தேசிய தின வாழ்த்து.

0: தேசதின சிறப்பு வணக்கம் மின்னல்ல நம்ம இணைந்திருக்கோம். இந்த வருடம் பாத்தீங்கன்னா 2026 தேசிய தின கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்துல ஒரு 8 மணி அளவுல தான் தொடங்க போகுது. அங்க வந்து நம்ம ரவீன் காத்துட்டு இருக்காரு. அங்க இருக்கக்கூடிய நிலவரங்களை பகிர்ந்துக்கு போறாரு ரவீன்.
1: வணக்கம் வணக்கம், உங்களுக்கு தேசிய தின வாழ்த்து.
0: உங்களுக்கும் வாழ்த்து.
1: வந்து நம்ம முக்கிய பிரமுகர்கள் தற்போதைய நிலவரம், தற்போது இந்த வானியல் நிலவரம் எடுத்துக்கிட்டா புத்திர பிரச்சனை இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப தெளிவா இருக்கு. நேற்று கொஞ்ச நேரம் மழை பெய்ததுனால புத்ராஜயா சதுக்கத்துல வானிலை ரொம்ப தெளிவா ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேசிய தினத்துல வந்து ரொம்ப சிறப்பா பார்க்கப்படுது. இம்முறை 1500 மாணவர்கள் இந்த ஹியூமன் கிராபிக்ஸ்ல இடம்பெற்றிருக்காங்க. ஒரு மாறுபட்ட படைப்பை நம்மளுடைய மாணவர்கள் இந்த ஹியூமன் கிராபிக்ஸ்ல வழங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இம்முறை. அதுதான் தற்போதைய நிலவரம் மோகன். இங்க இருக்கக்கூடிய புத்ராஜயா சதுக்கத்துல இருக்கக்கூடிய தற்போதைய நிலவரம் என்ன, நம்மளுடைய மாமன்னர், பிரதமர், துணை பிரதமர், மற்ற இதர முக்கிய பிரமுகர்களின் வருகைக்காக இப்ப நாங்க காத்துக்கிட்டு
0: இருக்கோம். நிலவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு வானிலையும் ரொம்ப தெளிவா தான் இருக்கும் அப்படின்னு மலேசியா வந்து சொல்லியிருக்காங்க.
1: மிக மிக தெளிவா இருக்கு. ரொம்ப அதிசயம். நேற்று வரைக்கும் எங்களுக்கு இருந்த ஒரு பெரிய கவலையே புகை மூட்டத்தினால ஏதாவது நம்ம வந்து பார்க்க முடியாத ஒரு சூழல். அப்புறமாலும் இந்த வந்து இந்த கப்பல் நம்பி தினத்துல அதிகமா நம்ம பார்த்து ரசிக்கிறது ஒன்று. புகை மூட்டம்னால அது வந்து சரியா தெளிவா இருக்காது அப்படின்ற ஒரு கவலை இருந்தது. ஆனா இப்ப இன்றைக்கு புத்ராஜயா சதுக்கத்துல இருக்கக்கூடிய நிலவரம் ரொம்ப தெளிவா இருக்கு. புகை மூட்டமே இல்லாத அளவுக்கு ரொம்ப தெளிவா இருக்கு.
0: அந்த ஒரு தகவலோடு 8 மணி வாக்குல நாமுமே இங்க TV1 வாயிலாக இந்த தேசிய தின கொண்டாட்டத்தை பார்க்க ரொம்ப ரொம்ப அவலா காத்துட்டு இருக்கோம்.
1: இம்முறை நமது RTM நிகழ்ச்சி தொகுப்பாளர்கள் தான் வந்து இந்த தேசிய தினத்தை தொகுத்து வழங்க போறாங்க நேரலையா உங்களுக்காக. பார்க்க மறந்துடாதீங்க.
0: ரொம்ப ரொம்ப நன்றி ரவீன். அடுத்த நிலவரங்களுக்காக காத்துட்டு இருக்கோம்.
1: ரொம்ப நன்றிங்க மோகன். தேசிய தின வாழ்த்து அனைவருக்கும்.

மின்னல்ல வந்து 2026 நீங்க எல்லாம் எல்லா சீனியர் சிட்டிசன்ஸ் சிறு வயசுக்காரங்க எல்லாத்தையுமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறீங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை கேட்கும் போது நம்மளோட மனசுல எவ்வளவு பாரம் இருந்தா கூட அதெல்லாம் எங்கேயோ பறந்து போயிருந்த. இந்த மின்னல்ல வேலை செய்யற அத்தனை பிள்ளைங்களுக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்றேன். அவங்க எல்லாம் நீண்ட ஆயுளோட ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்மா.

அஸ்ரா கைரோ சுபீர் கான் பாடிய பாடலை நம்ம கேட்டுங்க. வணக்கம், இன்னும் இந்த பக்கம் மோகன் கூட பேசிட்டு இருக்க. இப்ப நீங்க டிவி ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா தேசிய தின கொண்டாட்டம் 8 மணிக்கு தொடங்க போகுது இல்லையா. தொடக்கக்கட்ட இந்த முன்னோட்ட நிகழ்ச்சிகள்லாம் இப்ப நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அதனால இந்த தேசிய தினத்தன்று தேசிய தின கொண்டாட்டம் தொலைக்காட்சியில பாக்குறதும் ரொம்ப அழகான ஒரு அனுபவம் தான். கடந்த முறை வந்து கடந்த வருடம் வந்து எனக்கு இந்த அணிவகுப்பில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுங்க. என்னன்னா நம்ம டிவியில நம்ம நேரடியாக சென்று இந்த அணிவகுப்பெல்லாம் பார்க்கறோம் இல்லையா, அதற்கான பயிற்சிகள்லாம் 1 மாதம் முன்பே வந்து தொடங்கிடும். ஒரு மாத காலகட்டத்தில் ஒவ்வொரு நாளும் இந்த அதுக்குன்னு சில அட்டவணையெல்லாம் கொடுத்துருப்பாங்க, நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி போகணும். அந்த காலகட்டம் வெயிலோ மழையோ அதை பற்றிலாம் கவலை இல்லைங்க, நீங்கள் அணிவகுப்பில் கலந்தே ஆகணுன்ற மாதிரி ஒரு சூழலில் தான் இருக்கும். நம்ம வந்து காரணம்லாம் சொல்ல முடியாது, ஏன்னா அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ராணுவ படையிலிருந்து நிறைய அதிகாரிகள்லாம் வருவாங்க, அவங்க தான் நம்ம வந்து அணிவகுப்பில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பயிற்சிகள்லாம் வழங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துல தேசிய தின கொண்டாடம் நடக்குமோ அங்கே போயிட்டு ஒரு 3-4 நாட்களுக்கு இறுதி ஒத்திகையில் நடக்குவாங்க. ஒவ்வொரு இந்த முறை 10,000 பேர் வந்து பங்கேற்பாளர்கள் கலந்துக்கிறாங்க இல்லையா, ஆக ஒவ்வொரு முறையும் வந்து 1 மாத காலகட்டம் இதற்காக பயிற்சிகள் எடுத்து இந்த அணிவகுப்பில் கலந்துக்குவாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு முத்தாய்ப்பான அங்கம் இந்த அணிவகுப்பை நம்ம சொல்லலாம். சரி, அடுத்து உங்களுக்காக சந்தேஷ் பாடிய பாடல் வருது. பாடலுக்கு பிறகு இன்னும் சில கதைகள் பேசலாம். இணைந்திருங்கள், இது வணக்கம்.

ஒரு நாட்டின் உண்மையான வளம் அதன் மக்களின் நல்வாழ்வு. ஒரு தேசத்தின் உண்மையான வலிமை அதன் ஒற்றுமை. நாம் பல மொழிகள் பேசலாம், பல பண்பாடுகளை பின்பற்றலாம், ஆனால் நமது கனவு ஒன்றே, வளமான, அமைதியான, மகிழ்ச்சியான மலேசியா. இந்த தேசிய தினத்திலும் மலேசிய தினத்திலும் ஒற்றுமையை போற்றுவோம், வளமான எதிர்காலத்தை உருவாக்குவோம். மலேசியா மடானி, வளமே வாழ்வின்.

வணக்கம். சலாம் மலேசியா மடானி. மலேசியா வானொலியின் காலை 8 மணி செய்திகளுடன் பூங்குழலி வீரன். நாட்டின் 69வது தேசிய நாள் கொண்டாட்டம் புத்ராஜயா சதுக்கத்தில் நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு தேசிய கொடி ஏற்றப்பட்டு அதிகாரப்படியாக தொடக்கம் காண்கிறது. 2027 பள்ளிகளை சீரமைப்பதற்கான ஒதுக்கீட்டில் 50 விழுக்காடு அதிகரிக்கப்படும் என பிரதமர் டாக்டர் அன்வார் இப்ராஹிம் அறிவித்தார். அது 1 பில்லியன் ரிங்கீட்டிலிருந்து அடுத்த ஆண்டு 1.5 பில்லியன் ரிங்கீட்டாக உயரும் என அவர் தெரிவித்தார். இவ்வேளை செப்டம்பர் 1 18 30 வயது வரைக்குமான 100,000 இளையோருக்கு மக்களுக்கான AI திட்டம் தொடங்கப்படவிருப்பதாக நிதியமைச்சருமான பிரதமர் அறிவித்தார். நிர்ணயிக்கப்பட்ட பயிற்சி மாடியூல்ஸை நிறைவு செய்யும் இளைஞர்களுக்கு முன்னணி செயற்கை நுண்ணறிவு AI செயலி ஒன்றிற்கான 3 மாத கால இலவச சந்தா வழங்கப்படும். பொது சுகாதாரத்துறையின் இலக்கவியல் மயமாக்கலை விரைவுபடுத்துவதற்காக அறிவிக்கப்பட்டுள்ள 350 மில்லியன் ரிங்கிட் கூடுதல் ஒதுக்கீடு, தேசிய இலக்கவியல் சுகாதார சூழல் இணைப்பு திட்டம் பெர்சாடா செயல்பாட்டை வலுப்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த ஒதுக்கீடு தற்போது சுகாதார கிளினிக்குகளிலும் பொது மருத்துவமனைகளிலும் திட்டமிடப்பட்டுள்ள இலக்கவியல் மயமாக்கல் முயற்சிகளுக்கு வலு சேர்க்கிறது என்று மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையம் MCMC கூறியது. கடந்த 26 நேபாளத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தை தொடர்ந்து நேபாளத்தில் 55 பேர், சீனாவில் 36 பேர் என மொத்தம் 91 மலேசியர்களை தொடர்பு கொள்ள இயலாத நிலை தொடர்ந்து நீடிப்பதாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இவ்வேளை அண்மைய நிலவரங்கள் தொடர்பில் இருநாட்டு அதிகாரிகளுடன் இணைந்து தீவிரமாக பணியாற்றி வருவதாக விஸ்வாபுத்ரா குறிப்பிட்டுள்ளது. ஹார்மோஸ் நீரிணையில் உள்ள தீவொன்றில் ஈரான் ஏவுகணை தளத்தை குறிவைத்து தாக்குதலை மேற்கொண்டதாக அமெரிக்கா தெரிவித்தது. ஜூலை மாத இறுதியிலிருந்து தாக்குதல்கள் இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் அண்மைய தாக்குதலாக இது உள்ளதாக AFP குறிப்பிட்டுள்ளது. விளையாட்டு. அமெரிக்க பொது டென்னிஸ் போட்டி ஆடவர் முதல் சுற்றில் ரஷ்யாவின் டேனியல் மெட்வீடேவ் 6-4, 6-2, 6-4 எனும் செட்களில் பிரான்சின் ஹூகோ கெட்சனை வீழ்த்தினார். பிரான்சின் மற்றொரு விளையாட்டாளர் ஆர்தர் ரின்ட்ரக்னெச் ஜப்பானின் ஷோ ஷிர்மா புகுரோவை 6-7, 6-2, 7-6, 6-2 என தோற்கடித்த வேளை போலந்தின் காமில் மட்ஸ்டாக் செர்பியாவின் அமட் மெட்ஜோவிடிச்சை 6-3, 6-3, 6-3 என வீழ்த்தினார். இதனுடன் செய்திகள் நிறைவடைகின்றன. இதன் தொகுப்பாசிரியர் குலரட்சகி குணசேகரன். மலேசியா மடானி அனைவருக்குமான நல்வாழ்வு. வணக்கம்.